நேரம் 5:37. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாணி ஜெயராம் பாடிய ஆனந்த லகரி.

இதுவரை நாம் கேட்டது தெய்வீக ராகம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலரும் இந்த காலை பொழுது நம் அனைவருக்கும் வல்லமை தரவல்லதாய், வெற்றிகளை தரவல்லதாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி துவங்குவோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் பக்தி பாடல்கள் வாயிலாக.
2: அருள்மணி மாலை.
1: நிலையத்தில் நேரம் 6:05. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.

எளிமையின் உருவமான முழுமுதற் கடவுளான அந்த கணேசனின் புகழ் ஒலிக்க கேட்டோம். டி எம் சவுந்தரராஜன் இசையமைத்து பாடிய பாடலின் மூலமாக தமிழ் நம்பியின் வரிகளில்

மகாவிஷ்ணுவின் அவதாரமான பாலகிருஷ்ணன் குருவாயூரில் கோயில் கொண்டிருப்பவர். நான்கு திருக்கரங்களுடன் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை ஏந்திய விஷ்ணுவின் வடிவமாக குருவான பிரகஸ்பதியும் வாயு பகவானும் சேர்ந்து இங்கு கிருஷ்ணரின் சிலையை பிரதிஷ்டை செய்ததால் குருவாயூர் என்ற பெயர் பெற்ற அந்த தலத்தின் திருப்புகள் ஒலிக்க கேட்டோம். பி. சுசீலாவின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையமைப்பில் நாம் பக்தியுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை.

பசுக்களையும் இயற்கையும் மகிழ்விப்பதால் கோவிந்தன் என்றும், பசுக்களை காப்பவர் என்பதால் கோபாலன் என்றும், செல்வத்தின் தேவியின் கணவர் என்பதால் மாதவன் என்றும், கேசி என்ற அசுரனை கொன்றதால் கேசவன் என்றும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும்

கனகம் என்றால் தங்கம், சபை என்றால் மன்றம். பொன்னம்பலத்தில் நடமாடும் ஈசன் என்பதால் கனக சபாபதி என்ற பெயர் கொண்ட சிதம்பரத்தில் விற்றிருக்கும் அந்த நடராஜரின் புகழ் ஒலிக்க கேட்டோம்.

மயிலையிலே குடிகொண்டு ஆட்சி செய்யும் அந்த கற்பகம்பாள் அருள் வேண்டி ஒலித்த பாடலை பாடியிருந்தனர் வீரமணி மற்றும் ராதா. நெல்லை அருள்மணி எழுதிய பாடலுக்கு இசையமைத்திருந்தனர் வீரமணி மற்றும் சோமு.

வில் மற்றும் அம்புகளை ஏந்தியபடி புலியின் மேல் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் அந்த ஐயப்பனின் புகழ் ஒழிக்க கேட்டோம். கே.ஜே. யேசுதாஸ் குரலில், ஆலப்புழா ரங்கநாத் இசையமைப்பில்.

அஞ்சனையின் மைந்தனாம் அந்த சிரஞ்சீவி ஹனுமனின் புகழ் ஒலிக்க கேட்டோம். பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் கே சதாசிவம் எழுதிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எல் கிருஷ்ணன்.

சக மனிதர்களிடம் அன்பு செலுத்தினால் நாம் வணங்கும் அந்த இறைவன் நம் மீது அன்பு செலுத்துவார். ஜிக்கியின் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் நாகூர் இஎம் ஹனீஃபா குரலில், காசிம் எழுதியது, எஸ் வி வெங்கட்ராமன் இசையில். பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: முகநூலில் நிறைய நேயர்கள் வந்து காலை வணக்கம் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னாக்கா அரக்கோணம் மாவட்டம் ரோசையா, அதுக்கப்புறம் டி நகர் ரமா ரவி அவங்க, போரூர் பொன்ராஜ் அவங்க வந்து நம்மை நாமே காதல் பண்ணணும் அப்பொழுது தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், உலக மனிதநேயம் மற்றும் சகோதரத்தை உணர்த்தும் ராக்கி தின நல்வாழ்த்துக்கள், மகிழ்விப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம், அனைவரிடம் இணைந்திருங்கள் இன்பம் நிறைந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தாமலேறு முத்தூர் மெக்கானிக் சரவணன் அவங்க, ஹரிஹரன் அவங்க, யுவராஜ் நிமிலியிலேருந்து அன்புராணி அவங்க போட்டிருக்காங்க, சரவணன் ராமலிங்கம் அவர் இன்னொன்று போட்டுட்டாரு, மேலப்பேடு தயாலன், அதுக்கப்புறம் பர்வதவர்தினி, அப்பர்ணா நகர்லேருந்து மூர்த்தி, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி, பொன்னியம்மன்மேடு வன்னி கணேசன் அவங்க, கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து, கலை துரைராஜன் அவங்க போட்டிருக்காங்க சுந்தர பெருமாள் கோவில்லேருந்து, சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் அவங்களும் போட்டிருக்காங்க, சேகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கமலா வரதன், மயிலை பட்டாபி அவங்க, சாந்தி ரமேஷ், அதுக்கப்புறம் ராஜமாணிக்கம் கோபி, கதிரவன் வாரியங்காவல் அப்படிங்கிற இடத்துலேருந்து, சம்பத் லிங்கேஷ் அவங்க, சூளைமேடு ரீஜா மனோகரன், ஹரிராம் அவங்க, போரூர்லேருந்து பொன்ராஜ் அவங்க வந்து இனிய ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து, அதுக்கப்புறம் வந்து ஒரே நேரே நிறைய பதிவுகள் போடுறாங்க. ஸோ அடுத்தது மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்க போட்டிருக்காங்க, பிரபாகரன் அவங்க. ஸோ எல்லா நேயர்களுமே ஒவ்வொரு பாட்டியும் குறிப்பிட்டு அந்த அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாம் அருமைன்னு சொல்லிட்டு காலை வணக்கம் நிகழ்ச்சிகள் சிறப்பிக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களோட இந்த ஊக்குவிப்பான வார்த்தைகளை எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க. நாம் இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 6:45 மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் என்பவை அறிக்கைகள் மற்றும் அட்டவணைகளை காட்டிலும் குறிப்பிடத்தக்க தகவல்களை அளிக்கக்கூடியவை என்று அவர் கூறினார். இப்பணியில் துல்லியமான கள நிலவரங்கள் குறித்த ஆழமான புரிதலுடன் அதிகாரிகள் அணுக வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நம்பகமான புள்ளி விவரங்களே சிறந்த கொள்கை உருவாக்கம் மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு அடித்தளமாக அமைவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து

0: கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதையொட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறை உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் கிருமி நாசினி கலந்த குடிநீரை அருந்திய 18 மேற்பட்ட மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் உயிருடன் விளையாடும் தாவேக அரசின் இத்தகைய மெத்தன போக்கை கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசு வெற்று விளம்பரங்களை தவிர்த்து இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 17 நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடமுடக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 17/9/2026 வியாழக்கிழமை காலை 7:40 மேல் 8:10 திருக்குடமுடம் சிறப்பாக நடைபெற உள்ளது. திருக்குடமுடக்கு பெருவிழாவிற்கான காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்திட காவல்துறை செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோன்று மதுரை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் மருத்துவத்துறையின் மூலம் தேவையான மருத்துவ உதவி மையங்கள், மருத்துவ குழு, 108 ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகள் தயார் நிலையில் வைத்திருக்க ஏற்பாடு, அனைத்து துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தேவநாதன், மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார், பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக திருவள்ளூர், சென்னை, அரியலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதற்கிடையே நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று 19 அதிகாலை 2:30 முதல் ஆகஸ்ட் 20 மாலை 5:30 வரை கேரள, தென் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனையொட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களும் இன்று மற்றும் நாளை 20 ஆகிய இரு தினங்களில் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கடல் சீற்றம் காரணமாக நெல்லை மாவட்ட கடற்கரை பகுதிகளில் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகள் மேற்கொள்ள 2 தற்காலிகமாக முழு தடை விதிக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இருவரி செய்திகள். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமா?

அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள விமான படைதளத்தின் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் எண்ணெயை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாதைகள் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 தேர்வுகள் குறித்த பட்டியலை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதி விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. சேப்பாக்கில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 19.3 ஓவரில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 168 ரன் என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கோவை அணி 18.5 ஓவரிலேயே 5 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் திண்டுக்கல் திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் கோலின்ஸ் ஃபிலிமோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரீஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: இருப்பது தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் முழுமையான கொண்டாட்டம் கொண்டு வரதுக்காக நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கே தெரியும், புத்தம் புது திரைப்பட பாடல்கள் உங்களுக்காக ஒலி விழா வரும். கூடவே வந்து அன்றைய தினத்தோட சிறப்புகள் பற்றியும் நாம் வந்து சின்ன சின்ன தகவல்கள் தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்றைய தினம் ஆகஸ்ட் 19 உலக புகைப்பட தினம் மற்றும் உலக மனிதாபிமான தினம், இதை பற்றின சில தகவல்கள் நாம் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி மூலமாக நாம் கேட்க முடியும். அப்புறம் காலை 8 மணிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம், அதாவது நேர்களாகி நீங்கள் கடிதங்கள் வழி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப, அதை உங்கள் பெயர்களோட கூட அந்த பாடல்களை ஒலிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த உங்கள் விருப்பம் காலை 8 மணிக்கு. 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா கலக்கல் அரங்கம், காலை 9 மணிலேருந்து ஆரம்பித்து நிறைய கேம் ஷோஸ் உங்களுக்காக, அதாவது நேர்களாகி நீங்கள் தொலைபேசி வழியாக வந்து பங்கு பெறக்கூடிய நிறையா நிகழ்ச்சிகள் இருக்குது. இதற்கான தொலைபேசி

எண்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா 2952085353 இது ஒரு எண், 2838987171 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். காலை 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா என் கேள்விக்கு என்ன பதில். இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் நாம் கேட்க போகிறோம். ஸோ விளையாட்டுத்துறையில் சமீபத்தில் என்னென்னலாம் நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் விடையளிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலை 11 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உலக புகைப்பட தினம் அப்படிங்கிறதுனால படம் பேசும் கதைகள் அப்படிங்கிற தலைப்பில் உலக புகைப்பட தின சிறப்பு சித்திரம் தொகுப்பு NL நரேன்குமார். மதியம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ நேரம், அதாவது 1980-90 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக. அதுக்கப்புறம் மதியம் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், அதாவது நேயர்களாகிய நீங்கள் தொலைபேசி வழி வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க அதன் உடனுக்குடன் நம்ம வானொலி மூலமாக கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. மதியம் 3 மணிக்கு வந்து புகைப்பட பெட்டிக்கு பின்னால் உலக புகைப்பட தின சிறப்பு நேர்முகம், புகைப்பட கலைஞர் என் யோகநாதன் அவர்களுடனான நேர்முகம், உரையாடுபவர் வி உமா. மாலை 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்குது. 5 மணிக்கு பூந்தென்றல் அப்படிங்கிற நிகழ்ச்சி, 6 மணிக்கு பக்தி மாலை, அதுக்கப்புறம் வந்து 6:40 என் விருப்பம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. இரவு 7 மணிக்கு அதுக்கப்புறம் 7:25 இந்த 2 நேரங்களிலும் திரைகானம் இருக்குது. 7:30 பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி அப்படிங்கிற தலைப்பில் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் தருபவர் பி சரவணன். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். இரவு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா நீ கோரினால் அப்படிங்கிற நிகழ்ச்சி. 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவே அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிலேருந்து மனசு மயங்கக்கூடிய இதமான பாடல்கள் உங்களுக்காக ஒலி உலா வர இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்டாருங்க நம்ம விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இப்போ இணைய போற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:01:25 ஆயிட்டு இருக்குங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கக்கூடிய விவித் பாரதியோட அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்து.

கருத்துக்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உங்களுக்காக எந்த படத்திலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, பிளாஸ்ட் அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்கலாம். பென்னி தயாலோட குரலில், விவேக்கோட வரிகளில், ரவி பஸ்ரூரோட இசையமைப்பில்.

ஆகஸ்ட் 19 இன்னைக்கு வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் டே. அதாவது மனித நேயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஆனா நிச்சயமா மனித நேயம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மனித நேயம்னா ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன அன்பு தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில தினமும் எத்தனையோ பேரை கடந்து போறோம். ஒருத்தவங்க பசியோட இருப்பாங்க, ஒருத்தவங்க மனசொடைஞ்சு போயிருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு உதவி கேட்கணும்னு தோணும், ஆனா கேட்கறதுக்கான தயக்கம் இருக்கும். ஆனா சில நேரம் நம்மளோட ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன உதவி, ஒரு சின்ன அக்கறை ஒருத்தவங்களோட நாளையே ரொம்ப அழகா மாத்திடும். மனிதநேயம் அப்படின்றது ஒன்னும் கிடையாது, சக மனுஷங்களோட உணர்வுகளை மதிக்கணும். அவங்களுக்கு நம்மளால ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ண முடியுதோ அதை பண்ணாலே போதும், இதுதான் மனிதநேயம். அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். பணம், ஒர்க், டென்ஷன், பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னு, இதனால பக்கத்துல இருக்கிறவன் என்ன மாதிரியான சூழல்ல இருக்கான், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கூட கவனிக்காம போயிடுறோம். ஆனா சில நேரங்கள்ல என்னாச்சு, நீங்க ஓகேவா அப்படின்னு நம்ம கேக்குறதே கிடையாது. நான் இருக்கேன், என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒருத்தவங்களுக்கு சின்னதா ஒரு ஹெல்ப் பண்றது. பெருசா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், அவங்க கூடயே டிராவல் ஆகணும் அப்படின்னு இல்ல, தூக்க முடியாத சுமைய தூக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு லிப்ட் கொடுக்கறது கூட மனித நேயம் தான். ஒண்ணுமே கிடையாது, சக மனுஷங்கள் கிட்ட கொஞ்சோண்டு அன்பா இருங்க. உங்களோட சின்ன ஒரு புன்னகை அவங்க நாளையே மாத்திடும். யாருப்பா இவங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை அவங்க நாள்ல நீங்க கொண்டு வந்தாலே போதும். எவ்வளவுதாங்க மனித நேயம். நம்ம போற டிராவல்ல ஒருத்தவங்களுக்கு பஸ்ல இடம் கொடுக்கறது, ட்ரெயின்ல இடம் கொடுக்கறது, லிப்ட் கொடுக்கறது, பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு துணி எடுக்க போகும்போது அவங்க ஏதாவது காய வச்சிருந்தாங்கன்னா மழை வருதுன்னு நீங்க துணி எடுக்க போயிருப்பீங்க, அந்த காய வச்சிருந்ததையும் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கறது, இவ்வளவுதான் மனித நேயம். இதுக்காக நம்ம பெருசா மெனக்கடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்காக நம்ம பெருசா மெனக்கடணும்னு அவசியம் இல்ல. சின்ன சின்ன விஷயம்தான். இத ரொம்ப அழகா ஒரு பாட்டுல சொல்லணும் அப்படின்னா, சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு அப்படின்னு அழகா சொல்லலாம். சோ உங்க எல்லாருக்குமே வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் டே வாழ்த்துக்கள்.

0: Who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 7:15 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் பிரதிநிதி குழுவினர் மத்தியில் பேசிய அவர், இந்தியா ஜப்பான் இடையேயான நல்லுறவின் முக்கியத்துவம் மற்றும் உறுதியான வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியில் இரு நாடுகளின் பொதுவான விருப்பம் உள்ளிட்ட விஷயங்களை அமைச்சர் அப்போது பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள தொழில் வளங்கள் குறித்தும் எடுத்துக் கூறிய திரு பியூஷ் கோயல், அந்நிய நேரடி முதலீட்டில் ஜப்பான் இந்தியாவின் 5வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இந்தியாவில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்தார். தேசிய தேர்வு முகமையான NTA தனது தேர்வுத்தாள் குறித்த குழுவிலிருந்து 600 நிபுணர்

0: தேர்வர்களை நீக்கியுள்ளது. என்டிஏ நடத்தும் தேர்வுகளுக்கு முன்பாக அதனை 4 நிலைகளில் ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக புதிய நிபுணர்களை குழுவில் இணைப்பதற்கான பணிகளையும் தேசிய முகமை தொடங்கியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நிபுணர்களை சேர்ப்பது குறித்து அமைச்சரிடம் என்டிஏ தலைமை இயக்குநர் விரிவாக எடுத்துரைத்தார். அடுத்த 3 வாரங்களுக்குள் 25 அலுவலர்களை தேசிய தேர்வு முகமையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அலுவலகம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் புதிய கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் அமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டு முதல் ஜார்க்கண்ட் மாநில தேர்வாணையம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வுகளை நடத்திய டிஎஸ்ஆர் டேட்டா ப்ராசஸிங் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மருந்து ஆய்வாளர்கள், உதவி பேராசிரியர்கள், துணை ஆட்சியர்கள், பல் மருத்துவர்கள், உதவி பொறியாளர்கள், உரிமையியல் நீதிபதிகள், வனச்சரக அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டதில் அடங்கும் என்று ஜார்க்கண்ட் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழாய்கள் மூலமான இயற்கை சமையல் எரிவாயு இணைப்புகளை பாதுகாப்பான மற்றும் குறைந்த விலையில் வழங்குவதற்கான ஊக்கத்திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும் அதிக எண்ணிக்கையிலான குடும்பங்கள் குழாய் வழி இயற்கை எரிவாயுவை விரைவில் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 1,74,00,000 உள்நாட்டு குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்புகள் உள்ளதாகவும் பயன்பாட்டிற்கு கொண்டுவராத இணைப்புகளை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய பகுதிகளுக்கு குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் இந்த புதிய திட்டம் வழிவகுக்கும் என்று பெட்ரோலிய அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதையொட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். படகு மூழ்கிக் கொண்டிருப்பதாக கடலோர காவல் படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து டாமன் விமான தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் மீனவர்களை பத்திரமாக மீட்டதாக கடலோர காவல் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காயமடைந்த 3 மீனவர்கள் உடனடியாக டாமனில் உள்ள மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எம்னம் கெம்சாங் சிங் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்தனர். மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக வைத்துள்ள ஆயுதங்களை

படைத்து மறுவாழ்வு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். அதனை ஏற்று சரணடைந்த 46 பேருக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாநில அரசின் மறுவாழ்வு நடவடிக்கையாக சரணடைந்தவர்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியும் 36 மாதங்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று திரு எம் நம் கெம்சாம் சிங் தெரிவித்தார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள அபு புகார் விமானப்படை தளத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. விமானப்படை தளத்தின் ஓடுபாதையில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதில் பலத்த சேதம் ஏற்பட்ட போதிலும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கி நாட்டின் ராணுவ படைகளை தனது விமானப்படை தளத்தில் நிலைநிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும்

0: தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், விதிகளை மீறி சிரியா செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் மேற்கு பகுதியில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 30 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் பலர் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர். நானா மெம்பரே மாகாணத்தில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாகவும், தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது சுரங்கப்பகுதி இடிந்து விழுந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், காயமடைந்த தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என் கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் காலின்ஸ் பிலிபோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்காவின் லாரன் லாம் ஆலிசான் லீ இணையை 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நீங்க கேட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM 102.3. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:25, 10 நொடி ஆயிட்டு இருக்குங்க.

உலக புகைப்பட தினம் இன்று. இந்த புகைப்பட தினம் நவீன சமூகத்தில் புகைப்படக்கலையின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. இதழியல், கல்வி, அறிவியல், கலை, விளம்பரம் மற்றும் சமூக விழிப்புணர்வு ஆகியவற்றில் புகைப்படங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. படங்களுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்தவும் கதைகளை சொல்லவும் பொது கருத்தை மாற்றவும் சக்தி உண்டு. மேலும் இந்த நாள் புகைப்பட கலைஞர்களாக ஆக விரும்பும் இளைஞர்களை தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளவும் படைப்பாற்றல் வெளிப்பாடுகளை ஆராயவும் ஊக்குவிக்கிறது. புகைப்படங்கள் வரலாற்று மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது. சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை புகைப்படங்கள் ஏற்படுத்துகின்றன. கலைசார் படைப்பாற்றலையும் புதுமையையும் ஊக்குவிக்கிறது இந்த புகைப்படங்கள். ஊடகம் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குகிறது இந்த புகைப்படம். உலக புகைப்பட தின வரலாற்றை பற்றி பார்க்கலாமா? இன்று நாம் அறிந்திருக்கும் புகைப்படக் கலையின் தோற்றம் 1839 சார்ந்தது. அக்காலத்தில் பிரெஞ்சு அறிவியல் கழகம் டாகுரோடே செயல்முறையை அறிவித்தது. இந்த செயல்முறை ஒரு செப்புத்தகட்டின் மீது மிகவும் நுணுக்கமான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதை சாத்தியமாக்கியது. அந்த தகட்டின் மீது ஒரு மெல்லிய வெள்ளி பூச்சு பூசப்பட்டிருந்தது. மேலும் இந்த செயல்முறைக்கு நெகட்டிவ் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கவில்லை. ஒரு கேமரா மூலம் நிரந்தர பிம்பத்தை பெறுவதற்கான முதல் முறையாக இது அமைந்தது. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு 1884 நியூயார்க்கின் ரோசெஸ்டரை சேர்ந்த ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் டாகுரோடவை செயல்முறையை செம்மைப்படுத்தினார். அவர் செப்பு தகட்டிற்கு பதிலாக காகிதத்தின் மீது ஒரு உலர்ந்த கூழ்மத்தை பயன்படுத்தினார். அதை அவர் பிலிம் என்று அழைத்தார். இந்த கண்டுபிடிப்பு புகைப்பட கலைஞர்கள் கனமான செப்பு தகடுகளையும் நச்சு ரசாயனங்களையும் சுமந்து செல்ல வேண்டிய தேவையை நீக்கியது. பின் 1888 ஈஸ்ட்மேன்

கேமராவை உருவாக்கினார். இந்த கண்டுபிடிப்பு ஏறக்குறைய யாரு வேண்டுமானாலும் புகைப்படம் எடுக்க வழிவகுத்தது. முதல் உலக புகைப்பட தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது தெரியுமா? 2010 ஆகஸ்ட் 19 அன்று இந்த முதல் உலக புகைப்பட தினம் நடைபெற்றது. ஆம், இந்த தேதியில்தான் சுமார் 270 புகைப்பட கலைஞர்கள் தங்கள் படங்களை ஒரு உலகளாவிய இணைய காட்சி கூடத்தில் பகிர்ந்து கொண்டனர். 100க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த மக்கள் இந்த இணைய காட்சி கூடத்தை பார்வையிட்டனர். இந்த நிகழ்வுதான் முதல் அதிகாரப்பூர்வ உலக புகைப்பட தினமாக குறிக்கப்பட்டது. 1839 அதே தேதியில் தான் பிரான்ஸ் அரசாங்கம் டகுரோட்டை செயல்முறைக்கான காப்புரிமையையும் வாங்கியது என்பதால் ஆகஸ்ட் 19 இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. டகுரோட்டை செயல்முறையின் கண்டுபிடிப்பை பிரெஞ்சு அரசாங்கம் உலகிற்கு ஒரு இலவச பரிசு என்று அழைத்தது. 2026 உலக புகைப்பட தினத்தின் கருப்பொருள் என்ன தெரியுமா? ஹோம் என்பதுதான், அதாவது இல்லம் அல்லது வீடு என்பதுதான் இந்த வருடத்தின் கருப்பொருள். ஆம் நேயர்களே, தொழில்முறை புகைப்பட கலைஞர்கள், ஊடக அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் புகைப்பட கலையை ஒரு கலையாகவும் ஒரு தொழிலாகவும் மேம்படுத்துவதற்கான பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. அதாவது புகைப்பட கண்காட்சிகள் மற்றும் போட்டிகள், பயில் அரங்குகள் மற்றும் பயிற்சி அமர்வுகள், ஆன்லைன் புகைப்பட பகிர்வு பிரச்சாரங்கள் மற்றும் புகைப்பட இதழியல் டிஜிட்டல் ஊடகம் குறித்த கருத்து அரங்குகள். பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாம் பங்கு பெறுவோம், உலக புகைப்பட தினத்தை கொண்டாடுவோம்.

கருப்பு அப்படிங்கிற படத்துலேருந்து சாய் அபியங்கர் இசையமைச்சு கானா முத்து அவங்களோட பாடின பாடல் கேட்டோம் விஷ்ணு ஏடவனோட வரிகளில். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் வந்து ஒரு கேள்வி போட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னாக்க, கூத்தர் ஆற்றுப்படை என்ற பெயர் கொண்ட சங்க இலக்கியமான பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றினை நாம் எந்த பெயரில் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி போட்டிருக்கோம். இன்னொரு தடவை கேள்வி என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். கூத்தர் ஆற்றுப்படை என்ற பெயர் கொண்ட சங்க இலக்கியமான பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றினை நாம் எந்த பெயரில் அறிவோம் அப்படிங்கிற கேள்வி தான். ஸோ இதற்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா காலை 8 மணிக்கு முன்னாடி, அதாவது வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி நிறைவடைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா சரியான விடை யார் யார் போட்டிருக்காங்க, சரியான விடை என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும்.

லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு பாடின பாடல் கேட்டோம் விக்னேஷ் சிவனோட வரிகளில். நாம் அடுத்து கேட்க போகிற பாடல் பராசக்தி அப்படிங்கிற படத்துலேருந்து சிவகார்த்திகேயன், ஏஆர் அமீன் குரல்களில், கபீர் வாசுகியோட வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு.
1: புகைப்படம் அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் 1000 கதை இருக்கு. நம்ப முடியுதா?
2: இன்று
1: காலை 11 உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 படம் பேசும் கதைகள் சர்வதேச புகைப்பட தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: கூத்தராற்றுப்படை என்ற பெயர் கொண்ட சங்க இலக்கியமான பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றினை நாம் எந்த பெயரில் அறிவோம் அப்படிங்கிற கேள்வியை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நாம் கேள்வி போட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் ஆல்ரெடி வந்து விடைகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இன்னும் போடலை அப்படின்னாக்க 8 மணிக்கு முன்னாடி இந்த வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி முடிவடைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் விடைகள் போடுங்க. யார் யார் சரியான விடைகள் போட்டிருக்காங்க, சரியான விடை என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு தடவை கேள்வி சொல்கிறேன். கூத்தராற்றுப்படை என்ற பெயர் கொண்ட சங்க இலக்கியமான பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றினை நாம் எந்த பெயரில் அறிவோம் அப்படிங்கிற கேள்வி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 முகநூல் பக்கத்தில் இருக்கு. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிட்டு இருக்குங்க.
1: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते, वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ.

அக்கேனம் அப்படிங்கிற படத்துலேருந்து சனா மொய்துட்டி ஸ்ரீராம் இவங்களோட குரல்களில், மோகன்ராஜனோட வரிகளில், பரத் வீரராகவனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்க, ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற படத்துலேருந்து ஆந்தோனி தாசன், கானா பாலா இவங்களோட குரல்களில், ரியோ ராஜோட வரிகளில், சித்து குமாரோட இசையமைப்பில்.

0: புகைப்படம் அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் 1000 கதை இருக்கு, நம்ப முடியுதா?
1: இன்று
0: காலை 11 மணிக்கு உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 படம் பேசும் கதைகள் சர்வதேச புகைப்பட தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: போட்டோகிராஃபி டே.
1: நான் போட்டோகிராஃபர் யோகா. நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை பற்றி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
0: இன்று 3 மணியிலிருந்து 4 மணி வரை இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: முகநூலில் நாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு நிறைய நேயர்கள் வந்து விடைகள் போட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னாக்க, கூத்தராற்றுப்படை என்ற பெயர் கொண்ட சங்க இலக்கியமான பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றினை நாம் எந்த பெயரில் அறிவோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னாக்க, மலைப்படுகாம் அப்படிங்கிற இலக்கிய நூல். இந்த சரியான விடை போட்ட எல்லா நேயர்களுக்குமே பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். யார் யார் போட்டிருக்காங்க அப்படின்னாக்க, கலைதுரை ராஜன், பத்மா சவுந்தர் ராஜன், அடையாளம்பேட்டை ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பொண்ணு கலை தேனி மாவட்டத்திலேருந்து, பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், ஹரிராம் அவங்க, யூசுப் மாலிம் அவங்க போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அரசக்குழி ஜான் பீட்டர் அவங்க, ராஜமாணிக்கம் கோபி, போரூர் பொன்ராஜ் அவங்க போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், தங்கம் சரவணன் அவங்க நெய்வேலியிலேருந்து போட்டிருக்காங்க, ஆசிரியர் நகர்லேருந்து டீனா ஸ்ரீ புகழினி, அதுக்கப்புறம் ரஞ்சித் குமார், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரஜீனா, பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து போட்டிருக்காரு, பூந்தண்டலம் புண்ணியகோட்டி அவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோமங்கலம் சடகோப்பன், மதுரை ஈசோ சண்முகசந்திரம், புதுகேசாவரம் வஜ்ரவேலு, பிரபாகரன் அவங்க போட்டிருக்காங்க, நாளும் ஒரு பழமொழி தமிழ்ச்சொல் போன்றவற்றை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இடம்பெற செய்தால் இன்னும் நிகழ்ச்சி சிறப்பாக பயனுள்ளதாக அமையும் அப்படின்ட்டு அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அன்வர்தி காரன்பேட்டையிலேருந்து அருணகிரி கீதா அவங்க, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், பூந்தடலம்லேருந்து ரக்ஷனா ஹரிபாலன், மந்திரமூர்த்தி ஆச்சாரி நாகர்கோவில்லேருந்து ஏழு கிணறு தேவா, ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி அவங்க, ஸ்டாலின், அதுக்கப்புறம் முத்துமாரி அவங்க, நடராஜன் சுப்பையா புத்தகம்லேருந்து, சூளை ரீஜா மனோகரன், முருகேசன் அடைக்கலம், மீரா வெங்கட்ராமன், மயிலை பட்டாபி அவங்க, அதுக்கப்புறம் வந்து வேற யாரு, வீரதுரை டிநகர்லேருந்து ரமா ரவி அவங்க, பிரமீளா தமிழ்ச்செல்வன், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், முருகேசன் அடைக்கலம் அவங்க பட்டுக்கோட்டையிலேருந்து போட்டிருக்காங்க, ரங்கராஜன் டிநகர்லேருந்து, மேலப்பேடு தயாளன் அவங்க, அதுக்கப்புறம் வந்து நடராஜன் சுப்பையா, அதுக்கப்புறம் நிறைய நேயர்கள் வந்து இன்றைய தினத்தோட சிறப்புகள் பற்றி நம்ம காலை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சொன்னாங்க இல்லையா, அந்த ஆர்ஜேக்களை பாராட்டி நிறைய நேயர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க சொன்ன தகவல்கள் ரொம்ப இன்றியமையாததாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நாம் இது வரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8 மணி.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பத்துல உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. வெயில் வெயில் தரக்கூடிய வெப்பம், மழை மழை தரக்கூடிய குளிர்ச்சி, அப்படின்னு நாலு விதமான கிளைமேட் நம்ம சென்னை மக்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மழை இருந்தாலும் குளிர்ச்சி இருந்தாலும் அந்த வெயில் தர வெப்பத்திலிருந்து நம்மளை தணிக்கிறதுக்கு இதெல்லாம் கிடைக்கும்போது அந்த சுகம் அது அலாதியானது தான் இல்லையா? இன்றைக்கி காலையில் வழி நெடுக குளிர்ந்த காற்று தான். எப்படி காலங்காத்தால் ஒரு இளையராஜா பாடல் கேட்டால் நமக்கு சுகம் தருமோ அந்த சுகத்தை இந்த குளிர்ந்த காற்று உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கும். இதே சந்தோஷத்தோடு நீங்கள் உங்களுக்கு பிரியமானவங்க எல்லாருக்கும் சேர்ந்து கேட்குற மாதிரியான பாடல்கள் உங்கள் விருப்பத்தில் உங்களுக்காக. முதல் பாடல் பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி இமை தருண் நட்சத்திரா, அன்வர்தி கான் பேட்டை அருணகிரி கீதா, கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கர நாராயணன் ஹேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி புரசை தண்டலம் பர

தமன் பாளையம் ஆனந்தன் மேல் ஆவதம் பார்த்திபன் ஜெயவேலு வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன் குமாரி சரவணன் சுரேஷ் மீனா நிர்மலா காவேரி அறிவழகன் விஸ்வா மகிழன் இவங்க எல்லாரோட விருப்பமா பராசக்தி படத்துலேருந்து பாடல்.

02.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். கும்பகோணம் பண்பலை நேயர்கள் 101.6 வேலூர் பண்பலை நேயர்கள் 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்து கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் விருப்பம். அடுத்த பாடல் உடன்குடி நூர்தீன் இஸ்மத் இஃப்ரா இர்ஃபான் இஸ்ஜாஸ் ஐநுனிஷா நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜி நம்பி தேவேந்திரன் பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம் முத்துக்குமார் சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்ல தம்பி நெல்லை மேலச்சேவல் மாமுது மைதீன் ரஹமத் பேகம் வாகையூர் ராக்கெட் ராமசாமி கொடுங்கால் கமால் பாஷா நிஷா பேகம் திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் சித்தா படத்திலிருந்து கபில் கமிலன் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை திப்பு நிமான் தாமஸ்

தேவதாஸ் பிரணவ் பிரணீதா மான்ஷி யோகேஷ் ரம்யா ஸ்ரீ சமதா ஸ்ரீ சிவானி ஸ்ரீ துறைப்பாக்கம் வி குப்பம்மாள் வேலாயுதம் மயிலாப்பூர் லக்ஷ்மியம்மாள் நித்யானந்தம் புளியந்தோப்பு பூசம்மாள் கண்ணன் லாய்ட்ஸ் ரோட் சரோஜாமாள் அருணாச்சலம் மாதவரம் வாவூசி தெரு கிருஷ்ணம்மாள் சாமிதாஸ் குமுதாம்பாள் ரவிதாஸ் இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிற பாடல் அயலான் படத்திலிருந்து

8:12 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் விருப்பம். அடுத்த பாடல் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், மதுரை கைத்தறி நகர் மணிகண்டன் துர்காதேவி, பரத்குமார் சீனி, சுர்ஜித் இந்திரா தேவி.

0: போட்டோகிராஃபி டே.
1: நான் போட்டோகிராஃபர் யோகா. நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை பற்றி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
0: இன்று 3 மணியிலிருந்து 4 மணி வரை. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போகிறது?
1: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கள்லாம் அந்த காலத்துல
0: அம்மாமா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதானே ஆகணும்.
1: கடைக்குள்ள வந்திருந்தேனா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது உங்கள் விருப்பம்.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்த பாடல் அம்மாப்பேட்டை இ லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித், உள்ளகரம், ராமகோபால், விஜயலட்சுமி, வாசுகி, வேட்டவலம், குமார், விஜயா, செங்கம், சுகுணா, புனிதன், மானாம்பதி, காஞ்சனா, அகிலன், மனோகரன், வானகரம், சாரதி, விஜயகுமார், முகப்பேர், கிழக்கு, பிரேமா, கஜேந்திரன், போலூர், தருண்குமார், ஜெகதீஷ்குமார், அயத்தூர், லோகேஸ்வரி, தினேஷ், வேட்டவலம், வன்னிகா ரங்கநாதன், திருமவரம், கஷ்முனா, ராஜ்காந்த், சங்கராபுரம், மேட்டு திரு செந்தில்குமார். இவங்க எல்லாரோட விருப்பமா அரண்மனை 4 படத்துலேருந்து பாடல்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். அடுத்த பாடல் மாதவரம் உடையார் தோட்டம், ஜமுனா ஏகானந்தம், தனலக்ஷ்மி, எழிலரசன் மிதுனாஸ்ரீ, மிதுனன் அனிதா, எழிலவன் பொழிலவன், அழகவன் சாய் தருணாஸ்ரீ தர்ஷன், மாதவரம் வாவுசி தெரு ஓவியம் பொன்னோவியம், அழகோவியம் எழிலோவியம் சுக்தேவ், மித்ராஸ்ரீ மித்ரன் மாதவரம் மதனகுமாரி, விநாயகம் ரமணி ஜெயசுபாதம், குரோம்பேட்டை கே சத்யநாராயணன், பத்மா அனன்யா, ஆத்யா அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி, வருண், இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் 60 வயது மானிறம் படத்திலிருந்து.

நேரம் 8:32 கடந்து போயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் விருப்பம். இனி அடுத்த பாடல் பூந்தமல்லி செண்பகலட்சுமி ராஜகோபாலன், கண்ணப்பாளையம் சாந்தி சாரதி ராஜா இன்பராஜா, தியாகராயநகர் விஜயபார்த்தன் அருள்ஜோதி, திருவிழிஞ்சியம்பாக்கம் சுப்லக்ஷ்மி ராகன், வேளச்சேரி வேல்முருகன் மாலதி, மேற்கு மாம்பலம் கார்த்திக் நாராயணன் கணேசன் கலைமணி, பொன்னியமேடு வண்ணை கணேசன் கஸ்தூரி சுகன்யா பரத், விஜயசங்கர் சுமலதா, ஜிஷ்ணு ஆகாஷ் சுஷ்மிதா ஸ்ரீ,

0: புகைப்படம் அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் 1000 கதை இருக்கு. நம்ப முடியுதா?
1: இன்று
0: காலை 11 மணிக்கு உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 படம் பேசும் கதைகள் சர்வதேச புகைப்பட தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. மேல் பாக்க

சந்திரேஷ், ரோஜா, சேலம் கள்ளங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமள்ளிசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயில் அன்பு ஸ்ரீனிவாஸ், ஜெயலக்ஷ்மி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர் சுசீலா, வெண்கரும்பூர் நேரு சிந்தாமணி சஞ்சய், சரவணன் சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கஜலக்ஷ்மி, பெண்ணாடம் சரவணராஜ், கொள்ளிடம் காமராஜ், இந்திராணி, இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிற பாடல் கடைக்குட்டி சிங்கம் படத்திலிருந்து.

சகோதரர்கள் ஷேக் மாபூப், பர்வின் பானு, ஹசினா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்ஷானா, தஸ்பியா ஹவுசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர், எம்எச் ரோடு, ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபி பாய், காஞ்சிபுரம் தாயார் குளம் தெரு, ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, விழுப்புரம் சரவணன், சிதம்பரம் இரா, தில்லை ஸ்ரீனிவாசன், தில்லை நாயகி, ரத்ன சபாபதி, ஜீவா, வேந்தன், சுகதேவ், குப்புசாமி, சுவாதி, விக்கி, செம்பனார் கோவிலிருந்து. இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிற பாடல் பீஸ்ட் படத்துலேருந்து.

8:47 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்தோட அடுத்த பாடல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி சுமதி திருமலைவாசன் விஷ்ணு பிரியா சாதனா ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அபிநயா நிமலன் விருகம்பாக்கம் சந்திரசேகரன் அமுதா சிந்து பூந்துரை எம் எஸ் கண்ணன் ஆசை கண்ணன் அயன்புரம் சத்யநாராயணன் பம்மல் ஜோதி அன்பு திருநின்றவூர் நடுக்குத்தகை தீனதயாளன் திருவள்ளிக்கேணி நாராயணன் தமிழரசி திட்டக்குடி செல்வராஜ் இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் என்ன சொல்ல போகிறாய் படத்திலிருந்து.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் விருப்பம். அடுத்த பாடல் உங்களுக்காக கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் திருமலிசை, குண்டுமேடு சுசீலா, ஜெராக்ஸ் கடை நடராஜ்,

திருமல்லிசை ஜெகநாதபுரம், அமுதா, டெய்லர் செல்வம், மாதவரம் வாவுசி, தெரு பத்மாசினி, ஜெயபால், பத்மாவதி, ஸ்டாலின், தாரகேஸ்வரி, இளங்கோவன், பாலசரஸ்வதி, இதயராஜ், மருதம், ஜெயபால் சின்ன பொண்ணு, கூடுவான் பூண்டி, மதன், மாலினி, கூடுவாஞ்சேரி, அழகர், ராஜேந்திரன், புளியமங்கலம், சித்திரை, பெருமாளம்மாள், அம்மனூர், சேகர், இந்திரா. இவங்க எல்லாரோட விருப்பமா கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறீங்க அனன்யா பட்டோட குரலில்.

0: போட்டோகிராஃபி டே.
1: நான் போட்டோகிராஃபர் யோகா. நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை பற்றி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
0: இன்று 3 மணியிலிருந்து 4 மணி வரை இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி.
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: கலக்கல் அரங்கத்தில் உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்க போகிறது கலக்கல் அரங்கம். இன்றைக்கி என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ரொம்ப ரொம்ப எளிமையான குறிப்புகள், அதை எல்லாத்தையும் நீங்கள் ஒரே கோடாக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த இயக்குனர் வரலாம், படத்தோட பேர் வரலாம், நடிகர் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அப்படி சின்ன சின்ன குறிப்புகள் கொடுக்க போகிறோம். அந்த குறிப்புகளை இணைத்து அது என்ன படம், எந்த வருஷம் வந்ததுங்கிற குறிப்பு கூட கொடுத்துருவோம். அதெல்லாம் வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் தொட வேண்டிய தொலைபேசி எண்களை நான் ஒரு முறை சொல்லிடுறேன். 044 இணைப்பு என்னோட சேர்ந்து 2952 0853. அந்த எண்ணுக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். 2838 9871 இந்த எண்ணுக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கிறதுனால புது நேயர்கள் நிறைய பேர் முயற்சி எடுப்பாங்க. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சிருக்கே, நான் இணைப்புக்கு வரேன் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் வழிவிடணும் அப்படின்னு நம்ம நேயர்கள் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். அன்பான வேண்டுகோள் உங்கள் எல்லாருக்குமானது இது. ஏன்னா புது நேயர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும்போது அந்தந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய நேயர்கள் உங்களோட இந்த நேயர் வட்டாரத்துக்குள்ளே நிறைய பேர் இணைகிறதுக்கு பெரிய வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி தரப்போறீங்க. முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறோம்? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாகராஜன். உங்களுக்கான குறிப்பை கொடுத்துட்றேன். மாணிக்கம், மாணிக்கம், மார்க் ஆண்டனி, 1995. இந்த மூணையும் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படத்தோட பேர் வந்துடும்.
3: மாணிக்கம்,
1: மார்க் ஆண்டனி, 1995. யோசிக்கிறீங்க, சரி, பதில் என்ன? நான் அடுத்த நேயர்கிட்ட கேட்டலாம். நன்றி. வணக்கம்.
4: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
1: சொல்லுங்க சார். நன்றி, நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. இப்படிதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான குறிப்புகள் இருக்க போகுது. அந்த மூணு குறிப்பையும் நீங்க சேர்த்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா படத்தோட பேரோ இல்ல அந்த இயக்குனரோ இல்ல அந்த படத்தோட சூப்பர் ஆக்டரோ யாரோ ஒருத்தர் வரப்போறாங்க. இப்படிதான் ரொம்ப சிம்பிளா இருக்க போகுது கலக்கல் அரங்கத்துல. நீங்க கேட்க போற முதல் பாடல் கருப்பு படத்துல இருந்து.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். 9:07 ஆயிடுச்சு. அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நாங்க பழனி வட்டம் பணம்பட்டியிலிருந்து மணி பேசுறேன். லைனே கிடைக்க மாட்டேங்குது.
0: அந்த உங்களுக்கெல்லாம் லைன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக முயற்சி எடுங்க, புது நேயர்களுக்கு இணைப்பு கிடைக்கும். சரி, இப்போ உங்களுக்கான குறிப்புக்கு போயிடலாம். பிவி நம்பர் 1 கோவை சரளா 1995. இந்த மூணு குறிப்பையும் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த திரைப்படம் கிடைச்சிடும். பிவி நம்பர் 1, இது வந்து ஹிந்தியில் அந்த படத்தோட படம் வந்து பேர். ஹிந்தியில் இந்த பேரோட தான் அந்த படம் வெளியானது. கோவை சரளா 1995.

0: நன்றி, நல்ல முயற்சி எடுத்தீங்க, நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேப்பெருமாநல்லூர் சரவணா கமலேஷ்.
0: சொல்லுங்க, பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: சதிலீலாவதியம்மா.
0: சூப்பர், சூப்பருங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க, எந்த குறிப்பை வச்சு கண்டுபிடிச்சீங்க?
1: நன்றிம்மா.
0: இல்லை, எந்த குறிப்பை வச்சு கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க. எந்த குறிப்பு வச்சு சதிலீலாவதின்னு கண்டுபிடிச்சீங்க?
1: கதாநாயகியா நடிச்சாங்க அவங்க.
0: கோவை சல்லா.
1: கோவை சல்லா கதாநாயகியா நடிச்சு.
0: சூப்பருங்க, சூப்பர், நன்றி, நன்றி. இப்படிதான் ரொம்ப சிம்பிளாக இருக்க போது, ஆனால் கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாலும் நல்லா இருக்காது இல்லையா? அதனால ஒரு சின்ன ட்விஸ்ட்டு அந்த படத்தில் இருந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சுன்னா அதை சேர்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இப்படி கொடுக்கக்கூடிய இந்த மூணு குறிப்பிலருந்து நீங்கள் படத்தோட பேரையோ ஆக்டரோ இயக்குனரோ யாரோ ஒருத்தரை கண்டுபிடிக்க போகிறீங்க. கலக்கல் அரங்கம் இது தான். 044 இணைப்பு என்னோட 2952 0853 இந்த எண்ணுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். 2838 9871 இந்த எண்ணுக்கூட நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக இணைப்பு கிடைக்கும். புது நேயர்கள்லாம் நாங்கள் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு இணைப்பே கிடைக்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறாங்க. பழைய நேயர்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கலக்கல் அரங்கம்.

0: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜோட முகமது இக்பால். நல்லமா இருக்கலாம் சோதரி?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குமா, சொல்லுங்கம்மா.
0: எப்படி போயிட்டு இருக்கு அங்கே எஃப்எம் எல்லாம்? நல்லா
1: நல்லா இருக்குமா? நல்லா
0: விருப்பம் 1995.

0: இல்லையே.
1: ஹலோ
0: விருப்பம்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கேன், கொஞ்சம் யோசிச்சு
1: சொல்லுங்க.
0: பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். விருப்பம்.
1: ஹலோ மாதவன் தானே, மேஜர் மாதவனா?
0: மேஜர் மாதவன், விருப்பம், அடுத்தது 1995.
1: மற்ற நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலானுங்க.
0: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடியிலிருந்து பேசுகிறேன்.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம், சரஸ்வதி பேசுகிறேன், திருச்சியிலேருந்து.
0: சொல்லுங்கம்மா,
3: கேள்வி கேளுங்க.
0: பதில் தெரியுமா?
3: கேள்வி கேளுங்க.
0: மேஜர் மாதவன், விருப்பம். இல்ல, மேஜர் மாதவன் அது ஒரு கேரக்டர் அந்த படத்துல, சரியா? விருப்பம் 1995. விருப்பம்ங்கிறதும் ஒரு குறிப்பு. சூப்பருங்க, சரியா சொல்லிட்டீங்க. எதை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லலாமா?
3: விருப்பம் அப்படி, அதுக்கு இன்னொரு வேர்டு என்னன்னு யோசிச்சு அதுக்காக ஆசை.
0: சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: இப்படிதான் ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. நீங்கள் கொடுக்க போகிற குறிப்புகள்லேருந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கலக்கல் அரங்கம்.
4: Work from home, high salary, ஒரு கிளிக்லயா?
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ஓ 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். கும்பகோணம் பண்பலை 101.6 நேயர்களும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுட்ருக்கிறது கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் கொடுக்க போகிற சின்ன சின்ன குறிப்புகள், அந்த 3 குறிப்புகளை ஒன்றாக சேர்த்திங்கன்னா நிச்சயமாக அது படத்தோட பேராக இருக்கலாம்,

0: வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். கும்பகோணம் பண்பலை 101.6 நேயர்களும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுட்ருக்கிறது கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் கொடுக்க போகிற சின்ன சின்ன குறிப்புகள், அந்த 3 குறிப்புகளை ஒன்றாக சேர்த்திங்கன்னா நிச்சயமாக அது படத்தோட பேராக இருக்கலாம், ஒன்று இயக்குனராக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம். இப்போ படத்தோட பேர் தான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கேன், அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. நிறைய நேயர்கள் கேட்டுட்ருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும், திருப்பத்தூர், வேலூர், கும்பகோணம் அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாருக்கும் இணைப்பு கிடைக்கணும் அப்படின்னா 044 இந்த இணைப்பெண்ணோட 2952 0853 இந்த எண்ணுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். 2838 9871 இந்த எண்ணுக்கு கூட நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இப்படி நீங்கள் முயற்சி பண்ணும்போது புது நேயர்கள் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால நேயர்கள்ட்ட இந்த ஒரு அன்பான வேண்டுகோளை நம்ம வச்சுருக்கோம். தாய்க்கிழவி படத்துலேருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க, அடுத்த கேள்விக்கு போகலாம் அப்படின்னா, இங்கே நம்ம நேயர்கள் தொடர்ந்து முயற்சி எடுக்கிறாங்க, வந்துட்டே இருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், சொல்லுங்கள், பேர்
1: சொல்லுங்கள்.
0: சைதாப்பேட்டிலேருந்து பேசுகிறீங்க, சரி. உங்களுக்கான குறிப்பை கொடுத்துட்றேன். தாத்தா, இந்த வார்த்தையை சொன்னால், தாத்தாங்கிற வார்த்தை அந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். சங்கர், சரி,
1: 1996
0: தெரியாதா? சரி, ஒண்ணு இல்ல, நீங்க தான் பாட்டெல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க.
1: சூப்பரா டிரஸ் எல்லாம் தச்சு கொடுத்து,
0: சரி, இந்த 3 குறி
1: லேடிஸ் தான் சொல்லுங்க, கத்து கொடுக்குறேன்.
0: டெய்லர் அவருக்கு ஃப்ரீயா விளம்பரம் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்காரு. நம்மளோடது வந்து கலக்கல் அரங்கம் ஷோல நம்ம கொடுக்க போற 3 குறிப்புக்கு யார் சரியான பதில கொடுக்கறான்னு பாக்கலாம். வணக்கம்,
2: ரமா ரவி பேசுறேங்க.
0: ரமா ரவிமா, சொல்லுங்க.
2: இந்தியன்,
0: சூப்பர். எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க தாத்தான்னு சொன்னானே?
2: தாத்தா சொன்னீங்களே,
0: சூப்பருங்க. ஆமா, அது வந்து எல்லாருக்குமே மனசுல, ஆமா, பதிஞ்ச ஒரு கேரக்டர் இல்லையா? சிம்பிளா சின்ன குழந்தை கூட சொல்லிரும், இந்தியன் தாத்தா அப்படின்னா இந்தியன் படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க. நன்றிங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா தலைவர் தம்பி தலைமையில் படத்துல இருந்து பாடல்.

0: 9:30 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கலக்கல் அரங்கம். இனி கலக்கல் அரங்கத்தில் கொடுக்க போகிற 3 குறிப்புகளை வச்சு நீங்கள் படத்தோட பேரை கண்டுபிடிச்சு சொல்லிகிட்ருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாலிருந்து ஆட்டோ துரை பேசுகிறேன்.
0: ஓகே துரை சார், உங்களுக்கான குறிப்பை கொடுத்துறேன். டபுள், முதல் குறிப்பு டபுள்
1: தானா?
0: டபுள். பின்னாடி இந்த ரேடியோ கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் தூரமா வந்துருங்க. டபுள் மோகன்லால் 1997. கேக்குதுங்களா? இப்ப
1: கேக்கல. இப்ப சொல்லுங்க.
0: டபுள், டபுள்ங்கிறது ஒரு குறிப்பு. மோகன்லால் 1997. இந்த மூணையும் சேர்த்தீங்கன்னா இந்த படத்தோட பேர் கிடைச்சிடும்.
1: மோகன்லால் 1990. மலையாள படமா?
0: தமிழ் படம் தான்.
1: இன்னொரு வார்த்தை சொல்லுங்க.
0: டபுள், டபுள்ங்கிற வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோகன்லால்
1: 1997. இரண்டு. இந்த இருமேதையா? இருவர்
0: கரெக்ட். என்னங்க, எப்படி இவ்வளோ யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க? நிச்சயமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். வாழ்த்துக்கள், நன்றி. இருவர் அப்படின்னு சரியா கண்டுபிடிச்சிட்டாரு. டபுள் மோகன்லால் 1997 சொல்லி எந்த குறிப்பை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னு நான் கேட்கல. ஏன்னா டபுள்ங்கிறத வச்சே அவர் இருவர் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி படத்தோட பேரையும் சொல்லி முடிச்சிட்டாரு. கலக்கல் அரங்கம் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்ததாக உங்களுக்காக யூத் படத்துலேருந்து பாடல்.

0: போட்டோகிராஃபி டே.
1: நான் போட்டோகிராஃபர் யோகா. நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை பற்றி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
0: இன்று 3 மணியிலிருந்து 4 மணி வரை இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இது தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. 9:37 கடந்து போயிட்டு இருக்கு இந்த நேரம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க
2: சொல்லுங்க மேடம்.
1: யார் இங்கிருந்து பேசுறீங்கன்னு கேட்டேன்.
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
1: எங்க இருந்து?
2: ஹலோ
1: செந்தில் கண்ணன், எங்க இருந்து பேசுறீங்க?
2: பேரலாம். பேரலாம்
1: பேரளத்துல இருந்து. சரி, ஓகே. இதான் முதல் முறையா இல்ல ஆல்ரெடி கேட்டு
2: வந்துருக்கீங்க?
1: விக்ரமன்
2: கோட்டை.
1: அடுத்த நேரம் யாரு சரியான பதில் சொல்றான்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், நான் கோமனூர் கே கார்த்தி.
1: சரி கார்த்தி, சொல்ல முடியுமா பதில? கோட்டை விக்ரமன் சொல்லிருக்கேன். இல்ல, இந்த குறிப்பை வச்சு கண்டுபிடிக்க முடியல, அப்படித்தானே?

0: ரொம்ப ஈஸியானது.
1: நன்றிங்க, நன்றி, வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி பண்ணீங்க. அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் டிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
1: விஜயாமா வணக்கம், சொல்லுங்க பதில.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். காதல் கோட்டை மேடம்,
1: சூப்பருங்க. இது என்ன விக்ரமன் கோட்டைன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்ன கஷ்டம் இருக்க போகுது இல்லையா? சரியான பதில கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள், நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்ருக்கீங்க. பைசன் காலமாடன் படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம், பழைய ஒன்றாம் ஹரி மேடம்.
0: ஹரி, உங்களுக்கான குறிப்பு ஷாருக் கான், ஏஆர் ரஹ்மான், 1998. ஹரி கேக்குதா இப்போ? ஷாருக் கான், ஏஆர் ரஹ்மான், 1998. உயிரே, அதானே. நான் திரும்ப கேக்குறீங்களோன்னு பார்த்தா ஆன்சரே சொல்லிட்டீங்க ஹரி.
1: மேடம்
0: சொல்லுங்க.
1: ஒரு நிமிஷம் மேடம்.
0: ஆ,
1: லாஸ்ட் டைம் ஒரு ஆன்சர் கேட்டீங்களே.
0: ஆமா,
1: லாஸ்ட் क्वेश्चन.
0: ஆ,
1: அது விக்ரமன் பிளஸ் கோட்டை, அது சொன்னீங்கல்ல.
0: ஆமா,
1: விக்ரமன்ல அகத்தியன் டைரக்டர்ல.
0: ஓகே ஓகே, சரி சரி ஹரி, தேங்க்யூ. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். 9:46 தாண்டி போயிட்டுருக்கு. கொடுக்க போகிற குறிப்புகள்லேருந்து நீங்கள் சரியான பதிலை கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்காக அடுத்த பாடல் கூலி படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேளுங்க, பாட்டுக்கு அப்புறம் சந்திக்கலாம்.

0: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கலக்கல் அரங்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம், சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமாமா, உங்களுக்கான குறிப்பை கொடுத்துறேன். பிரம்மாண்டம் முதல் குறிப்பு, இரட்டை வேடம், ஐஸ்வர்யா ராய்.
1: ஜீன்ஸ் மேடம்,
0: ஜீன்ஸ். என்னங்க இவ்வளவு சிம்பிளா கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிறீங்களா?
1: ரொம்ப ஈஸியா இரட்டை வேடம் சொல்லிட்டீங்க, அவங்களையும் ஐஸ்வர்யா ராயும் சொல்லிட்டீங்க. சரி, அவங்க ரெண்டு படம் தான் நடிச்சது.
0: ஓகே, பாட்டு கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு.

0: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
1: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
2: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நாள ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
0: வணக்கம் தமிழ்நாடு.

0: அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் 1000 கதை இருக்கு, நம்ப முடியுதா?
1: இன்று
0: காலை 11 மணிக்கு உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 படம் பேசும் கதைகள் சர்வதேச புகைப்பட தின சிறப்பு நிகழ்ச்சி.
2: தூய்மையே மேன்மை,
3: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
2: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
5: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
2: தூய்மையே மேன்மை.
6: விவித் பாரதி தமிழ் FM 102.3 இதுவரை நீங்கள் கேட்டது கலக்கல் அரங்கம். பங்கு பெற்ற நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோட விடைபெறுகிறேன். நான் உங்கள் RJ பிரமிளா.
7: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
8: சபாஷ்.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். நம்மளோட கூட வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளையும் நேயர்கள் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 10:01:50 ஆயிட்டுருக்குங்க. என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்க நேர்களாகி நீங்கள் அதுக்கு வந்து தொலைபேசியில் வந்து அதற்கான விடைகளை சொல்லலாம். விளையாட்டுத்துறையில் சமீபத்தில் என்னென்ன நிகழ்வுகள் வந்து நம்ம இந்திய அளவில் சர்வதேச அளவில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா உங்கள் விடைகள் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தொலைபேசி எண்கள் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறோம், குறிச்சுக்கோங்க. 2952508535 இது ஒரு எண், மற்றும் ஒரு எண் 2838987141 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். முதல்ல ஒரு பாடல் கேட்கலாம். இந்த பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுங்கள். பலே பாண்டியா அப்படிங்கிற படத்துலேருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், டி எம் சவுந்தரராஜன், ஜமுனாராணி, பி சுசீலா இவங்களோட குரல்களில், கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் 4:30 உண்டான பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் ஃபோன் லைனில் ட்ரை பண்ணலாம்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்மந்தமான கேள்விகள் கேட்க போகிறோம். இந்த மாதிரி பாடல் வந்து இவ்வளோ நிமிடங்கள் அப்படின்னவுனே கரெக்டாக பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் ஃபோன் லைனில் வராங்க. முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுகிறீங்களா? ஹலோ. ஓகே, அடுத்த நேயருக்கு சான்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க அவங்க. அதான் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கேள்விக்குப்பத்திலிருந்து ஆறுமுகம் பேசுறேன்.
0: ஓகே, விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்கலாமா?
1: கேளுங்கம்மா.
0: ஓகே, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்?
1: நான் சின்ன வயசுல கபடி விளையாடுறேன்மா.
0: கபடி விளையாடி இருக்கீங்க, சரி. ஓகே, அப்புறம் இப்போ வந்து என்ன விளையாட்டை வந்து உத்து கவனிச்சிட்டு இருக்கீங்க? ஒரு விளையாட்டு போட்டி நடந்தது கிரிக்கெட்ல. ஓகேயா, அந்த டார்வின் அப்படிங்கிறது ஒரு ஊரோட பெயர். அந்த ஊர் வந்து எங்க இருக்கு, எந்த நாட்டில் இருக்கு? ஏன்னா இந்த டார்வின் கோப்பையை இப்ப சமீபத்தில் வந்து பங்களாதேஷ் வந்து

0: பண்ணாங்க. பங்களாதேஷ் நாடு இருக்கு இல்லையா, அவங்களோட கிரிக்கெட் அணி வந்து அந்த டார்வின் கோப்பையை வின் பண்ணாங்க டெஸ்ட் மேட்ச்ல, சரிங்களா? அந்த டார்வின்ங்கிறது ஒரு ஊரோட பெயர், அந்த நாடு, அந்த ஊர் இருக்கிற நாட்டோட பெயர் என்னங்கறத நீங்க சொல்லணும்.
1: ஆப்கானிஸ்தானா?
0: இல்ல இல்ல,
1: சரிமா,
0: ஆஸ்திரேலியா, சரிங்களா?
1: ஆஸ்திரேலியா.
0: என்னன்னு, பங்களாதேஷ் வந்து கிரிக்கெட்ல இப்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு இல்லையா, அந்த கிரிக்கெட் அணி வந்து பங்களாதேஷ் நாட்டோட கிரிக்கெட் அணி வந்து வளர்ந்து வர்றாங்க. ஆஸ்திரேலியா ஆல்ரெடி அவங்க வந்து கிரிக்கெட்டில் அவங்க வந்து நிறையா வெற்றிகள் வாங்கியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் போய் ஆஸ்திரேலிய அணிய அந்த நாட்டோட அந்த டார்வின் கோப்பை அப்படிங்கிற கோப்பையில் வெற்றி பெற்றது பங்களாதேஷ்க்கு ஒரு சிறப்பு, அதுதான். ஓகே, நன்றி. ஆ, ஸோ விளையாட்டுத்துறை பற்றி அடுத்த கேள்விக்கு நேயர் யார் வராங்க? யார் பேசுறீங்க? ராயப்பேட்டை வெங்கட். கேக்கலாமா?
2: தகவல் சொல்லிடலாமா?
0: ஆ, சொல்லுங்க.
2: இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் இன்னைக்கு முடிஞ்சிரும், இந்தியா பாசிபிலிட்டி வின் பண்ணிடுவாங்க.
0: எங்க? எங்க?
2: ஸ்ரீலங்கா. காலே
0: காலே காலே பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு கேள்வி நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஊரை பத்தி
2: வந்து சீஷோர் மேடம், அது பக்கத்திலேயே மலையும் இருக்கு, இந்த பக்கம் சீஷோரும் இருக்கு, போர்ட்டும் இருக்கு ஒரு ஓரத்துல.
0: அது என்ன ஸ்பெஷல்?
2: ஸ்பெஷல் வந்து எல்லாம் இந்த துறைமுகம் மாதிரி, நம்ம விஞ்சம் துறைமுகம் மாதிரி, அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இது போர்ட்ரஸ் மாதிரி அங்க இருக்கு.
0: இன்டர்நேஷனல் யுனெஸ்கோ வந்து அதை அங்கீகரிச்சிருக்காங்க. அந்த யுனெஸ்கோ வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற அந்த கோட்டை இருக்கு இல்லையா, 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோட்டை அது. அந்த கோட்டையை வந்து யுனெஸ்கோ வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்ட்டு அங்கீகரிச்சிருக்காங்க.
2: அது ஒண்ணு. அப்புறம் நேற்று நடந்த TNPL மேட்ச்ல சேப்பாக் தோத்துட்டு ரெண்டு ஹாக்கியில இந்தியா சவுத் ஆப்பிரிக்கால இந்தியா 6-1 வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஹாக்கி நடக்கிறது.
0: சரி சரி, இப்ப நீங்க சொல்ற
2: துரந்த கோப்பை டெல்லி வர்சஸ் ஈஸ்ட் பெங்கால் இன்னைக்கு நைட்டு நடக்க போறது.
0: ஓகே ஓகே, நன்றி. ஓகே, நான் தயார் பண்ணி வச்ச ஒரு 4 கேள்விகளை அவர் லீக் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அதையே வந்து வேற மாதிரி மாத்தி கேள்வியா அடுத்த நேயருக்கு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடியிலிருந்து பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
3: மிக்க மகிழ்ச்சி மேம். எனக்கான க்வெஸ்சன் இன்னும் ஆப்ல வரல, சொல்லிடுறீங்களா மேம்?
0: க்வெஸ்சன் நான் இன்னும் கேட்கவே இல்லையே, ஒவ்வொரு நேருக்கும் புதுசா புதுசா தான் கேட்டுட்டு
3: இருக்கேன்.
0: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னாக்க, என்ன கேள்வி கேட்கலாம்? இருங்க இருங்க இருங்க. அதாவது இப்போ இந்தியா ஹாக்கி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முன்னாடி வந்த நேயரும் சொன்னார் தெரியுமா, பெண்கள் ஹாக்கி குழு இருக்கு இல்லையா, இந்தியாவோட பெண்கள் ஹாக்கி குழு, அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நம்ம போஸ்டர்ல கூட அவங்க போட்டோ போட்டிருக்கோம் ஆக்சுவலா.
3: ஓகே,
0: என்ன ஸ்பெஷாலிட்டின்னு தெரியுமா?
3: இளையர் பெண்கள் அதிகம்.
0: எக்ஸாக்ட்லி, எவ்வளவு பேர் தெரியுமா? சுமாரா
3: எனக்கு நம்பர் 7 மேம்.
0: 8 பேர் புதுசு.
3: 8 பேர் புதுசு இல்ல, மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இளையர்கள் கேள்விப்பட்டேன்.
0: ஆமா ஆமா. சோ அந்த ஹாக்கிங்கிறது பெண்கள் கிட்ட வந்து அந்த விளையாட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா?
3: ஆமா ஆமா, கண்டிப்பா மேம், அது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். அண்ட் பெண்களும் விளையாட்டுல சாதிக்கிறாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்.
0: ஓகே, நன்றி. சரி, நாம ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்கா, இந்த பாடல் கேட்டவுடனே இன்னைக்கு பாடல்கள் எந்த வரிசையில் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். முதல் பாடல் எப்படி இருந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ராஜபாண்டி அப்படிங்கிற படத்துலேருந்து SP பாலசுப்ரமணியம், சித்ரா குழுவினரோட பாடின பாடல் இது. தேவாவோட இசையமைப்பில் 5 நிமிடங்கள் 5 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நாம் வந்து விளையாட்டுத்துறை சம்மந்தமான கேள்விகள், தகவல்கள், நேயர்கள்லாம் வந்து அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்டாக தகவல்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் யார் வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணாதான் நம்ம பேசுறது நமக்கு கேட்கும். காஞ்சிபுரத்துலேருந்து
1: விளையாடுறேன்.
0: சரி சொல்லுங்க. அதை பத்தி விதிமுறைகள் சொல்லுங்க.

0: ஹலோ,
1: ஆ சொல்லுங்க.
0: த்ரோபால் தான் விளையாட்டு, அப்ப லெசிம் அந்த காலத்துல இருந்தது, ஆனா இப்ப இருக்கா எனக்கு தெரியாது.
1: என்னது உடல் உறுப்புக்கு நல்லது?
0: கைக்கு
1: நல்லது.
0: கொண்டு வரணும்
1: இல்லையா? தெரிஞ்சதுன்னா
2: शुद्ध नहीं समझते वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
3: तो ऐसा बोलो ना,
2: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
4: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
1: என் கேள்விக்கு என்ன பதில்? விளையாட்டு சம்பந்தமா யார் வராங்க? வணக்கம். வணக்கம். யாரு?
5: பிரபு.
1: எங்க இருந்து?
5: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், மணப்பளை இருந்து பிரபு பேசுறேன்
1: மேடம். ஓகே ஓகே, கேள்வி கேட்கலாமா? கேள்வி விளையாட்டுத்துறை சம்பந்தமா கேள்வி கேட்கலாமா? ஓகே, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்?
5: எனக்கு வந்து கபடி பிடிக்கும் மேடம்.
1: கபடி. ஓகே ஓகே. இப்போ சமீபத்துல இந்த காமன்வெல்த் போட்டிகள் நடந்தது இல்லையா, அதுல வந்து பதக்கங்கள் வாங்கினவங்க வந்து நம்ம பிரதம மந்திரிய போய் மீட் பண்ணாங்க இல்லையா, அப்ப ஒரு சுவையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஒரு பதக்கம் வாங்கின ஒரு பெண்மணி வந்து அவங்க வந்து அந்த போட்டி நடக்கிறச்சு அவங்களுக்கு நடந்த அனுபவம் பத்தி பேர் சொல்றேன். அவங்க பேர் லவ்லினான் பேரு. ஓகே. அவங்க போட்டி நடக்கிறச்சே ஒரு நம்ம தேசப்பற்றோட சம்பந்தமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை அவங்க அழகாக அங்கே போய் சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிட்டு பிரதம மந்திரி அவங்க வந்து இந்த காமன்வெல்த்தில் வெற்றி பெற்றவங்களோட மீட் பண்ணுறச்சே அவர் அதை விசாரிச்சிருக்காரு அந்த லவ்லினா அவங்க கிட்ட. என்னன்னு தெரியுமா? அதாவது காமன்வெல்த் போட்டிகள் ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோ அப்படிங்கிற இடத்துல நடந்தது இல்லையா. ஸோ இப்போ இந்தியன் கண்டஸ்டன்ட் விளையாடுறாங்கன்னா நம்ம இந்திய கொடி இருக்கும் இல்லையா, இந்திய கொடி, இந்திய வரைபடம், மேப் இருக்கு இல்லையா, வரைபடம் இருக்கும் இல்லையா, அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட், அதாவது நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அந்த இடத்த வந்து வரைபடத்தில் சரியாக காமிக்கலையாம். ஸோ இதை அவங்க அழகாக அவங்களுக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்றுங்க, இது இந்தியா வரைபடத்தில் இது தப்பாக இருக்குது அப்படின்ட்டு அழகாக சொல்லியிருக்காங்க அவங்க. உடனே அங்கே ஸ்காட்லாண்டில் அவங்களும் காமன்வெல்த் நடத்துகிறவங்களும் மாற்றிட்டாங்க. இதை நோட் பண்ணி வச்சுட்டு அவங்கள மீட் பண்ணுறச்சு நம்ம பிரதம மந்திரி அவங்க விசாரிச்சிருக்காங்க. அதுதான். ஓகே,
5: நன்றி மேடம்.
1: ஓகே, அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா? வணக்கம் வணக்கம், கேள்வி கேட்கலாமா? அதாவது இப்போ உலக அளவுல ஒரு சாம்பியன்ஷிப் போட்டி நம்ம இந்தியால நடந்துட்டு இருக்கு டெல்லியில, என்ன விளையாட்டு சம்பந்தமா?
6: துப்பாக்கி சுடுதலாமா?
1: இல்ல, இப்ப காலையில நியூஸ்லாம் கூட சொன்னாங்க. அதாவது ஆகஸ்ட் 17 ஆரம்பிச்சு 23 வரைக்கும் நடக்க இருக்கு. என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு, இந்த உலக சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இந்தியாவில் 17 வருடங்கள்

0: பிறகு இப்போ நடந்துட்டு இருக்கு, அதுதான் வந்து ஸ்பெஷல். அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். அன்பும் மேடம், நன்றிகளும் மேடம்.
0: ஓகே, யார் பேசுறீங்க?
1: சந்திரன், எஸ்வி நகர், அம்பத்தூர் மேடம். 300 கிளப் ஃபாஸ்டா சொல்லிட்டுமா மேடம்?
0: என்னது
1: 300 ரன்கள் டெஸ்ட்ல வச்சவங்க மட்டும் பேர் மட்டும் திடீர்னு சொல்லிடுறேன் மேடம்.
0: இல்லங்க, எல்லாருக்குமே ஒரு 30 நொடிகள் அந்த அளவுக்கு தான் பேசுறதுக்கு வாய்ப்பு.
1: சரி மேடம், திடீர்னு சொல்லிடுறேன் மேடம்.
0: என்ன என்ன தகவல் சொல்ல போறீங்க?
1: மேத்யூ ஹைடனு, லென் ஹட்டனு, கேரி சேபர்ஸ், மகில ஜெயவர்த்தனு, சனத் ஜெயசூர்யா, எஸ் ஜெயவர்த்தனு, இது கிரஹாம் கூச், இன்ஜமா முல்ஹக், அனீஸ் முகமது, வீரேந்திர சேவாக், இவங்க தான் மேடம் டெஸ்ட்லயே லைஃப்ல அடித்த மனிதர்கள், 300 ரன்கள்.
0: ஓ சரி, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: இப்ப நிறைய பிரதமர்

0: சரி, நன்றி, வாழ்த்துக்கள். ஆமா, நீங்க அதுக்கு தான் Facebookல போடுங்க போடுங்கன்னு நான் சொல்லிட்டு
1: இருக்கேன். நன்றி மேடம், நீங்க கடத்தல ஃபாலோ பண்ணிட்டு வரோம் மேடம்.
0: ஓகே நன்றி,
1: வந்து எல்லாரும் தரமா இருக்கு மேடம்.
0: ஓகே நன்றி நன்றி. ஓகே, அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? தனலட்சுமி, கேள்வி கேட்கலாமா? விளையாட்டுத்துறை சம்பந்தம் உங்களுக்கு என்ன விளையாட்டுமா பிடிக்கும்?
2: எனக்கு கொக்கோ பிடிக்கும், கபடி பிடிக்கும்.
0: கொக்கோ, ஓ சொல்லுங்க, கொக்கோ பத்தி ஏதாவது விதிமுறைகள் சொல்லுங்களே, கத்துக்கலாம் எல்லாரும்.
2: விதிமுறைகள் வந்துட்டு ஒரு 12 பேர் இருக்கலாம். 12 பேருக்குள்ளதான் அந்த லைன்ல உட்கார வச்சு அதை விளையாடுவாங்க. அந்த ரூல்ஸ் தெரியும்.
0: ஒரே வரிசையில உட்கார வைப்பாங்களா?
2: ஒரே வரிசையில 6 பேர் உட்கார வச்சு 6 பேருக்கு ரெண்டு டீமா பிரிச்சு விளையாட வைப்பாங்க.
0: எப்படி உட்கார வைப்பாங்க எல்லாரையும்? அதே மாதிரி அவங்க பிடிக்க கூடாது, கரெக்டா? நன்றிமா. ஓகே சரி, நிகழ்ச்சியில் நாம் அடுத்தது ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்கா, பணமா பாசமா அப்படிங்கிற படத்துலேருந்து. எல்லாரும் ஈஸ்வரியோட குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பில். ஸோ இந்த பாடலை வச்சு நீங்கள் இன்றைக்கி என்ன மாதிரி பாடல்கள், எந்த வகையான பாடல்கள் நம்ம தொகுத்து வழங்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே யூகிச்சிருப்பீங்க.

0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்டுட்ருக்கோம். நேயர்களும் வந்து நிறையா விளையாட்டுத்துறை சம்பந்தமான தகவல்கள் அவங்களும் பரிமாறிட்டிருக்காங்க. ஒரு நேயர் வராங்க. வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, ஃபோன் லைனில் பேசுகிறீங்களா?
1: கோபுரத்னம்.
0: கோபுரத்னம் சார், கேள்வி கேட்கலாமா? அதாவது இப்போ காமன்வெல்த் போட்டிகள் நடந்தது இல்லையா, அதுல வெண்கல பதக்கம் வின் பண்ணாரு தேஜஸ்வின் சங்கர் சொல்லிட்டு அத்லெட். ஓகேயா?
1: நன்றி.
0: ஓகே சரி. அதாவது அவங்களுக்கு வந்து பேசணுங்கிற ஆர்வத்தில் வராங்க, ஆனால் என்னென்னக்க விளையாட்டுத்துறை, அதாவது ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒவ்வொரு ஆர்ஜேயும் ஒவ்வொரு தலைப்பை வச்சுட்டு நம்ம வந்து நிகழ்ச்சியில் கேள்விகள் கேட்குறோம் இல்லையா. ஸோ அந்த தலைப்பில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஃபோன் லைனில் ட்ரை பண்ணி நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வட்டம் காந்தி நகர்ல இருந்து செந்தவள்ளி ரங்கநாதன் பேசுறேன் மேம்.
0: ஓகே, விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள்.
2: மேம் எனக்கு விளையாட்டுத்துறை சம்பந்தம் கேள்வி தெரியாதுங்க மேம்.
0: அது சம்பந்தமா தானே இந்த நிகழ்ச்சியே.
2: சின்ன வயசுல வந்து ரிங் பால் விளையாண்டு இருக்கோம் மேடம்.
0: சரி,
2: ஸ்கிப்பிங் ரிங் பால் விளையாடுறோம்.
0: சரி, ஸ்கிப்பிங் விளையாடி எப்படி, அதுல நிறைய வகைகள்லாம் உண்டு, வித்தியாசமா அந்த கயிறை மாத்தி போட்டு அதெல்லாம் பண்ணுவீங்களா? ஒருத்தருக்கு நம்ம முகம் காமிப்போம், ஒருத்தருக்கு நம்ம முகம் தெரியாது இல்லையா. ஓகே, அப்ப அது வந்து இந்த டீம் ஸ்பிரிட், எல்லாரும் கூட்டு முயற்சியில பண்ணாதான் அது கயிறு மூணு பேரும் தாண்ட முடியும் இல்ல. சின்ன வயசுல பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டுன்னா இந்த ஸ்கிப்பிங் இல்லையா. ஓகே ஓகே ஓகே, நன்றிமா.
2: நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்கும் மேடம்.
0: ஓகே, நன்றிமா. அதாவது நிறைய நேயர்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் ரேடியோவையும் கேட்டுட்டு ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுறாங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு ஃபோன் லைன் கிடச்சிடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணினா தான் நம்ம பேசுகிறது வந்து ஈஸியாக கிளியராக அவங்களுக்கு கேட்கும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான விண்ணப்பம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்தது ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து பாடல் அப்படின்னாக்கா மனைவிக்கு மரியாதை அப்படிங்கிற படத்துலேருந்து அருண்மொழி தேவி இவங்களோட குரல்களில், பழனி பாரதியோட வரிகளில் சிற்பியோட இசையில், 4 நிமிடங்கள் 15 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்மந்தமான கேள்விகள் கேட்டுட்ருக்கோம். நேயர்களும் வந்து தொலைபேசியில் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டுத்துறை சம்மந்தமான தகவல்களை பரிமாறிட்டுருக்காங்க. அடுத்த நேயர் யார் வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க. விளையாட்டுத்துறை சம்மந்தமாக உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் சொல்லுங்க.
1: விளையாட்டு வந்து நாங்க வந்து அந்த நாள்ல ரெண்டு பேரும் தோல் மேல கைய வச்சுக்குவோம். ரெண்டு பேரும் தோல் மேல கைய வச்சுக்கணும். ஒரு ஆள் வந்து ஒரு குடம் தண்ணி மூண்டு ஒரே பூ பூத்துது, ரெண்டு குடம் தண்ணி மூண்டு ரெண்டே பூ பூத்துதுன்னு பத்து வாட்டி பத்து பூ பூக்கும். அந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் வந்து இந்த நாலு கட்டம் போட்டு ஜில்லி மாதிரி காலை காலை ஜில்லி தழுகினே போவோம். ரைட்டா தப்பா ரைட்டா தப்பான்னு கட்டியிருப்ப அது முடிப்போம். அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா எனக்கு.
0: சரி, ஓகே, நன்றிம்மா.
1: நன்றிம்மா.
0: ஓகே, அதாவது சின்ன வயசில் விளையாடின விளையாட்டுகள்லாம் அவங்க வந்து நினைவுபடுத்தி சொல்லிட்டுருக்காங்க. இந்த மாதிரி இப்போ சமீபத்தில் விளையாட்டுத்துறையில் வந்து தேசிய அளவிலையும் சரி சர்வதேச அளவிலையும் சரி நிறைய இந்திய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் சாதனைகள் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தடுத்த தலைமுறை வந்து இதை பார்த்து ஊக்கம் பெற்று அவங்களாம் அடுத்தடுத்து இன்னும் நிறையா சாதனைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவித் பாரதி சார்பாக வாழ்த்துவோம். ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விளையாட்டுத்துறை சம்மந்தமான தகவல்கள் நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்க தாராளமா சொல்லலாம். நாம வந்து எப்பவுமே ஒரு விண்ணப்பம் வைப்போம். அதாவது சமீபத்தில் நடந்த தொலைபேசி நிகழ்ச்சிகளை நீங்கள் பங்கேற்றினீங்கன்னா இப்போ வரதை அவாய்ட் பண்ணுங்கன்னு நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் சொல்லுவோம் இல்லையா. அதனால நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா தொலைபேசியில் வராமல் நம்ம முகநூல் ஃபேஸ்புக்கில் வந்து அழகாக நம்ம கேட்குற கேள்விகளுக்காக பதில் போடுறாங்க. அவங்களுக்காக ஒரு கேள்வி இன்னைக்கு என்ன அப்படின்னாக்க, உமேஷ் விக்ரம் குமார் அப்படிங்கிறவர் இந்தியர். அவர் வந்து சமீபத்தில் ஒரு பெரிய சாதனை செஞ்சிருக்காரு. அவரது வந்து ஒரு அவரோட வாழ்க்கை கதை பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. ஆக்சுவலாக அவர் வந்து அவரை பற்றின தகவல்கள் நீங்கள் ஃபேஸ்புக்கில் சுருக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா இது மூலமாக எல்லாருமே இப்போ இந்த காலத்தில் எல்லாருக்கிட்டையுமே இணையதளம் கொண்ட கைபேசி இருக்குங்கிறதுனால

கண்டிப்பாக நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், விளையாட்டுத்துறை பற்றி நிறையா தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே இணையதளத்தை தேடுறோம் இல்லையா, நம்ம ஒவ்வொரு கேள்வி கேட்கறச்சே. அதனால் இந்த உமேஷ் விக்ரம்குமார் அப்படிங்கிறவர் என்ன சாதனை பண்ணார், அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக நீங்கள் வந்து ஃபேஸ்புக் முகநூலில் நீங்கள் போடலாம். ஸோ அடுத்த பாடல் நாம் வந்து இன்றைக்கி எந்த வகையான பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் அடுத்தது எந்த பழத்தை பற்றி பாடல் நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னாக்க, சுமை தாங்கி அப்படிங்கிற படத்துலேருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் 3 நிமிடங்கள் 30 நொடிகளுக்கு உண்டான பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நீங்கள் தொலைபேசியில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காத்திருப்பு நேரம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமாக கேள்விகள் நம்ம கேட்டுட்ருக்கோம். நேயர்களும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் பரிமாறிட்டிருக்காங்க. அடுத்த நேயர் வந்தாச்சு. வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுகிறீங்களா? லைன் கிடைச்சா கொஞ்சம் உடனே பேசிடுங்க. நீங்கள் சைமல்டேனியஸாக இன்னொரு வேலையும் பண்ணிவிட்டு இங்கே லைன் ட்ரை பண்ணுறச்சு லைன் கிடைக்குதா அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா மற்ற நேயர்களுக்கு காத்திருப்பு நேரம் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ இன்றைக்கி வந்து விளையாட்டுத்துறை சம்மந்தமாக நம்ம தகவல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஒரு புது விளையாட்டை பற்றின தகவல்களும் நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி வந்து கொபூடோ அப்படின்னு

0: சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டை பற்றின சின்ன சின்ன தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் யாருக்காவது அதை பற்றி பேசணுன்னா கூட நீங்கள் தாராளமாக பேசலாம். ஒரு நேயர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுகிறீங்களா?
1: ஹலோ.
0: ம், வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க. நான் பேசுகிறது எனக்கே கேட்குது. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணால் தான் நம்ம தொலைபேசியில் பேச முடியும்.
1: வணக்கம்மா.
0: ஆ, வணக்கம். யார் பேசுகிறீங்க? நுட்பங்கள் சொல்லிக் கொடுங்க நம்ம நேயர்களுக்கு. ஆனா சின்ன வயசுல நீங்க விளையாடி இருக்கீங்க, ரொம்ப பிடிக்கும் அந்த விளையாட்டு. அந்த கபடி விளையாட்டு விளையாடிடுச்சே, உங்களுக்கு என்னெல்லாம் உடலில் வந்து மாற்றங்கள் தெரியும், எந்த உடல் உறுப்புகளுக்கு அது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் நல்லது. விளையாட்டு அப்படின்னாலே உடலை வந்து சுறுசுறுப்பாக வைக்கக்கூடியது, ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இல்லையா, அண்ட் நமக்கு உடம்புல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். சின்ன பசங்களே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தவொடனே படினாக்கா படிக்காது பசங்கள்லாம். கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு வந்து படிங்க அப்படின்னாக்கா நல்லா போய் விளையாடிட்டு வந்து மூஞ்சி கை காலெலாம் அலம்பிக்கிட்டு உட்காந்து படித்தாங்கன்னா சூப்பராக படிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த விளையாட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஓகே, நன்றி நன்றி. ஓகே சரி, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்கா மச்சானை பார்த்தீங்களா அப்படிங்கிற படத்துலேருந்து. கேஜே யேசுதாஸ், பி சுசீலா இவங்களோட குரல்களில், ஜெயரவியோட வரிகளில், சந்திரபோஸோட இசையமைப்பில், 3:15 நொடிகளுக்கு உண்டான பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நீங்கள் ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுங்கள்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமாக நம்ம கேள்விகள் கேட்குறோம். நேயர்கள் வந்து தகவல் கொடுக்குறாங்க. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். எங்கிருந்து? சரி, விளையாட்டுத்துறை சம்பந்தமா என்ன தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க சமீபத்துல?
1: இப்போ விளையாட்டு திருவிழா நடந்தது. இப்போ அது அங்கங்க
0: திருவிழா நடந்து. சரி, அதுல என்னென்ன விளையாட்டுகள் விளையாடுவீங்க?
1: அப்புறம் வந்து மேல வந்து அந்த இது சக்கர மாதிரி வரும் மேடம் அதை வந்து மேல ஏறி அங்கு பூ போடுவாங்க எல்லாருக்கும். அந்த விளையாட்டு வேற ஆனா ரொம்ப பிடிச்சது.
0: நல்லா இருக்குங்கிறீங்க. அத வந்து ஓட்டுறது எப்படி, கையால சுத்துறாங்களா சக்கரத்தை, இல்ல ஏதாவது மிஷின் கரண்ட் வச்சா?
1: கையால.
0: கையாலன்னு நினைச்சு பாருங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும். இல்ல அதாவது விளையாட்டு பத்தி பேசணும்னாக்க எல்லாரும் அவங்களோட சின்ன வயசு நினைவுகளுக்கு போனானாக்க அவங்களுக்கு பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா நாங்க வந்து கொஞ்ச நேரம் தான் ஒவ்வொரு நேரடியும் பேசணும், அப்பதான் நிறைய நேயர்கள் பேசுவாங்கங்கிறது எங்களோட விருப்பமா இருக்கு. அடுத்த நேயர் பாக்கலாம். வணக்கம். தேஜஸ்வின் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு காமன்வெல்த்ல அவர் வந்து வெண்கலம் வாங்கினார், வெண்கல பதக்கம் வாங்கினார். ஓகேயா? அவர் வந்து அந்த போட்டி முடிஞ்ச உடனே ஒரு ஒரு விஷயம் பண்ணினார் அந்த இடத்துலயே. அதாவது டென்னிஸ் விளையாட்டுல நோவாக் ஜோவோகிக் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஜோகோவிக்னு சொல்லிட்டு, ஜோகோவிக் யூஸ்வலா அதை பண்ணுவார். அவர் வின் பண்ணாருன்னு அந்த மைதானத்தில் அந்த ஒரு விஷயத்தை பண்ணுவார். இப்போ நம்ம நிறைய பேருக்கு வந்து விளையாட்டுத்துறையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் வானத்தை பார்த்து வேண்டிப்பாங்க, சில பேர் முடிஞ்ச உடனே தரையை தொட்டு கும்பிடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா. ஜோகோவிக் வந்து அவர் தனியாக ஒன்று, அவரோட ஸ்டைல் யூனிக்காக ஒன்று பண்ணுவார், தனித்துவமாக ஒரு விஷயம். டென்னிஸ் வந்து மண் தரையில் விளையாடுவாங்க, புல் தரையில் விளையாடுவாங்க, ரெண்டு விதம் இருக்கு இல்லையா. இது வந்து புல் தரையில் விளையாடினார்னா அவர் ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் பண்ணுவார், என்ன தெரியுமா? அதை தான் நம்ம தேஜஸ்வின் சங்கரும் அன்னைக்கு பண்ணினார் காமன்வெல்த்ல வின் பண்ண உடனே. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த புல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வாயில போட்டுப்பாங்களாம் ஜோகோவிக் அப்படி பண்ணுவாரா, அதே மாதிரி தேஜஸ்வின் சங்கரும் பண்ணிருக்காரு. நன்றி. ஓகே, சரி, நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்கா, குழந்தையும் தெய்வமும் அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரல்ல, கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசை அமைப்பில், 3 நிமிடங்கள் 30 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல்.

என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்மந்தமான கேள்விகளுக்கு நேயர்கள்லாம் வந்து பதில் சொன்னாங்க. நிறைய நேயர்கள் அவங்களுக்கு பிடிச்ச சின்ன வயசு விளையாட்டை பற்றி பேசினாங்க. நிறைய நேயர்கள் வந்து தகவல்கள் கொடுத்தாங்க. ஸோ கொபூடு அப்படிங்கிறது பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அது வந்து ஒரு தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பாரம்பரியமான ஒரு ஜப்பானிய தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி, ஈட்டி, தடி, சாயு, நுன்சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி பயிற்சி செய்கிற முறை தான் கொபூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன தகவலை நாம் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய நேயர்கள் வந்து விடைகள் போட்டிருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். முகநூல் நேயர்களுக்காக ஒரு கேள்வியும் நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா. ஸோ யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம்.

நிறைய நேயர்கள் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நம்ம கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன், அலிவலம் கோகுல் ரவி அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா அவங்க வந்து ஆன்சர் போட்டிருக்காங்க. தஞ்சை தேனே பிரகாஷ் குமரன் அவங்க போட்டிருக்காங்க. உமேஷ் விக்ரம்குமார் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, என்னென்னக்க ஆகஸ்ட் 2026 பெருவின் லிமா நகரில் நடந்த BWF பெரு பாரா பேட்மிண்டன் சர்வதேச போட்டியில் ஆடவர் ஒற்றையர் SL3 பிரிவில் தங்கம் வென்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். விக்னேஷ் ஹோசூர்லேருந்து அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு. 27 சர்வதேச பதக்கங்கள் இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் தகவலை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலா வரதன் அவங்க, அதுக்கப்புறம் வேறு யார், புரசேவா பக்கம் சவுந்தரராஜன் அவங்கெல்லாம் சொல்லியாச்சு. தஞ்சை தேனே பிரகாஷ் போட்டிருக்காரு, விக்னேஷ் போட்டிருக்காரு, ஓகே. அதுக்கப்புறம் வேறு யார், அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மதுரை சண்முக சுந்தரம், அன்புராணி அவங்கெல்லாம் வந்து பாடல்கள் என்ன வரிசையில் இன்றைக்கி வந்தது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. KM Garden MG செல்வகுமார், பத்மா சவுந்தரராஜன், அதுக்கப்புறம் வந்து புஷ்பா அவங்க, பெரம்

0: ஒரு கமலாவர்தன் ஜீவானந்தம் அவங்க, அப்பு அயனாவரத்துலேருந்து மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்க, மதுரா குளத்தூர் பாலு அவங்க, இந்த மாதிரி நிறையா நேயர்கள் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் உங்களோட இந்த ஊக்குவிப்பான வார்த்தைகளை நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. நாம் இது வரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. படம் பேசும் கதைகள் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். ஆகஸ்ட் 19 சர்வதேச புகைப்பட தினம். நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் கண்டிப்பா புகைப்படம் எடுத்திருப்போம். அதுவும் இன்னைக்கு இருக்க நவீன யுகத்துல நம்ம எல்லார் கையிலையும் அலைபேசி தவழ்ந்துகிட்டு இருக்க காலத்துல நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொரு நினைவையும் எப்படியாவது பதிவு பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அந்த புகைப்படக்கலையை கொண்டாடும் விதமா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19 சர்வதேச புகைப்பட தினம் கொண்டாடப்படுது. புகைப்படம்ன்றது வெறும் படம் இல்லை இல்லையா, அது ஒரு நினைவு, அது ஒரு உணர்வு, அது ஒரு வரலாற்று பதிவு. ஆமா, நம்ம குழந்தையா இருக்கும் போது எடுத்த புகைப்படத்தை பார்க்கும் போது அடடா இவ்வளவு அழகாவா இருந்தோம் அப்படின்னு நம்மளே நம்மளை நினைச்சு சிரிக்கிறது இல்லையா. அதே மாதிரி நண்பர்களோடு எடுத்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது பழைய நினைவுகள் மீண்டும் வந்து அந்த நாளுக்கு நம்ம எப்படியாவது திரும்பி போயிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிறது இல்லையா. அதே மாதிரி என்னைக்கோ எடுத்த ஒரு குடும்ப புகைப்படத்தை பார்க்கும் பொழுது நம்ம கூட இப்ப இல்லாத சில உறவுகளை அந்த புகைப்படம் மீண்டும் நம்ம கிட்ட எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துறாதா அப்படின்னு இயங்க வைக்கிறது இல்லையா. இதுதான் ஒரு புகைப்படத்தினுடைய சக்தி அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த புகைப்பட கலைய சர்வதேச புகைப்பட தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு நாளா ஏன் கொண்டாடுறோம், அதே மாதிரி புகைப்பட கலை பலரோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விஷயங்களை மாற்றங்களை செஞ்சிருக்கு அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் வாங்க. பேசும் கதைகள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. புகைப்படக்கலை அப்படின்றது பலருக்கு பொழுதுபோக்கு, சிலருக்கு வருமானம் ஈட்டக்கூடிய தொழில், சிலருக்கு அது ஒரு அற்புதமான கலை. ஆனா இந்த புகைப்படக்கலையின் வரலாறு 19ஆம் நூற்றாண்டுல தொடங்குச்சு. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே மனிதர்கள் ஒரு காட்சியை அப்படியே பதிவு செய்ய வேணும் அப்படின்ற ஆர்வத்துல தொடக்க காலத்துல ஓவியக்கலை மூலயமா நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளை பதிவு செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒரு ஓவியம் வரைகிறது அப்படின்றது ரொம்ப நேரம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. எப்படியாவது ஒரு நொடி பொழுதுல நம்ம பார்க்கக்கூடிய காட்சியை பதிவு செய்யணும்னு நினைத்த ஆய்வாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதற்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. ஒரு சிறு துளையின் வழியா வெளிச்சம் உள்ள வரும்போது வெளியில இருக்கக்கூடிய காட்சியின் தலைகீழான உருவம் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மேற்பரப்புல தோன்றுவதை கண்டுபிடிச்சாங்க. இதுவே புகைப்படக்கலை உருவாவதற்கான அடித்தளமா அமைஞ்சது. 1820களில் பெரும் முயற்சிக்கு பிறகு ஜோசப் நீசபோர் நீப்ஸ் என்பவர் முழுமையா செயல்படக்கூடிய, அதாவது ஒரு புகைப்பட கருவியை கண்டுபிடிச்சாரு. அந்த கருவியின் மூலமா முதல் புகைப்படத்தை எடுத்து சாதனை படைச்சாரு. ஆனா இன்னைக்கு ஒரு நொடியில புகைப்படம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம ஒரு சில மணி நேரம் காத்திருந்து ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதற்கு பிறகு பெரும் முயற்சிக்கு அப்புறமா பிரெஞ்சு கலைஞரும் ஆய்வாளருமான லூயிஸ் டாகர் என்பவர் டெகரடைப் என்னும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாரு. இந்த தொழில்நுட்பம் தான் புகைப்பட கலையின் வரலாற்றையே மாத்தி அமைச்சது அப்படின்னு சொல்றாங்க. மிக குறைந்த பொருட்செலவுல குறைந்த நேரத்துக்குள்ள புகைப்படம் எடுக்கக்கூடிய டெகரடைப் தொழில்நுட்பத்தை 1831 ஆகஸ்ட் 19 எந்த ஒரு காப்புரிமையும் தடையும் இல்லாம உலக மக்கள் எல்லோரும் பயன்படுத்தலான்னு அன்றைய பிரெஞ்சு அரசாங்கம் அறிவிச்சது. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளை நினைவுபடுத்தும் வகையில தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19 உலக புகைப்பட தினம் கொண்டாடப்படுது. வேர்ல்ட் போட்டோகிராபி டே என்பது

கேமராவை கொண்டாடும் நாள் மட்டும் கிடையாதுங்க, போட்டோகிராஃபி அதாவது புகைப்படக்கலை நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்றத நினைவுபடுத்தும் நாளாக கூட இதை கொண்டாடலாம். ஸோ இன்னைக்கு இந்த நாளில் புகைப்படக்கலையின் பல சுவாரஸ்ய தகவலோடு நம்ம கூட பல வல்லுநர்கள் இணைய காத்துட்ருக்காங்க. ஸோ வாங்க அவங்க கருத்துக்களை கேட்கலாம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. படம் பேசும் கதைகள் நிகழ்ச்சியில சர்வதேச புகைப்பட தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். புகைப்பட கலை அப்படின்றது எவ்வளவு சுவாரஸ்யமானது அப்படின்றத அதை கத்துக்கிட்டா தான் தெரியும். எந்த ஒரு கலையும் அனுபவிச்சு பொறுமையா கத்துக்கிட்டா அதோட அழகே தனிதான். இந்த நிகழ்ச்சியில புகைப்பட கலையை கற்பதில் இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் அனுபவத்தையும் பகிர்ந்துக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்கலாம்.
1: என் பேர் நிவேதா. ஜேர்னலிசம் படிக்கிற ஒரு பொண்ணு தான் நான். இப்போ நான் இந்த நிம்மதியான தருணத்துல நான் உங்ககிட்ட என்னோட போட்டோகிராஃபி எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ண வந்திருக்கேன். போட்டோகிராஃபின்னு சொன்னாலே யாருக்கு தாங்க பிடிக்காம இருக்கும். ஆனா போட்டோகிராஃபி மேல எனக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் தான் என்ன ஒரு ஆர்டிஸ்டாவே மாத்துச்சு. வாயில்லா ஜீவனாலதான் பேச முடியாதுன்னு பார்த்தா போட்டோகிராஃபின்னு வந்தா மனுஷங்கனாலையும் பேச முடியாம போகுது. இந்த மாதிரி நான் பேச முடியாம போன தருணத்தை பத்தி பாக்கலாமா? போட்டோகிராஃபிக்காக நான் எவ்வளவு இடம் போயிருக்கேன். ஆனா சில நேரத்துல நம்ம தேடி போய் எடுக்கிற போட்டோவை விட நம்ம எதிர்பாராம எடுக்கிற போட்டோ தான் நம்ம மனசுல ஆழமா பதியும். என்னோட போட்டோகிராஃபி ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு நான் சென்னையில இருந்து கிருஷ்ணகிரி போயிருந்தேன். அப்போ காலையில இருந்து நைட்டு வரைக்கும் போட்டோ எடுத்தாலும் நான் எதிர்பாராம எடுத்த போட்டோ தான் என் மனசுல ஆழமா பதிஞ்சுது. நான் கிருஷ்ணகிரி போனதுக்கு அப்புறமா என் கேமராவை எடுத்துட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் போட்டோ எடுத்துட்டே இருந்தேன். அந்த சாஃப்ட் அந்த 30 நிமிஷத்தை தவிர என்னதான் நான் நிறைய போட்டோ எடுத்தாலும் நான் இன்னும் போட்டோ எடுக்கணும்னு தான் தோணிட்டே இருந்துச்சு. அப்போ நான் ரோட் சைட்ல போயிட்டே இருக்கும் போது ரோட்டு ஓரமா ஒரு தாத்தாவை பார்த்தேன். வயசாகி கண்ணுல சுருக்கங்களோட ஒரு மூங்கில் கூடைய பின்னிட்டு இருந்தாரு. அப்போ நான் உங்களை ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டேன். அவரை சிரிச்சுட்டே எடுத்துக்குமான்னு சொன்னாரு. அப்போ எடுத்த அந்த போட்டோ தான் எனக்கு சாட்டிஸ்பாக்சனை கொடுத்துச்சு. அந்த போட்டோவை பார்த்தா பின்னாடி சூரியன் மறையுது, அந்த தாத்தா உட்காந்து கூட பின்னிட்டு இருக்காரு. பின்னாடி ஃபுல்லா மரம் செடிங்களோட நல்லா கிரீனா அழகான ஃப்ரேம்ல இருந்துச்சு. இந்த போட்டோ இவ்வளவு அழகா வரும் நான் நினைச்சு கூட பாக்கல. சும்மா எடுத்த போட்டோவோட இவ்வளவு அழகா இருக்குன்னு நான் வாயடைச்சு போயிட்டேன். சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட நீங்க எக்ஸ்போஸ் பண்ணாலே போதும். என்னோட இந்த போட்டோகிராஃபி எக்ஸ்பீரியன்ஸை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
0: ஒரு கலையை கத்துக்கிறதுல இவ்வளவு பெரிய ஆனந்தம் இருக்கா அப்படின்றத இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லும் போது மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளும் முறையா அந்த கலையை கத்துக்கலாம். எல்லாருமே இன்னைக்கு போட்டோ எடுக்கிறதுல ஆர்வம் காட்டுறோம் இல்லையா? ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழகான புகைப்பட கலையை நம்மளும் கத்துக்கணும்னு ஆர்வம் வருது இல்லையா? தொடர்ந்து இணைந்திருங்கள், பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. படம் பேசும் கதைகள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். புகைப்பட கலையை கத்துக்கிறதுல எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னு மாணவர்கள் சொல்றதை கேட்டோம் இல்லையா? அதே அளவுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் பேரின்பமும் அந்த கலையை சொல்லி கொடுக்கறதுல இருக்கு அப்படின்றத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு சர்வதேச புகைப்பட கலைஞரும் புகைப்படக்கலை பயிற்றுநருமான அருண் அவர்கள். புகைப்படக்கலை பயிற்றுவிற்கும் அனுபவங்களை கேட்கலாம்.
2: வணக்கம், என் பெயர் அருண். இந்த வேர்ல்டு போட்டோகிராஃபி டேக்கு உங்க கூட பேசுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கண்சிமிட்டும் நேரத்துல கடந்து போகிற ஒரு தருணத்தை காலத்துக்கும் அழியாம உரையாட வைப்பது தான் இந்த புகைப்படக்கலை. சோ நான் முத முதல்ல அந்த கேமரா கையில எடுத்த ஃபீல் எனக்கு இன்னுமே இருக்கு. நான் எடுத்தோடனே வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து ஹேண்டில் பண்ணல. அதுக்கு முன்னாடி அந்த கார்பன் செல்லு, நோக்கியா செல்லு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒவ்வொரு போட்டோஸ் எடுப்பேன். சின்ன சின்ன எறும்பு, இந்த சின்ன சின்ன ஃபிளவர்ஸ் அதெல்லாம் போய் எடுத்துட்டு நான் லேப்டாப்ல வியூ பண்ணி பார்ப்பேன். நெக்ஸ்ட் ஒரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் அந்த டிஎஸ்எல்ஆர் கேமராவை நான் ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்ச அந்த ஒரு ஃபீல் இன்னுமே எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த கேமராவை பிடிக்கும் போது இருக்கும். ஏன்னா வந்து அந்த கேமரா தான் எனக்கு வந்து எல்லாமே கொடுத்தது. நான் ஒரு புகைப்பட கலைஞனா சொல்றேன், ஒரு போட்டோக்கு பின்னாடி அவ்வளவு மெனக்கிடுறோம், அது சாதாரணம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டில்லப் ஷாட்டோ ஒரு பேனிங் ஷாட்டோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுல நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஷட்டர் ஸ்பீடு, ஐஎஸ்ஓ, அப்பாச்சர் இதெல்லாம் இருக்கு. இது மூலியம்

0: நம்ம கண்ட்ரோல் பண்றதுனால நம்ம லைட்டை வந்து ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி ஒரு போட்டோகிராஃபர் என்ன ஒரு வியூல ஆஸ்பெக்ட்ல எடுக்கிறாரோ அதுக்கேத்த மாதிரி போட்டோ வரும். ஸோ அதுதான் போட்டோகிராஃபி வந்து சொல்லுவாங்க, டிராயிங் வித் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபீல்டில் வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு போகும்போது நிறைய அனுபவம் இருக்குது. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் நான் பண்ணும்போது மேட்டுப்பாளையம்ல ஒரு என்ஜிஓ ப்ராஜெக்டு ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்ட் அதை பற்றி நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறோம். அதுக்காக நான் போயிருந்தபோது ஸோ ஸ்டில்ஸ் எடுக்கணும், வீடியோகிராஃபி எடுக்கணும். அப்படி ஸ்டில் எடுக்கும்போது யானை வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்க வந்து உடனே ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரு டக்குன்னு எங்களை வந்து அந்த வயலுக்கு வந்து ரெஸ்கியூ பண்ணி எங்களை அதை கூட்டிட்டு போனதோ. ஸோ அவ்வளோ இருக்கு நல்ல அனுபவங்கள். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கடல்ல வந்து கடல் புற்களை பத்தி வீடியோ எடுக்கணும். அதனால என்ன பண்ணோம்னா ஒரு டைம் புயல் அன்னைக்கு கப்பல்ல போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு. ஸோ அந்த மாதிரி என்னோட அனுபவங்கள் எல்லாமே நான் இப்ப என்னோட மாணவர்களுக்கு வந்து அதை நான் கற்றுத்தரும்போது ஒரு மன நிறைவா இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ISO-னா என்ன, அப்பர்ச்சர்னா என்ன, ஷட்டர் ஸ்பீட்னா என்ன அப்படின்ட்டு ஃபீல்டுக்கு கூட்டிட்டு போய் இதை இப்படிதான்பா பண்ணணும் அப்படின்னு சொல்றதுல நமக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம், ஒரு மன நிறைவா இருக்கு. அதுவும் இல்லாம இன்னொன்னு ஸ்பெஷல் என்னன்னா, நான் சொல்றதை பார்த்துட்டு என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் போட்டோகிராஃபர் ஆகணும் போட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க சொல்றதுல எனக்கு வந்து ஒரு டீச்சராகவும் சரி ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபராகவும் சரி அந்த ஒரு ஃபீல் சொல்ல முடியாது. ஸோ அதுதான் இட்ஸ் அ மேஜிக், போட்டோகிராஃபி இஸ் எ மேஜிக். இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல ஒரு நார்மலா ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருக்க எல்லாருமே வந்து கேமராமேன் தான், போட்டோகிராஃபர் தான். பட் ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு ப்ராக்டிஸ் வேணும், பொறுமை வேணும். எடுத்தோடனே நம்மளால வந்து ஒரு ப்ரோ ஆகிட முடியாது. இந்த டிஜிட்டல் உலகத்துல ஸ்மார்ட் போன் வச்சிருக்க எல்லாருமே கேமராமேன் தான், ஆனா ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்ஸ்ங்கிறவங்க முறையான DSLR கேமரா வச்சிருக்கணும். அதையும் தாண்டி தொடர் முயற்சியும் ஆர்வமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் வேர்ல்டு போட்டோகிராஃபி டே வாழ்த்துக்கள். உங்க பார்வைய லென்ஸ் மூலமா இனி அழகாக மாற்றுங்கள். நன்றி.
1: எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஆசிரியரின் பார்வையில் கேட்கும் பொழுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுட்பங்கள் மட்டும் கிடையாது, அவங்களுடைய அனுபவங்கள் சொல்லி கொடுத்த பாடங்களும் நமக்கு புரிய வரும். அந்த வகையில புகைப்பட கலைஞரும் பயிற்றுநருமான அருண் அவர்கள் சொன்ன தகவல்கள் ரொம்ப சாரஸ்யமா இருந்துச்சு இல்லையா? தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க, இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.
2: படம் பேசும் கதைகள் அப்படிங்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சி சர்வதேச புகைப்பட தினமான இன்றைய தினம் நம்ம விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து கேட்கலாம். புகைப்படம் அப்படின்னாலே அதுவும் இப்போது இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி, அந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொன்ன மாதிரி, எல்லாருக்கிட்டேயும் இப்போ கைபேசி இருக்கிறதுனால எல்லாருமே வந்து புகைப்படங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சகஜமாயாச்சு. இருந்தாலும் எல்லாரும் விரும்பக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இயற்கை சம்மந்தமான இடங்களை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் இல்லையா? ஸோ அது சம்மந்தமாக ஒரு பாடலை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து கேட்கலாம்.

0: படம் பேசும் கதைகள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. சர்வதேச புகைப்பட தின விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல. புகைப்படக்கலை சொல்லிக் கொடுக்கறதும் சரி, அதை கற்றுக்கிறதும் சரி, சுவாரஸ்யமானது தான். ஆனால் ஒரு கலையை இவ்வளவு சிரமப்பட்டு கற்றுக்கிறதுனால என்ன மாதிரியான எதிர்காலம் இருக்கும்னு ஒரு சந்தேகம் இருக்க தானே செய்யும். புகைப்படக்கலையை கற்பதுனால எந்தெந்த வகையிலலாம் நம்மளுடைய எதிர்காலத்தை அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படக்கலை வல்லுநரான ரமேஷ் தால் அவர்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காரு, கேட்கலாம்.
1: வணக்கம், என்னோட பெயர் பி ரமேஷ்லால். ஸோ நான் வந்துட்டு இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வந்துட்டு இப்போ 10 இயர்ஸாக இருக்கேன். ஸோ இப்போ ஃபோட்டோகிராஃபியில் வந்து பல ஏரியாஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு என்னோட எக்ஸ்பர்டைஸ் வந்துட்டு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி, தென் ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இப்போ கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி, ஆக்சுவலாக ரெண்டு டைப் இருக்குது இதில், ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி அண்ட் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபின்றது வந்துட்டு நார்மல் ஹேப்பனிங்ஸ், அது வந்து டிஃபால்ட்டாக நடக்கிறத வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கிறது தான். பட் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபின்றது வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் வந்துட்டு இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறது கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அது நம்ம பார்க்கும்போது என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட எமோஷன்ஸ், ரியாக்ஷன்ஸு, பிகாஸ் இது லைவ்லியாக இருக்கும் இந்த கேண்டிட் ஃபோட்டோகிராஃபின்றது. அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து எப்போ வந்து அந்த நம்ம எடுத்திருக்கோம்ல புகைப்படம் எடுத்தவங்க வந்து அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது தே வில் பி சர்ப்ரைஸ்டு, ஓ நம்ம நம்மளை வந்து இந்த மாதிரி ஆங்கிள்லாம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாக இருக்கும் அவங்க ஃபைனலாக பார்க்கும்போது. இப்போ ஃபோட்டோகிராஃபி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தோன்னா ப்ரீவியஸாக எப்படி இருந்தது அப்படின்னா ஒன்லி வந்துட்டு இந்த வெட்டிங்கு, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஒரு ரொம்ப மினிமலான நேரோ டவுனான ஏரியாவாக இருந்தது. இப்போ டே டு டே வேர்ல்டில் என்ன ஆயிடுச்சுன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பயங்கர பூம் ஆயிடுச்சு. எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு ஃபோட்டோகிராஃபின்றது வந்து மேண்டேட்ரி ஆயிடுச்சு. எல்லா கம்பெனி, இது எந்த கம்பெனியாக இருந்தாலுமே ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு கிராஃபிக் டிசைனர் அண்ட் எடிட்டர் வந்து இப்போ மேண்டேட்ரியாக எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து விற்கணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோகிராஃபரோட ரோல் வந்து ரொம்ப மேண்டேட்ரியாக இருக்கு. எங்கே வந்து ஃபோட்டோகிராஃபர் நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ வெட்டிங் ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கு. நியூஸ் பேப்பர்ல நம்ம பாக்குறோம் சில போட்டோஸ் எல்லாம். சோ தீஸ் ஆர் ஆல் டேக்கன் மேனுவலி பை தி போட்டோகிராஃபர் பை ப்ராப்பரா வந்துட்டு ஒரு ஸ்டுடியோல வந்து ஒரு செட்டப் போட்டு லைட்டிங் வச்சு, சப்போஸ் வித் மாடல் வேணும்னா அந்த மாடலோட காஸ்டியூம், என்ன மாதிரி லைட்டிங், அப்புறம் அந்த ப்ராடக்ட், என்ன ஆம்பியன்ஸ் வேணும், என்ன மூட் தீம்னு சொல்லுவாங்க, சோ என்ன மாதிரி தீம்ல வச்சு எடுக்கணும், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு எடுக்கிறது. சோ அட்வர்டைசிங் போட்டோகிராஃபி ஆல்சோ

0: ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பே அதிகமாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி இருக்குது. அங்கே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி போகிறீங்கன்னா யூ நீட் சம் ட்ரைனிங். ஏன்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மூமெண்ட்லேயே இருக்கும். ஸோ மூமெண்டில் இருக்குன்னும் போது நார்மலாக ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்குமே அதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டெக்னிக்கலாக ஷட்டர் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, லைட்டிங்கு, லென்ஸு, இந்த மாதிரி வந்து விஷயங்கள் எல்லாமே வில் டிஃபர். ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபியும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா. தென் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து யூ நீட் சம் ஸ்பெசிஃபிக் லிங்க் வேணும். இப்போ சில ஒரு விமன் போட்டோகிராஃபர் இருக்காங்க, ராதிகா ரங்கசாமின்ட்டு. இந்த மாதிரி வந்துட்டு வைல்ட் லைஃப்ல வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த ஏரியாவே. நீங்க என்னன்னா அந்த ஃபீல்ட்ல பர்சியூ பண்ணணும்னா யூ ஹாவ் டு கெட் தோஸ் லிங்க்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு டிராவல் அலாங் வித் தம். இந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபின்றது ஒரு இமேஜ், அதாவது ஒரு ஸ்னேக்கோட பிக்சரோ இல்ல ஒரு லயனோட இமேஜோ ப்ராமினா கிடைக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம். யூ வில் ஹாவ் அ கிரேட் நேம் இந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபியில் போனீங்கன்னா, பிகாஸ் அந்த வைல்ட் லைஃப் பிக்சர்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா தெர் இஸ் அ கம்யூனிட்டி அண்ட் மேகசின்ஸ்லாம் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ கவர் ஃபோட்டோவாக வரும் நீங்கள் எடுத்த பிக்ஸ் எல்லாமே. இப்போது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்ததுக்கப்புறமா வந்து ஃபோட்டோகிராஃபியோட பிஸ்னஸ் வந்து டல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆயிடுச்சு தான். பட் தேர் ஆர் சம் ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ். எல்லா இடத்துலையுமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நம்ம பண்ண முடியுமானா முடியாது. எங்கே வந்து நம்ம ப்ராப்பராக டிஜிட்டல் எஸ்எல்ஆர் டிஎஸ்எல்ஆரில் வச்சு எடுக்கணும்னு இருக்கோ தேர் ஹேஸ் டு பி டிஎஸ்எல்ஆர். ஸோ இந்த சர்வதேச புகைப்பட தினம், சோ எல்லா புகைப்பட கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: ஸோ இந்த பகிர்வை கேட்கும் பொழுது இப்போ புகைப்பட கலையை முறையாக கத்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, அந்த கலையை கத்துக்கணும்னு ஆர்வம் காட்டக்கூடிய மாணவர்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தேன் சிந்துதே வானம் அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில், வாலியோட வரிகளில், வி குமாரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நாம் இணைஞ்சிருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய தினம் வந்து சர்வதேச புகைப்பட தினம் அப்படிங்கிறதுனால படம் பேசும் கதைகள் அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியை நாம் இப்போ தொடர்ந்து கேட்கலாம்.

0: சுசீலாவோட குரல்ல, வாலியோட வரிகளில், வி குமாரோட இசையமைப்புல நாம அந்த பாடல் கேட்டோம். நாம இணைஞ்சிருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய தினம் வந்து சர்வதேச புகைப்பட தினம் அப்படிங்கிறதுனால படம் பேசும் கதைகள் அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியை நாம இப்ப தொடர்ந்து கேட்கலாம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. சர்வதேச புகைப்பட தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது உங்கள் படம் பேசும் கதைகள் நிகழ்ச்சி. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த தொழில்நுட்பம் இன்னைக்கு எல்லா துறைகளுமே முணுமுணுக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. கண் இமைக்கக்கூடிய நேரத்துல பல விஷயங்களை செய்யக்கூடிய இந்த தொழில்நுட்பம் புகைப்பட கலையில எந்த அளவுக்கு ஆதிக்கத்தை செலுத்துது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்குமா இல்லையா, அதை சொல்றதுக்காகவே நம்ம கூட இணைய காத்துட்டு இருக்காரு. 15 ஆண்டுகளா போட்டோகிராபி சொல்லி கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸரும், அது சார்ந்து பல ஆய்வுகளை செய்த ஆய்வாளருமான பேராசிரியர் திவாகர் அவர்கள்.
2: வணக்கம் நண்பர்களே, என் பேர் திவாகர். நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன், யூஜி அண்ட் பிஜி வந்து மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். 2010 இருந்து நான் போட்டோகிராஃபியும் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபி, லைக் வெட்டிங், மற்ற கார்பரேட் ஈவெண்ட்ஸ், மற்ற எல்லா ஈவெண்ட்ஸுமே ரெகுலராக ஃப்ரீலான்ஸிங்காக பண்ணுறேன். நிறைய ஸ்டுடியோஸ்க்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர காரணம் வந்து நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தப்போ ஃபோட்டோகிராஃபி பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் என்னோட ஃபோட்டோகிராஃப் பிடிச்சதுனால நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுவேன். அது நிறைய பேர் பிடிச்சிருந்தது. ஸோ அது ஒரு ஊன்றுகோலாக இருந்துச்சு எனக்கு திரும்ப ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தது. நாங்கள் படிக்கும்போதே ஃபிலிம் ரோல் இருந்துச்சு. நாங்கள் படித்தப்போ எங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி சப்ஜெக்ட் இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஃபிலிம் ரோல் தான் ஃபுல்லாகவே ஃபிலிம் ரோல்ஸ் வாங்கி அதை டெவலப் பண்ணி அதாவது பக்கத்து இப்போலாம் வந்து அப்பப்போ பார்க்குறோம். அப்போலாம் அப்படி கிடையாது. ஒரு இங்கே ஃபோட்டோ எடுத்தோம்னா மவுண்ட் ரோட்ல போயிட்டு நாங்கள் பிரிண்ட் எடுப்போம். ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி டெவலப் பண்ணோம், பிரிண்ட் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப காஸ்ட் வர சம்பவம், அப்போ ரொம்ப பட்ஜெட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதெல்லாம் பண்ணோம். இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஒரு மெமரி கார்டு எடுத்தால் இப்போ நம்ம 2,500 photos, 3,000 photos எடுக்கலாம். அப்போது ஒரு ஃபிலிம் ரோல் 36 photos எடுப்போம். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லேருந்து தான் வந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பலரும் கேட்குற கேள்வி என்னன்னா, ஏஐ வந்துவிட்டது, இனிமேல் ஃபோட்டோகிராஃபருக்கு வேலை இருக்குமா, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கேமரா வந்துச்சு, ஃபிலிம் கேமராவுக்கு முடிவு வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் மொபைல் கேமரா வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, டிஎஸ்எல்ஆருக்கு வேலை இல்லையா இப்படி கேட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன பதில் சொன்னீங்கன்னா, ஏஐ இஸ் நாட் அ காம்படிட்டர், ஏஐ இஸ் அவர் அசிஸ்டன்ட் தான். அதான் ஏஐ வர்றதுனால போட்டோகிராஃபர் வேலை போவோம் அப்படி கிடையாது. எப்படினாலும் போட்டோகிராஃபருக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு, அதை வந்து எந்த ஏஐலையும் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் என்னன்னா, ஏஐ வந்து நம்ம அசிஸ்டண்டா யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து அதை பார்த்து பயப்படுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் டெக்னாலஜியை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் தான். ஸோ ஏன்னா அது லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம், டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கணும். அதை நம்மள அசிஸ்டண்டாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஈஸியாக ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம், ஒரு ரீடச் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு செகண்ட்ஸில் பண்ணி முடிக்கிறது ஏஐ பண்ணுது. ஸோ அதை நம்ம அசிஸ்டண்டாக யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஏஐலாம் கிரியேட் பண்ண முடிஞ்சாலும் அது வந்து ஒரு ஃபேக்குன்னு தெரியும். அது கிளைண்ட்டுக்குமே தெரியும், ஃபோட்டோகிராஃபி தெரியாது கிளைண்ட். பட் ஆனால் நேச்சுரலாக எடுக்கிறது தான் வந்து ஃபோட்டோகிராஃபோட திறமை. ஸோ அதை வந்து என்னதான் ஏஐல கிரியேட் பண்ணாலும் அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருமானு தெரியாது எனக்கு. எனக்கு தெரிஞ்சு நேரம்ல நிஜமா ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிற அந்த மூமெண்ட், அந்த குழந்தையின் முதல் சிரிப்பு, அம்மாவோட அன்பு, அப்பாவோட பெருமை, இதெல்லாம் வந்து அந்த டைம்ல கிளிக் பண்ணி அந்த மொமெண்ட்ல எடுக்கிறது தான் போட்டோகிராஃபரோட டேலண்ட். போட்டோகிராஃபர் மட்டும் போட்டோகிராஃபரை மட்டும் இல்லாம அவர் வந்து ஃபுல் கண்டென்ட் கிரியேட்டரா வந்து அவர் மாறினாதான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் அப்படிதான் இருக்காங்க. ஒரு போட்டோகிராஃபர் மேலே போட்டோ எடுத்துட்டு ஜஸ்ட் சாஃப்ட் காப்பி கொடுக்கறது மட்டும் வந்து போட்டோகிராஃபர் வேலையா இல்லை. ஸோ அது கம்ப்ளீட்டா அவங்க என்ன மாதிரிலாம் எதிர்ப்பாங்க, அவங்க என்ன மாதிரி சோசியல் மீடியா வச்சிருக்காங்க, அவங்க என்ன மாதிரி சோசியல் மீடியா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற அனலைஸ் பண்ணி அதை கண்டென்ட்டா மாத்தி கொடுக்கறது தான் போட்டோகிராஃபர் வேலையா இருக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் இவங்க பண்ணிதான் வரும். கேமராக்குள்ள ஏ வந்துருச்சான்றத விட எப்படிதான் கண்டிப்பா வந்துடும். அதுக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு ஆவாக அது வந்து வந்துடும். இப்போ ஆல்ரெடி நிறைய வந்து ஃபேஸ் ட்ராக்கிங், ஐ ட்ராக்கிங், வெஹிக்கிள் ட்ராக்கிங் எல்லாமே வந்துச்சு கேமராவில். ஸோ மேபி இன்னும் எல்லாமே அடுத்த அப்டேட்ல வந்துடும். ஸோ அதை நம்ம எதிர்பார்க்க வேண்டியது தான். ஏஐல பண்ண முடியாத விஷயங்கள் இன்னும் போட்டோகிராஃபர்ல பண்ற விஷயங்கள் இருக்குல்ல, ஸோ அதில் ஒன்றும் அப்டேட் பண்ணிக்கணும். அனைத்து போட்டோகிராஃபர் நண்பர்களுக்கும் நான் வந்து போட்டோகிராஃபி வேலை வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அண்ட் எல்லாருமே வந்து டெக்னாலஜி மூலியமா வந்து இன்னும் நிறைய டெவலப் ஆகணும், நிறைய லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ லேர்ன் பண்ணுறது தான் நம்மளோட க்ரோத். ஸோ அதை வந்து எனக்கு மைண்டில் வச்சுட்டு அவங்க வேலை செய்யணும்னு நன்றி.
1: இந்த பதிவுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது பாத்தீங்களா, என்னதான் ஒரு மிஷின் நமக்காக ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தாலும் அதை நம்ம முயற்சி எடுத்து நம்மளுடைய கற்பனைகளை அப்படியே பிழிந்து ஊத்தி உழைப்பு போட்டு செய்யற மாதிரி வராது இல்லையா. ஒரு மனிதன் செய்யக்கூடிய கலை அப்படின்றது ஈடு இணையற்ற நிகரற்ற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத இந்த பதிவுல இருந்து நமக்கு அழகா புலப்படுது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பணம் பந்தியிலே அப்படிங்கிற படத்திலேருந்து டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி குரல்களில், காமு ஷெரீஃப் வரிகளில், கே வி மகாதேவனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: படம் பேசும் கதைகள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சர்வதேச புகைப்பட தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இது உங்கள் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. செய்தித்தாள் படிக்காம ஒரு நாளை கடக்கவே முடியாது. அதே சமயம் புகைப்படம் இல்லாம ஒரு செய்தித்தாள் முழுமையடையவே முடியாது. செய்தித்தாளில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அழகா எவ்வளவு விவரிச்சாலும் அந்த செய்தி குறிப்போட ஒரு புகைப்படம் இருந்தா அந்த செய்திக்கு அழகே தனிதான். ஆனா ஒரு செய்தித்தாளுக்கு புகைப்படம் எடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு செய்தித்தாளுக்கு புகைப்படம் எடுக்கிறதுல இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் என்ன, சிரமங்கள் என்ன, அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றத தமிழ்நாட்டின் முன்னணி செய்தித்தாளில் பணிபுரியக்கூடிய புகைப்பட கலைஞரான பிரசாந்த் அவர்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க காத்துக்கிட்டு இருக்காரு. கேட்கலாம்.
2: வணக்கம், நான் பிரசாந்த் குமார். கிட்டத்தட்ட 8 வருஷமா போட்டோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கிங்னு இந்த துறையில் பயணிச்சிட்டு இருக்கேன். இந்த ஜேர்னியை திரும்பி பார்க்கும்போது நான் ஒரு நாள் கேமரா எடுத்துட்டு போட்டோகிராஃபர் ஆகிட்டேன்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த ஒரு ஜேர்னி. போட்டோகிராஃபி எனக்கு ஒரு ப்ரொஃபஷன் மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிற உலகத்தை நான் பார்க்குற விதத்தையே மாற்றின ஒரு அனுபவம். ஒரு போட்டோகிராஃப் ஒரு செகண்டை மட்டும் கேப்சர் பண்ணலாம், ஆனால் சில போட்டோகிராஃப்ஸ் ஒரு காலகட்டத்தையே நமக்கு சொல்லும். 2019 நான் ஃபஸ்ட்டு

0: ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஜேர்னலிசம் இன்டர்னாக ஜாயின் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கேமரா யூஸ் பண்ணுறதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. அதுதான் அப்சர்வ் பண்ணுறது. நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது, பீப்புளை புரிஞ்சுக்கிறது, அவங்க லைஃப்பை புரிஞ்சுக்கிறது, ஒரு நார்மலாக தெரிகிற மூமெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு ஸ்டோரி இருக்கலாம்னு யோசிக்கிறது நான் இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபோட்டோ ஜேர்னலிசமில் ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் பீப்புளை மீட் பண்ணேன், டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு போனேன், டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸை பார்த்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிச்சு. இந்த மாதிரி துறையில் ஒர்க் பண்ணும்போது 24 மணி நேரமும் நம்ம எப்பயுமே தயாராக இருக்கணுன்ற விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். சில நாட்களில் ஒரே நேரத்தில் டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் நடக்கும், அது ரெண்டுத்தையுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லேயும் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்துச்சு, சென்னையில் பெரம்பூர் கிட்ட ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்க போதுன்னு கேள்விப்பட்டேன். வேகமாக அங்கே போய் எடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடியே வேற ஒரு ஈவெண்ட் எனக்கு அசைன் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நான் மேனேஜ் பண்ணி ஷூட் பண்ணேன். அப்படி ஷூட் பண்ணும்போது அந்த கலவரத்தில் நடந்த இம்பாக்ட்ஃபுல்லான விஷயங்களையும் அந்த பீப்புளோட எமோஷன்ஸையும் கவர் பண்ணிட்டு அங்கேருந்து உடனே போறப்பட்டு பாரிஸ் கர்னர்கிட்ட வேற ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட்டையும் நான் கவர் பண்ணியிருந்தேன். ரெண்டு ஈவெண்ட்டோட ஃபோட்டோகிராஃபியும் நான் ப்ராசஸ் பண்ண ஹெட்டுக்கு அனுப்பினேன். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் அந்த ரெண்டு ஈவெண்ட்டோட ஃபோட்டோகிராஃப் என்னோட பேர் கிரெடிட்டில் போட்டு நியூஸ் பேப்பரில் பார்க்குற அந்த தருணம், நான் பட்ட கஷ்டமே எனக்கு ஒன்றும் இல்லைன்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஏதோ சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட்டு பேர் போன ஒரு நியூஸ் பேப்பரில் சென்னை முழுக்க என் பேர் போட்டு நான் எடுத்த புகைப்படங்கள் பிரிண்ட் ஆகி வந்திருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஃபோட்டோ ஜேர்னலிசம், ஃபோட்டோ ஜேர்னலிசம்லேருந்து சினிமாட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபிலேருந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கிங், இந்த ஜேர்னி இன்னும் முடியல. இன்னும் நிறைய பீப்புளை மீட் பண்ணணும், இன்னும் நிறைய பிளேசஸ்க்கு போகணும், நிறைய பேரோட ஸ்டோரிஸை டாக்குமெண்ட் பண்ணணும், இன்னும் நிறைய. அதனால தான் என்றைக்குமே நான் என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் பார்க்குறேன். பிகாஸ் இந்த ஃபீல்டில் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிடலாம், ஒரு ஃபோட்டோகிராஃப் முடிஞ்சிடலாம், ஒரு ஃபிலிம் முடிஞ்சிடலாம், ஆனால் ஸ்டோரிஸ் மட்டும் முடியாது. இந்த வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டேல ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட், சினிமாட்டோகிராஃபர்ஸ், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ் மற்றும் ஃபோட்டோகிராஃபியை நேசிக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள்.
1: இந்த பதிவை கேட்கும்போது ஒன்னே ஒன்று தான் தோணுது, நாளைக்கு காலையில் செய்தித்தாளை பிரித்து பார்க்கும்பொழுது என் கண்ணு முத முதல்ல புகைப்படத்தையும் அந்த புகைப்படத்தை எடுத்த புகைப்பட கலைஞர் யார் அப்படின்றதையும் தான் தேடும். இத்தனை நாள் செய்தித்தாள் படிச்சுட்டு இருக்கு, அதில் வரக்கூடிய ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் இவ்வளவு கதைகள் இருக்கா அப்படின்றத இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லும்போது தான் நமக்கு புரியுது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: திருடாதே அப்படிங்கிற படத்துலேருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில் எஸ் எம் சுப்பையா நாயுடுவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: படம் பேசும் கதைகள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. ஸோ இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் தங்களுடைய புகைப்படக்கலை குறித்த ஆர்வத்தை பகிர்ந்துக்கிட்ட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டிஜிட்டல் கேமரா வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கண்டிப்பாக சின்ன வயசில் இந்த ஃபிலிம் ரோல் போட்டு ஃபோட்டோ எடுக்கிற அந்த கேமராவை பார்த்துருப்போம். அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறது எந்த அளவுக்கு சவாலான விஷயம், இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஈஸியாக ஃபோட்டோ எடுத்து உடனே நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னாலும், அந்த ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி வர்றதுக்குண்டான நேரம் எவ்வளவு எடுக்கும், அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றத ரொம்ப தெள்ளத்தெளிவாக நம்ம கிட்ட பகிர்ந்துக்க காத்துட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு காலமாக புகைப்படக்கலையில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய புகைப்படக்கலைஞர் நித்யானந்தம் அவர்கள். ஸோ அந்த ஃபிலிம் ரோல் கேமராவுடைய நுணுக்கங்கள் என்ன, அந்த காலத்தில் புகைப்படக்கலை எப்படி இருந்துச்சு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம், என் பேர் நித்யானந்தம். நான் ஒரு 40 வருஷமாக இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கேன். எல்லா கேமராவும் பார்த்துருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபிலிம் ரோல் கேமராவிலிருந்து ஃப்ளாஃபி டிஸ்க்கு அப்போருந்து இப்போ வரைக்கும் மிரர்லெஸ் கேமரா வரைக்கும் எல்லாமே ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என் கரியர் ஸ்டார்ட் பண்ணது இந்த ஃபிலிம் ரோல் கேமராவில் தான். அதில் கிடைச்ச ஒரு மகிழ்ச்சியும் அதில் கிடைச்ச ஒரு இன்பமும் இப்போ இருக்கான்னு கேட்டால் எனக்கு கேள்விக்குறி தான். ஒவ்வொரு ஃபோட்டோ எடுக்கும் போதும் அது சரியாக வருமா வராதா அப்படிங்கிறது லேபில் போய் அது கழுவி பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். எடுக்கும்போது இப்போ எடுக்கிறீங்க நல்லா இல்லைன்னு சொன்னால் உடனே டெலிட் பண்ணிவிட்டு அடுத்த ஃபோட்டோக்கு போயிடுறீங்க, அப்படியா? அப்போ அப்படி கிடையாது. அந்த ஃபிலிம் ரோலில் என்ன ஃபிக்ஸ் ஆகுதோ அதுதான். ஸோ எடுத்து முடிச்சுட்டு போயிட்டு அந்த லேபில் உட்காந்து கழுவி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ கரெக்டாக ஃப்ரேமில் உட்காந்து வந்திருக்கு, எல்லாரும் சரியாக கேமராவை பார்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பேரின்பமாக இருக்கும். நான் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற ஒரு நெஞ்ச நிமித்திட்டு அந்த ஃபீல் அப்போ வந்து கிடைக்கும். பட் இப்போ எனக்கு அது வந்து எடுக்கிறோம் டெலிட் பண்ணுறோம் எடுக்கிறோம் டெலிட் பண்ணுறோம் அந்த மாதிரி போயிடுது. ஃபிலிம் ரோல் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம், அது சரியாக வரல அப்படின்னா நீ எல்லாம் ஃபோட்டோகிராஃபரே கிடையாது, நீ ஃபோட்டோ எடுக்கவே லாக் இல்லாதவன் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா திரும்பவும் கல்யாணம் பண்ணுங்க, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து அது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ளஸ் ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு ஆன்மபூர்வமாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்த காலகட்டம் அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்குமே ஃபிலிம் ரோல் கேமரா பார்க்க முடியறதில்ல. மேக்ஸிமம் இந்த வின்டேஜ் கலெக்ஷன்லாம் சேர்த்து வைக்கிற இடத்துல தான் பார்க்க முடியுது. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு வலிக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் வந்து தெருவுக்கு தெருவு திட்டிருப்பாங்க, எந்த கடையில் பார்த்தாலும் ஃபிலிம் ரோல் கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, மெடிக்கல் ஷாப்பில் ஃபிலிம் ரோல் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. நான் வாங்கி அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ அந்த ஃபிலிம் ரோல் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு 2010 இந்த மாதிரி வரும்போதெல்லாம் கேமரா வேறு வேறு விதத்தில் பரிமாணம் அடைஞ்சிருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நார்மலாக அந்த மிட்டாய் வாங்குற பசங்களுக்கு ஃபிலிம் ரோலை வந்து ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஆக்டர்ஸை நடிகை நடிகர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க ஃபோட்டோ வச்சு ஃபிலிம் ரோல் வந்து ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு மிட்டாய்க்கு விலப்போ வச்சு ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கு ஃபிலிம் ரோல் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு நொந்து போயிடுச்சு எனக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் ரோலில் 30-60 ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க முடியும். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா எத்தனை காலியாக இருக்குது, இன்னும் எத்தனை ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் தான் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பக்கத்தில் ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு ரோல் காலியாக போகுது போய் உடனே வாங்கிட்டு வா

0: இல்லை அதுக்கான பேக்கப்பை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு பரபரப்பு த்ரில்லிங்கே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தர் ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுக்க வராங்க அப்படின்னா, இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி இன்னும் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்த்து விட்டு அப்படியே அந்த ஃபிலிமில் வந்து ஃபோட்டோ எடுத்த நினைவுகள் இருக்குது. மக்களை ஒன்று சேர்த்துனதும் நாங்கள் தான் சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறோம், டெலிட் பண்ணுறோம், மெமரி கார்டாக இன்னொரு மெமரி கார்டு உடனே மாற்றி போகிறது, இந்த மாதிரி வசதிகள் வந்துருச்சு. அந்த அமைதியாக இயங்கிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஃபோட்டோகிராஃபர் ஆகிய நாங்கள் ரொம்ப பரபரப்பாக த்ரில்லிங்காக இருந்தோம். இப்போ பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஃபோட்டோகிராஃபர் வந்து ரொம்ப வசதியாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச புகைப்பட தினம். உங்கள் வீட்டில் விண்டேஜ் சம்மந்தப்பட்ட கேமராஸ் அந்த ஃபிலிம் ரோல் கேமரா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது தயவு செஞ்சு தூக்கி போட்டுறாதீங்க, ஏதோ பழசுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பொக்கிஷங்கள், நம்ம கடந்து வந்த பாதைகள், நம்ம கடந்து வந்த பாதைகளில் புகைப்படங்கள் மட்டும்தான் நின்று சொல்லிக்கிட்டே இருக்கோம், அதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பேப்பரில் ஃபோட்டோ செஞ்சு கேமரா செஞ்சு ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, அதில் ஆரம்பித்து இப்போது மிரர்லெஸ் கேமராலேருந்து படம் எடுத்துகிட்ருக்கிற எல்லா கேமரா கலைஞர்களுக்கும் புகைப்பட தின வாழ்த்துக்கள்.
1: படம் பேசும் கதைகள் நிகழ்ச்சியில் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, நம்ம கடந்து வந்த பாதை இன்றைக்கும் எங்கள் வீட்டில் அவர் சொன்ன மாதிரி அந்த பழைய ஃபோட்டோ நெகட்டிவ்ஸை பார்க்கும்பொழுது எப்படி இதுக்குள்ளேருந்து, அதாவது அந்த நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும், அந்த அது உள்ளே இருக்கக்கூடிய உருவம் வந்து கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கும், அந்த கருப்பு வெள்ளை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷீட்லேருந்து எப்படி ஒரு கலர் ஃபோட்டோ வெளியில் வரும் அப்படின்ற ஆச்சரியம் எனக்கு இப்பயுமே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் பாதி கூட அந்த காலத்தில் இருந்திருக்காது, ஆனால் எவ்வளோ பெரிய மேஜிக்கை வந்து இந்த ஃபோட்டோ ஃபிலிம் பண்ணியிருக்கு அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அவர் சொன்ன மாதிரி தான், எங்கள் வீட்டில் வந்து அந்த பழைய கேமரா கிடையாது, பட் எங்கள் அப்பா அம்மாவுடைய கல்யாண ஃபோட்டோ, மற்ற எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பாட்டி எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோட நெகட்டிவ்லாம் வந்து நான் உண்மையிலேயே பொக்கிஷமாக பாதுகாத்துட்ருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா அதை எடுத்து உங்களுடைய நினைவுகளை திருப்பி இறை மீட்டி நினச்சி பாருங்கள். அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த பழைய கேமரா மற்றும் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை பத்திரமா பாதுகாத்து வச்சுப்போம். இது படம் பேசும் கதைகள் நிகழ்ச்சி, உங்கள் விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். புகைப்படங்களை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பதிவு யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு விஷயம்தான், அதாவது கேமரா எடுக்க போகிறோம், ஃபோட்டோ எடுக்க போகிறோம், அந்த ஃபோட்டோ பதிவாக போகுது, அதை நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம். அப்படி இல்லாமல் ஒரு புகைப்படக்கலை தன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கும் அப்படின்றத நம்ம கூட பகிர்ந்துக்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஜெனிதா அவர்கள், கேட்கலாம்.
2: வணக்கம், என்னோட பேர் ஜெனிதா, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் என் லைஃப்ல ரொம்ப என்ஜாய் பண்ற விஷயம் அப்படின்னா அது ஃபோட்டோகிராஃபி. பிகாஸ் நான் நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுவேன், பீப்புளோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் லிட்டில் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் கேப்சர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வார்த்தைகளால சொல்ல முடியாத, புரிய வைக்க முடியாத விஷயங்களை இந்த போட்டோகிராஃபி மூலமா நம்மளால கன்வே பண்ண முடியும். போட்டோகிராஃபில என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, எனக்கு லைஃப்ல வந்து பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதுலயும் என்ன நானே வந்து ஒரு போட்டோகிராஃபில பார்க்கும் போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு பிளெஷர் அண்ட் ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் எனக்கு கொடுக்கும். சோ ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு போட்டோகிராஃபிய லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மள நம்மளே வந்து போட்டோகிராஃப் பண்ணிக்கிறத விட மற்ற விஷயங்களை நம்ம போட்டோகிராஃப் பண்ணும் பொழுது அது இன்னும் ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயமா இருக்கும் நான் நினைச்சேன். ஒரு லென்ஸ் வழியா இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப டிஃப்ரெண்டா, அழகா, புதுமையா இருக்கிறத உணர்ந்தேன். ஒரு மொமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ற பவர் போட்டோகிராஃபிக்கு மட்டும்தான் இருக்கு. நான் ப்ரொஃபஷனலா போட்டோகிராஃபிய லேர்ன் பண்ணும் பொழுது ரொம்ப டிஃபிகல்ட்டான டேர்ம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, லைக் அப்பச்சர், ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ, எக்ஸ்போஷர் அண்ட் லைட்டிங் டெக்னிக்ஸ்னோட நேம் எல்லாம் என்னால லேர்ன் பண்ண முடியல. ரொம்ப சிரமப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், பயந்தேன். ஆனா அது எல்லாத்தையும் கடந்து எனக்கான ஆர்வமும் எனக்கான இன்ட்ரெஸ்டும் இந்த போட்டோகிராஃபி மேல இவ்வளோ தூரம் வந்து ஒரு பேஷனேட்டரோட நான் இப்போ ஒர்க் பண்ணி எனக்கு நான் அதை என்ஜாய் பண்ணி என்னோட லைஃப்ல அது ஒரு பார்ட்டாவே இருக்கு. நம்ம வார்த்தைகளால சொல்ல முடியாத, புரிய வைக்க முடியாத சில விஷயங்களை இந்த போட்டோகிராஃபி மூலமா நம்மளால புரிய வச்சிட முடியும். எப்படின்னா, ரெண்டு போட்டோகிராஃபர்ஸ் சேம் பிளேஸ், ஒரே மாதிரியான விஷயங்கள், ஆனா அவங்களுடைய பார்வையில நம்மளால டிஃப்ரெண்ட் மீனிங்கை வந்து புரிஞ்சுக்க முடியும். அது வந்து இந்த போட்டோகிராஃபியால மட்டும்தான் முடியும் நான் நினைக்கிறேன். நான் பிஜி படிக்கும் போது போட்டோகிராஃபி

0: ஒரு சப்ஜெக்டா இருந்தது. எங்க போட்டோகிராஃபி சப்ஜெக்டுக்காக அவுட்டோர் ஷூட்டு கூட்டிட்டு போயிருந்தாங்க. சோ அப்போ ஒரு டைம் வந்து ஏதோ ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு மலைய போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்போ எல்லாரும் ஒன்னா தான் எடுத்துட்டு இருந்தோம். ஆனா சடனா பார்த்தா என் பின்னாடி யாரையும் காணோம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. நானும் ஒரு 1 hour பக்கமா நான் போட்டோகிராஃபில இருந்த இன்ட்ரெஸ்ட்ல எல்லாத்தையும் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது என் கூட இருந்தவங்க எல்லாத்தையும் காணும்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் ஒரு மணி நேரமா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு, லாஸ்டா நான் கண்டுபிடிக்கல, அவங்க தான் என்ன கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் பயமா தான் இருந்தது, இருந்தாலும் வந்து என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா நான் அதை சொல்லுவேன். எனக்கு மாடல் ஷூட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நேச்சர் போட்டோகிராஃபி, ஃபுட் போட்டோகிராஃபி, டிராவல் போட்டோகிராஃபி. எனக்கு போட்டோகிராஃபி மேல இருந்த ஆர்வத்தினால நான் வீட்டுல எனக்கு ஒரு கேமரா வேணும்னு கேட்டேன், ஆனா அவங்க வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி நான் என்னோட சொந்த காசுல என்னோட சேவிங்ஸ் மணியில வாங்கின ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் அப்படின்னா அது இந்த டிஜிட்டல் கேமரா, கேனன் R10 தான். அதுக்கு ஒரு 4 வருஷம் எடுத்தது. ஆனா அது வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு கொடுத்த சந்தோஷம், ஏதோ பெரிய கனவை நான் வந்து அச்சீவ் பண்ண மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் ஃபீலிங், அதை எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பெருமையா வேற அதை சொல்லிட்டு இருந்தேன். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப். ப்ராடக்ட் ஷூட்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. போட்டோகிராஃபி லேர்ன் பண்றதை விட கத்துக் கொடுக்கறது அதை விட சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர்றது அண்ட் அவங்கள எப்படி இதுல இன்வால்வ் பண்ண வைக்கிறது அதெல்லாமே கொஞ்சம் சிரமமான விஷயங்கள் தான். மோர் தென் எல்லாருமே வந்து போட்டோகிராஃபிய பத்தி நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் போட்டோகிராஃபி செல்ஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து எல்லாத்துக்குமே பேஸ்ட். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஃபோட்டோஸ் இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது. கண்டிப்பாக அட்லீஸ்ட் லைஃப்ல ஒரு டைமாவது நம்ம ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டேவை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஸோ இதே போல யாரெல்லாம் வந்து போட்டோகிராஃபி மேல ரொம்ப பேஷனேட்டடோட இன்ட்ரெஸ்டோட இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்குமே என்னோட ஹாப்பி வேர்ல்ட் போட்டோகிராஃபி டே. ஒரு போட்டோகிராஃபியை எடுக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான கேமராஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுடைய பார்வையும் உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியும் தான். இந்த மூணு விஷயம் இருந்தாவே யூ ஆர் த பெஸ்ட் போட்டோகிராஃபர் இன் த வேர்ல்ட்.
1: தன்னுடைய வாழ்க்கையில புகைப்படம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்ற விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமா அழகா சொன்னாங்க ஜெனிதா அவர்கள். புகைப்படக்கலை அப்படின்றது சாதாரண விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலயுமே ஸ்மார்ட் போன் வந்துருச்சு, அதனால எல்லாருமே புகைப்படம் எடுக்கிறோம். ஆனா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடி எவ்வளவு கதைகள் இருக்கு அப்படின்றத இவங்க சொல்றத கேட்கும் பொழுது என்னுடைய புகைப்படங்களை பார்த்து கதைகள் எல்லாம் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இணைந்தவர்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாடு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்ருக்கீங்க. படம் பேசும் கதைகள் நிகழ்ச்சியில் சர்வதேச புகைப்பட தினத்தை கொண்டாடும் விதமாக பல அறிஞர்கள், பல புகைப்பட கலைஞர்கள், இன்னும் சொல்லப்போனால் மாணவர்கள் எல்லாருமே புகைப்படக்கலை தங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து புகைப்படம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாத, நம்ம விட்டு பிரியாத ஒரு அங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா நம்ம சாதாரணமா ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கணும்னா கூட கண்டிப்பா ஒரு புகைப்படம் தேவை. அந்த புகைப்படம் எடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமா? அந்த புகைப்படத்துக்காக நம்மள நாமளே தயார் செஞ்சுப்போம். அதுக்கப்புறமா அந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த செட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டூடியோவை அவ்வளவு பார்த்து பார்த்து செட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை எடிட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி பிரிண்ட் பண்ணி நம்ம கையில வரக்கூடிய அந்த போட்டோவை பார்க்கும்பொழுது நம்மளே அறியாம நம்மளை ரசிக்கக்கூடிய அந்த ஒரு நொடியில தான் அந்த ஒரு புகைப்பட கலைஞருடைய வெற்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கு மட்டும் பொருந்தாது, நம்ம எடுக்கக்கூடிய எல்லா புகைப்படத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அலைபேசி நம்ம வாழ்க்கையில எல்லார் கையிலயுமே வந்துருச்சு. எல்லாருடைய போன்லயும் நல்ல குவாலிட்டியா போட்டோ எடுக்கக்கூடிய கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளையே அறியாம ஏதாவது ஒரு விஷயத்த, ஏதாவது ஒரு மொமெண்ட்டை ரொம்ப அழகா போட்டோ எடுத்துட்டோம்னு வைங்களேன், பா எவ்வளவு அழகா போட்டோ எடுத்திருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்களோட பகிர்ந்துக்கிறது இல்லையா, அந்த தருணத்துல நம்மளே ஏதோ ஒரு மிகப்பெரிய உலக புகழ் வாய்ந்த

0: புகைப்பட கலைஞர் போல நம்ம உணர்வோம். ஸோ அந்த ஒரு உணர்ச்சிக்கு ஈடிணையே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகா பதிவு பண்ணி நம்மளையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய உலக புகைப்பட கலைஞர் எல்லாருக்குமே சர்வதேச புகைப்பட தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது படம் பேசும் கதைகள், சர்வதேச புகைப்பட தின சிறப்பு நிகழ்ச்சி. உங்களோட இணைந்திருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். இணைந்திருங்கள், இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உள்ளம் அப்படிங்கிற படத்துலேருந்து பவதாரிணியோட குரலில், தபு சங்கரோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் ஒரு பாடலோட இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியான படம் பேசும் கதைகளை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி.
2: ரெட்ரோ நேரம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர், பண்பலை நேயர்களும் கேட்க இருப்பது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தோட சிறப்பே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த கால இசைன்னு சொல்லிடலாம். அப்படிப்பட்ட ஒரு இசையில் இந்த ஒரு மணி நேரம் அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. உங்களோட வேலை எதுவாக இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இந்த பாடல்களோட இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது. இப்போ நீங்கள் கேட்க போகிற முதல் பாடல் சத்யா படத்துலேருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர். ஒரு ரேர் காம்பினேஷன். இப்படி ஒரு பாடல் நிச்சயமாக ரொம்ப அருமையான பாடல் சத்யா படத்தில். இது இசைஞானி இளையராஜாவோட இசையில், வாலியோட வரிகளில், சத்யா படத்துலேருந்து முதல் பாடல்.

வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்த பாடல் வசந்தி படத்திலிருந்து உங்களுக்காக, கேஜே சுதாஸ் சித்ரா. இந்த காம்பினேஷனும் ரொம்ப ரேரானது தான். இதில் அதிகமாக நீங்கள் ரொம்ப மனம் லயிச்சு போன மாதிரியான பாடல்கள் நிறையா கேட்டிருப்பீங்க. சந்திரபோஸ் அவரோட இசை கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அப்படியே இளையராஜாவோட இசை மாதிரியே இருக்கே, இது அவரோட பாடல் தானா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியான பாடல்கள் சந்திரபோஸ் கொடுத்துருக்காரு அவருடைய இசையில். கேஜி யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்துல நீங்க கேட்ட அந்த பாடல் நினைக்கு தெரிந்த மனமே படத்துக்காக கேஜே ஏசுதாஸ் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: போட்டோகிராஃபி டே.
1: நான் போட்டோகிராஃபர் யோகா. நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை பற்றி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
0: இன்று 3 மணியிலிருந்து 4 மணி வரை இணைந்திருங்கள். இது 102.3 வித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ரெட்ரோ நேரத்தில் பாடல் கேட்டீங்க. உன்னால் முடியும் தம்பி படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடின பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் முத்துலிங்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம்.

12:28 கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ நேரம். தேன்மொழி எந்தன் தேன்மொழி, இந்த பாடல் கேட்டு எவ்வளோ நாளாச்சுன்னு நீங்கள் ஏங்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த நிமிஷம் உங்களுக்காக அந்த பாடல் வரப்போகுது. சொல்லத் துடிக்குது மனசு படத்திலிருந்து மனோ பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா.

12:34 கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். இனி அடுத்த பாடல் ரெட்ரோ நேரத்துல உங்களுக்காக, சின்ன பூவே வெள்ள பேசு படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் கேட்டுக்கொண்டிருப்பது ரேட்ரோன் நேரம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதி உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார்.

ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உத்தரப்பிரதேசம் ஜப்பான் முதலீட்டு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நாடு 8% பொருளாதார வளர்ச்சியை அடைந்து வருவதாக கூறினார். கட்டமைப்புத் துறையில் முதலீடு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, உற்பத்தித் துறையில் முன்னுரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஆண்டுதோறும் 130 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடு செய்து வருவதாக அவர் கூறினார். பொருளாதார நடவடிக்கைகளின் மூலம் நிலையான பொருளாதாரம், புதிய வேலைவாய்ப்புகள், அனைத்து பிரிவினருக்குமான மேம்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் 99.6% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 38,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 162 மித அதிவிரைவு ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரித்து உணவு உற்பத்தியில் முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தி செலவினத்தை குறைக்க விவசாய இயந்திரமயமாக்கல் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தின் பயன்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய தர நிர்ணய ஆணையம் BIS தில்லியில் உள்ள தனியார் நிறுவனங்களில் இன்று சோதனை நடத்தியது. வடகிழக்கு தில்லி மற்றும் மந்தோலி பகுதியில் உள்ள நிறுவனங்களில் நடத்திய சோதனையில் தரமற்ற 2350 அலுமினிய காகித சுருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும், இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் BIS அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதியன் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை இன்று வெளியிட்ட அவர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் மற்றும் பல்வேறு துணை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று வரவும், சிறப்பான மக்கள் பணி ஆற்றுவதற்கும் ஏதுவாக அரசின் சார்பில் அவர்களுக்கு வாகனம் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வாகன ஓட்டுநர் மற்றும் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும், உதவியாளரை அமர்த்திக் கொள்வதற்கு 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தனது அறிவிப்பில் வெளியிட்டார். இதற்கு சட்டப்பேரவையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவித்தனர். இதனிடையே முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி, மீனவர்கள் தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பேரவைத் தலைவர் அதற்கு அனுமதி மறுத்ததை அடுத்து அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகியவற்றின் மீதான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆனந்த் தாக்கல் செய்தார். சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையும் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமாரும் கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனும் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்தனர். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், தீன்தயாள் உபாத்யாய் பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், நானாஜி தேஷ்முக் பஞ்சாயத்து விருதுகள், ஆத்ம நிர்பார் விருதுகள், கிராம மின்சக்தி சுயசார்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெறுவதற்கு தகுதியுடைய கிராமங்களாக உருவெடுக்கும் அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் July 1 முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த April 1 முதல் June 30 வரை

0: 11 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 29 லட்சம் குடியிருப்புகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 1804 கோடி ரூபாய் செலவில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு மத்திய அரசு 60% நிதியையும் மாநில அரசு 40% நிதியையும் வழங்கி வருகிறது. 81 லட்சம் குடியிருப்புகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 103 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் வீடு ஒன்றுக்கு நாள்தோறும் 55 லிட்டர் குடிநீர் வழங்குவதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உணவு விடுதி ஒன்றில் இன்று காலை நேரிட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் குல்கார்க் பகுதியில் உள்ள பாலம் சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து தர்ச்சுலா தவாஹட் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தர்ச்சுலா பகுதியில் உள்ள சாலைகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பாலத்தை சரி செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். ரியாசி மாவட்டத்தில் உள்ள பனாசா கிராமம் அருகே நேற்றிரவு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே ரஜோரி மாவட்டத்தில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகத்தின் தகவல் தொடர்பு இயக்குநர் அஃப்ரா அல் ஹமேலி வெளியிட்டுள்ள பதிவில், மண்டல அளவில் அமைதியை நிலைநாட்ட இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரக வான் எல்லையில் ஈரானின் ஏவுகணைகள் தென்பட்டதை அடுத்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக வந்த குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு எஸ்வையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த குற்றச்சாட்டு மண்டல அமைதிக்கு ஊறு விளைவிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-11 என்ற செட் கணக்கில் மெகாவோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதிகள் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

காதல் பரிசு படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா. ரெட்ரோ நேரத்தில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 1 மணி 1 நிமிடம்.
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க எல்லாரும் ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கணும்னா 0444-2952 0853 இந்த எண்ணுக்கு முயற்சி எடுக்கலாம். 2838-9871 இந்த எண்ணுக்கூட நீங்கள் முயற்சி எடுக்கலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்க போகிறது பாடல் உங்கள் சாய்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் தான், கடந்த 2 நாட்களாக நீங்கள் பாடல் உங்கள் சாய்ஸில் பங்கெடுத்திருக்க கூடாது. அப்படி பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தயவு செஞ்சு ஒரு 2 நாட்கள் அப்படி காத்திருந்து நீங்கள் பாடல் உங்கள் சாய்ஸில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: செந்தில் கண்ணன், பேரளம் மேடம்.
1: பேரளத்துல இருந்து செந்தில் கண்ணன். என்ன என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: வாழ்வே மாயம். இந்த பாடல இருந்து
1: வாழ்க்கையே மாயமா இருக்குங்கிறீங்களா?
3: ரொம்ப நாளா கேக்கணும் ஆசை. ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னி வந்தேன்.
1: சரி,
3: அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு வந்திருக்கேன்.
1: ஓகே,
3: தேவி ஸ்ரீதேவி பாட்டு போடுங்க.
1: வாழ்வே மாயம்னு படம் தான் பேரு தான், ஆனா பாட்டு தேவி ஸ்ரீதேவின்னு நல்ல பாட்டு தான்.
3: இல்ல அதுல ஒரு சோக பாட்டு இருக்கு, அது வேணாம் போடுறதா போடுங்க.
1: தேவி ஸ்ரீதேவி பாட்டை கேட்டலாம். மிக்க நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்து.
3: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி.
3: முதல் நேரம் வந்து சந்தோஷம் மேடம்.
1: நன்றிங்க.

0: போட்டோகிராஃபி டே.
1: நான் போட்டோகிராஃபர் யோகா. நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை பற்றி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
0: இன்று 3 மணியிலிருந்து 4 மணி வரை இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 1:09 ஆயிடுச்சு. பாடல் உங்கள் சாய்ஸோட அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கன்னு பேசுறீங்க?
1: வேதாரண்ய வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து மாட்டுக்கார வேலன் என்ற படத்துல
0: ஓகே,
1: ஒரு பக்கம் பாக்குறா ஒரு கண்ண சாக்கிறா, அவ உதட்ட கழிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. அந்த பாட்டு மேடம்.
0: இது அப்படியே பாட்டு கேக்குறா.
2: ஒரு கண்ண சாய்

0: ஒரு மணி 13 நிமிஷம் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மின்ட்ல இருந்து ராஜா.
0: ராஜா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு உயிரை படத்துல இருந்து பூங்காற்றிலே.
0: ரொம்ப நாள் ஆச்சுதான் இந்த பாடல் கேட்டு.
1: பூங்காற்றில் வந்து ரொம்ப சுகமா இருக்கும்ல.
0: நிச்சயமா கேட்கலாமா? நன்றி
1: நன்றி. வணக்கம்.

0: 1:20 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பாடல், உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெரியசாமி கொராஜன்ல பேசுகிறேன் மேடம்.
0: சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து பெரியசாமி, என்ன பாடல் வேணும்?
1: ஒளிகளத்துலேருந்து நாங்கள் புதுசாக கட்டி கட்டி வருதா நான் பாடல் புரிஞ்சுக்கிறேன்.
0: சரி, பாட்டு கேட்கலாம். நன்றி.
1: நிகழ்ச்சி நல்லா இருக்கும் மேடம், அருமையா இருக்கு.
0: நன்றிங்க, நன்றி. பாடல் கேட்கலாம்.

0: போட்டோகிராஃபி டே.
1: நான் போட்டோகிராஃபர் யோகா. நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை பற்றி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
0: இன்று 3 மணியிலிருந்து 4 மணி வரை இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஒரு 1:24 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ். கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன். அயப்பாக்கத்துக்கே கேக்குற மாதிரி கமலா பேசுறீங்க நீங்க. ஆனா ஊரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நீங்க பேசுறத. அயப்பாக்கத்துல இருந்து அப்படின்னு நீங்க சொல்ற சவுண்ட் அப்படி இருக்கு. சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: படம் வந்து நாடோடி மன்னன் மேடம். பாட்டு வந்து தூங்காதே தம்பி தூங்காதே, அந்த பாடல் பாடல் மேடம்.
2: பாட்டு கேட்கலாம். நன்றி.

முதல் இழந்தான் கொண்ட கடமையில் பூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னானவே.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வானகரத்துல இருந்து சுப்பிரமணி பேசுறேன் மேடம்.
0: வானகரம் சுப்பிரமணி, நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும்?
1: இது சவாலே சமாளில இருந்து. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, அந்த பாடல் போடுங்க மேடம்.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு மிக்க நன்றி.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் இணைந்து கேட்டுட்டு இருக்கிறது பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம் ஆர்ஜி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: செங்குன்றம் பூனைமேட்டில் குமார் பேசுறேன் மேடம்.
0: செங்குன்றம்ல இருந்து குமார், சரி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நல்லா பாடலா இருப்பாங்க, அது போடுங்க மேடம். உள்ள சக்கரை வச்சு, ஆனா உண்மையில மெழுகுவச்சு அந்த பாடல் போடுங்க மேடம்.
0: சரி. ஊருக்குள்ள சக்கரவர்த்தி, உண்மையில மெழுகுவர்த்தி, அந்த பாட்டு கேட்கலாம்?

அட போட உலகம் கிடக்குது கிடக்குது உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி, நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி.

0: அதுவும் ஆப்ல இருந்தா.
1: ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள்

0: காய்ஸ், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபுராஜவரம் மாமதிபால். மிக்க மகிழ்ச்சி.
0: மிக்க மகிழ்ச்சி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு மீண்டும் கோகிலா என்ற திரைப்படத்தில் பொன்னான மேந்தி என்ற இனிமையான பாடலை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து எஃப்எம் நேயர்களுக்காகவும் மனைவி ராகிலாக்கும் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: இறைவனுக்கு
0: பாடல் கேட்கலாம். நன்றி.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். கேலி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், திருநங்கையருக்கான மருத்துவம் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி,

0: தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தர்மபுரி, கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றார். புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
1: சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ₹84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும்.
0: வடசென்னை மக்கள் பயன்பெறும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். செவிலியர், மருந்தியல், துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6098 கூடுதல் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் அரசிற்கு மாதத்திற்கு 30 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்றார். அவர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மக்கள் பணியை தொய்வின்றி மேற்கொள்ளும் வகையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். இது தொடர்பான செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அலுவலக பணிகளில் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் 25,000 ரூபாய் படியாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட உத்தேசித்திருப்பதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், காவிரி டெல்டா பகுதியின் நீர்வளம், நிலவளம், வேளாண் உற்பத்தியை பெருக்கும் வகையில் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றார். நீர் உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்தும் வகையில் ஆனைமலையாறு, நல்லாறு, எர்தலாவ், புலிக்கரை இணைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி, திருமணி, முத்தாறு பகுதிகளில் தடுப்பணைகள், கதவணைகள் கட்டப்படும் என்றும் கூறினார். சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கலை அதிகரிக்கவும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வெள்ள தணிப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பருவமழை முன்னெச்சரிக்கையாக நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை திறம்பட மேற்கொள்ள இதற்கான அதிகாரம் வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றார். களிமண், வண்டல் மண்ணை அகற்றுவதற்கான கால அவகாசம் 30 நாட்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் மட்டுமே பதிவு முறை செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர், வட்டார அளவில் தனித்தனியாக மேற்கொள்ளப்படும் பதிவு முறை நீக்கப்படுவதாக அறிவித்தார். 2 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பணிகளுக்கு பதிவின்றி அனுமதி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ஆனந்த் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை மீதான கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அமைச்சர், திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டில் 232 மாணாக்கர் பயின்று வருவதாக மாநில கலை பண்பாட்டு தொல்லியல் துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அவர், கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள் அரசு நிதியுதவி, சலுகை உள்ளிட்டவற்றை பெறும் வகையில் 86,050 பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் தனித்துவமான கலை பண்பாட்டு பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றார். சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தாம் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது நாளை எடுத்துக்கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியதை ஏற்க மறுத்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தென் மாநில முதலமைச்சர்கள் 2 நாள் மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வரவுள்ளார். இதனால் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் வளர்ச்சி பாதையில் முதலீடுகள் மிக முக்கிய பங்காற்றுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் முதலீட்டு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர், ஆண்டொன்றுக்கு 130 பில்லியன் டாலர் முதலீடுகளை நம் நாடு மேற்கொள்வதாக எடுத்துரைத்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். வெளி மாநில பக்தர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் விடுதி உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: புகழ் பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வருகிற 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பக்தர்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு குடிநீர், கழிப்பறை, சுகாதாரத்துறை மூலம் 7 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட உள்ளன. கடற்கரையில் பாதுகாப்பிற்காக நீச்சல் வீரர்கள் மற்றும் படகுகள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வெளி மாநில சுற்றுலா பயணிகளிடம் தங்கும் விடுதிகள் கூடுதல் கட்டணம் வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மாலை 4 மணிக்கு வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெறும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண் மைய செயல்பாடுகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுக்கும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேலை கிரிக்கெட் டெஸ்டில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. 372 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய இலங்கை 5வது இறுதி நாளான இன்று 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தனது 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த நிலையில் 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் 462, 2வது இன்னிங்ஸ் 193, இலங்கை முதல் இன்னிங்ஸ் 284. இரு அணிகளுக்கிடையிலான 2வது இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும். புதுடெல்லியில் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் 2வது சுற்றில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷ்யா சென் ஆயுஷ் ஷெட்டியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து, உன்னாட்டி ஹூடாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். கேலை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இனி என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு விவித் பாரதியில அப்படின்னு கேட்டலாமா? 2:55 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இன்று வயது முதிர்ந்த விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு அளிக்கும் திட்டம் குறித்து கேட்கலாம். 3 மணிக்கு புகைப்பட பெட்டிக்கு பின்னால் உலக புகைப்பட தின சிறப்பு நேர்முகம், புகைப்பட கலைஞர் என் யோகநாதன் அவர்கள் உடன் ஆர்ஜே உமா. 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், அதனைத் தொடர்ந்து 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், வழங்குபவர் பி சரவணன், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மணிக்கு மனசு மயங்கும். இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்க மறந்துடாதீங்க.

0: போட்டோகிராஃபி டே.
1: நான் போட்டோகிராஃபர் யோகா. நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை பற்றி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
0: இன்று 3 மணியிலிருந்து 4 மணி வரை இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டு ரசித்தது பாடல் உங்கள் சாய்ஸ். மக்களே, எப்பவும் போலவும் சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்காக தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வந்துகிட்டே இருக்கு. அடுத்த ஆர்ஜே சுதாகர் வந்துட்டார். உங்கள் எல்லாருக்கிட்டேயும் இருந்து நான் விடைபெற நேரம் வந்தாச்சு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த வேளை 2:54. இந்த மணித்துளியிலிருந்து நாம் வந்து 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1

0: இன்றிலும் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் இணையவிருக்கிறோம். அதன் பிறகு பிற்பகல் 3 மணிக்கு புகைப்பட பெட்டிக்கு பின்னால் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் என்ன நாள் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நமக்காக காத்திருக்கிறது. அதன் பிறகு மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு அப்படிங்கிற ஆட்டத்தை தான் நம்ம ஆட போகிறோம். இதுதான் அடுத்த ஒரு 3 மணி நேரத்திற்கான பாடல் திட்டமும் பயணத்திட்டமும். இனி இந்த மணித்துளில் நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தான் இணைகிறோம். நாம் வந்து இன்றைக்கி எந்த ஸ்டைலில் பாடல்கள் போகுது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம முகநூல் பக்கம் www.facebook.com/vividbharathitamilfm102.3 அப்படின்னு நம்ம பக்கம் இருக்குது. நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த பக்கத்துக்கு ஒரு விருப்பம், அதாவது லைக் கொடுத்துட்டு பின்தொடரலாம், ஃபாலோவும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா நம்ம பக்கத்தினுடைய அறிவிப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரும். நிகழ்ச்சிகள் பற்றிய 24 நேரத்துக்கான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நான் பதிவு போட்டுருவேன். அந்த பதிவுக்கு கீழே பாடல்கள் எந்த ஸ்டைலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போடலாம். 1-2 பாடல்களை கேளுங்க. ஒரு 3-4 பாடல்களை கேட்டுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஓகே, இல்லை 2:50 அந்த வாக்கில் மொத்தமாக கேட்டுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டாலும் ஓகே. ஏன்னா சில நேரங்களில் அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். பாடல்களை முழுசாக கேளுங்க, ஒவ்வொன்றையும் இணைத்து பிணைத்து பாருங்கள் எந்த ஸ்டைலில் போதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு போடணும். இன்றைக்கி நான் காலையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தேடி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம், உனக்கான அடையாளத்தை நீ உருவாக்கும் வரை உனக்கு எதிரான விமர்சனங்கள் ஒருபோதும் ஓயாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் கண்ணில் பட்டுச்சு. ஆமாம், நம்ம வந்து ஜெயிக்கிற வரைக்கும் நம்மளை பற்றி 4 பேர் கண்ணா பின்னான்னு பேசுவாங்க, அதை பற்றிலாம் நம்ம கவலையே படக்கூடாது. ஜெயிச்சுட்டு நின்னோம்னா அதுக்கப்புறம் அந்த வாயெல்லாம் அப்படியே திரும்பிடும். அதனால் ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு ஆனால் எந்த ஃபீலிங்கும் உள்ளாது அந்தளவுக்கு வச்சுக்காம இயல்பாக ஓட்டத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். ஏன்னா அப்போ தான் நமக்கான அடையாளம் நிச்சயமாக கிடைக்கும். எதுக்கு இப்போ இந்த அடையாளத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம சில நேரங்களில் ஒரு சில நபர்களை பார்த்துருப்போம், அவங்களுக்கான அடையாளத்தை குறித்து வச்சுருப்போம் முதல் வாட்டி பார்க்கும்போது. ஆனால் அடுத்த வாட்டி பார்க்கும்போது அந்த அடையாளம் மனசில் நிற்காது, யாரோ மாதிரி தெரியும். ஏன் அப்படி யாரோ மாதிரி தெரியும் அப்படின்னா மறந்துடுவோம். ஏன் மறப்போம்? பாடலில் சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

0: டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி குரல்களில், ராதா மாணிக்கம் அவங்களுடைய வரியில், ஆர் சுதர்சனம் அவங்களுடைய இசையில் அந்த அற்புதமான பாடல் பூம்புகார் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-5802-53. மற்றொரு எண் 2838-9871. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: போட்டோகிராஃபி டே.
1: நான் போட்டோகிராஃபர் யோகா. நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
0: இன்று 3 மணியிலிருந்து 4 மணி வரை இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 2:09:59 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த மணித்துளியில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலை கேட்டு முடிச்சாச்சு. இப்போ ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னும் 1-2 பாடல்கள் நமக்காக வரும், அதெல்லாம் கேட்டு போட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்டைலில் போகுது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம சொன்ன அந்த முகநூல் பக்கத்தில் பதிவாக போடுங்க. ஒருவேளை இந்த பாடல்கள் எல்லாமே நம்ம நினச்சது அந்த ஸ்டைலில் இல்லைனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டைல் தோணும்ல, இப்படி தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நினச்சிங்கன்னா அதையுமே கூட போடலாம். எதிர்காலத்தில் அந்த ஸ்டைல்லையும் பாடல்களை நமக்கு கொடுக்கறதுக்கு அதெல்லாம் இன்னும் ஒரு சஜஷனாக இருக்கும், பரிந்துரை இருக்கும். சரிங்களா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம முதல்ல சொன்னோம்ல அந்த அடையாளம், அந்த அடையாளத்தை நாம உருவாக்கணும் அப்படின்னா

என்னென்னா, நாம் முதல்ல போராடணும், வாழ்க்கையினுடைய பல கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து தான் ஆகணும். எப்பவுமே வந்து நம்ம அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கனல் கங்கு அதை வந்து விட்டுறவே கூடாது, எப்போவுமே எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து நம்ம வந்து அந்த ஊக்கத்தோடு இருக்கணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உள்ளுக்குள்ளே அது எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிக்கக்கூடிய தன்மையை தானாகவே அடைந்து விடுவோம். இங்கேயும் பாடலில் அப்படி தான் சொல்கிறாங்க, வானத்தில் இருக்கக்கூடிய மதி, அந்த நிலா, மீன், விண்மீன்கள், கடல், காற்று, மலர், மண், கொடி, இது எதுவுமே வந்து அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் மனுஷன் மட்டும் தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கான், ஏன் மாற்றான்னு தெரில அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

0: டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரியில, எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை இசையில அந்த அற்புதமான பாடல் பாவ மன்னிப்பு படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசம் அண்ட் கோ.
3: சரி சரி.
5: 102.3 FM.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
6: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
7: எங்கள் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2 பாடல்கள் சென்றடிச்சு, எந்த ஸ்டைலில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமானா ஓரளவு கணிக்கலாம். இன்னும் ஒரு பாட்டு வருது, இதையும் கேளுங்க. நிச்சயமாக இந்த பாட்டு வரும்போது கண்டுபிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமாக நம்ம அடையாளம்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தோம், முதல் பாட்டிலையும் ரெண்டாவது பாட்டுக்கும் சொன்னோம். அந்த அடையாளம் நமக்கு வரணும்னா என்ன பண்ணணும், ஏதாவது சில விஷயங்களை நம்ம உத்து பார்த்து கவனித்து வச்சுக்கணும். இப்போ ஏதோ ஒரு பேருந்தில் போகிறோம், நமக்கு வந்து இந்த இதுக்கு அப்புறம் அந்த இடம் இருக்குது, இந்த ஒரு கட்டிடத்துக்கு அப்புறம் அந்த இடம் இருக்குது, இந்த குறிப்பிட்ட ஒரு பெரிய அடையாளத்தை வச்சு தான் நாம் அதை வந்து அடையாளப்படுத்திப்போம் இல்லையா. இப்போ பெரிய ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடுத்து தான் அந்த நம்ம போகக்கூடிய அந்த ஒரு வளாகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அடையாளம் வச்சுக்கிட்டோம்னா அந்த ஆலமரத்தை அப்படியே மனசில் நினைச்சாலே அந்த வளாகம் நம்ம மனசுக்கு வந்துடும் இல்லையா. அதுபோல் அந்த பார்வை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா பார்வை மூலமாக சில நினைவுகளை வச்சு அடையாளப்படுத்திக்கலாம். இங்கேயும் அப்படி தான் சொல்கிறாங்க, எனக்கு வந்து நீ பார்க்கணும், என்னை பார்த்தே ஆகணும், நீ பார்த்தாதான் எனக்கு வந்து என் உயிருக்கே ஆதாரம், தயவு செஞ்சு பார்த்துரு அப்படிங்கிற மாதிரி பாட்டுக்குள்ளே பல விஷயங்களை சொல்கிறாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்க கேட்டுருவோம். அதற்கு முன்பாக,
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பஞ்சு அருணாச்சலம், வரியில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் நிறம் மாறாத பூக்கள் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM.
2: Hi guys, how are you?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: போட்டோகிராஃபி டே.
1: நான் போட்டோகிராஃபர் யோகா. நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை பற்றி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
0: இன்று 3 மணியிலிருந்து 4 மணி வரை

0: 102.3 FM 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறோம். நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், அதை முதல்ல சொன்னோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்லி அந்த அடையாளத்தை நாம் உண்டாக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஊரே உலகமே ஒன்று கூடி சேர்ந்து ஒரு மேடையில் நமக்கு வச்சு பாராட்டு விழா வைப்பாங்க. வச்சா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம சீக்கிரம் முயற்சி பண்ணுவோம். சரி, இப்போ கற்பனைக்கு அப்படி பாராட்டு விழா வச்சாங்கன்னா நம்மளை பாராட்டி பேசிட்டு ஏதாவது ஒரு டான்ஸ் அப்படி சந்தோஷமாக மேலும் தாளெல்லாம் போட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க, எல்லோரும் ஒரு நடனம் கூட ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு மனசு எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல? அந்த மாதிரி ஒரு நினப்பு பாட்டுக்குள்ளே வருது. ஆனால் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ பாட்டு வருது.

0: பி ஜெயச்சந்திரன், பி சுசீலா குரல்கள்ல இளைய ராஜாவினுடைய அற்புதமான இசையில அந்த இனிய பாடல் முதல் இரவு படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM பாட்டுக்கு
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: சரி சரி
1: 102.3 FM. நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிரல், விவித் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: 102.3 FM 102.3
1: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்
1: 2:36 20 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் எந்த வேளையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. எந்த ஸ்டைலில் போயிட்டு இருக்குன்னு இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா முகநூல் பக்கம் நமக்காக இருக்கு, www.facebook.com/vividbharathitamilfm102.3 அப்படிங்கிற பக்கம் இருக்கு. அங்கே வாங்க, நம்ம போஸ்ட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வந்து கருத்துக்களை போட்டு காத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்கீங்க, அருமையாக முயற்சி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் முயற்சி இன்னும் பண்ணலை அப்படின்னா அங்கே வந்து உங்களுடைய கருத்து பதிவுகளை போடுங்க. நான் நினச்ச தலைப்புக்குள்ளே தான் அது போச்சுன்னா எனக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. ஒருவேளை இல்லைன்னா உங்களுக்கு எந்த தலைப்பில் இந்த பாடல்கள்லாம் பொருந்தது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் போடுங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது.

அதையும் பயன்படுத்திப்போம். ஏன்னா ஒரு பாடல் ஒரு வகைக்குள்ளே நம்ம அடக்கவே முடியாது, பல வகைக்குள்ளே அடக்கலாம் சரிங்களா. அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் போட்டு கொடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு தலைப்புகளும் ஒரே வகையில் பொருந்தலாம் இல்லையா, நாமளும் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்த பாட்டு எங்கே வருது அப்படின்னா, முதல் பாட்டில் ஆரம்பித்தோம் அந்த அடையாளம் இன்னும் விடமாட்டியா பாடினா. ஆமாம், நமக்கு எப்போயுமே அடையாளம் முக்கியம் இல்லை. அந்த அடையாளத்தை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா பல அசாத்திய திறமைகள் நமக்கு வேணும். அதில் முக்கியமானது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சுட்டி எரிக்கும். அந்த சூரியனே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படி இப்படிக்கா தூக்கி அப்படிக்கா கடலுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சிட்டோம்னா குழுகுழுன்னு ஆயிரும். வெயிலில் நம்ம குழுகுழுன்னு ஆயிரும் இல்லையா. அந்த அளவுக்கு நமக்கு திறமை வேணுமா. நம்மளை யாராவது அப்படி ரொம்ப வெறியேற்ற மாதிரி சுட்டி எரிக்கிற மாதிரி எதாவது பண்ணாலுமே கூட அவங்கள தூக்கி கொஞ்சம் கூல் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு திறமையை கையில் வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை ரொம்ப கம்மியாயிரும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். பாட்டுக்குள்ளே அதான் சொல்கிறாங்களா அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

0: உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் அந்த அற்புதமான பாடல் வாலி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
2: டான்
4: வணக்கம். நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொன்னன் பேசுறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3

நேர்களை உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2853 மற்றும் ஒரு 2838-9871 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.

0: போட்டோகிராஃபி டே.
1: நான் போட்டோகிராஃபர் யோகா. நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை பற்றி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
0: இன்று 3 மணியிலிருந்து 4 மணி வரை இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல், புரியல.

இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவையும் எட்டி கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். நிறைய பாடல்களை அப்படி கோர்த்து பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டுட்ருக்கிறீங்க. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டணும் அப்படின்னு தோணுது. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது வந்து அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த அடையாளத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஓயாமல் உழைப்போம்ல. அப்படி ஓயாமல் உழைக்கும் போது ரொம்ப டயர்டாயிடுவோம். ரொம்ப டயர்டாயிடுச்சுன்னா நம்மளை நம்ம ஆஸ்வாசப்படுத்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் உழைச்சோம் அப்படின்னா அப்புறம் நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரமே இருக்காத அளவுக்கு நம்ம உடம்பு பாடாக போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து நம்ம உழைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ ரொம்ப அப்படி உழைக்கும்போது திடீர்னு நமக்கு தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்கணும் போல் தோணும். நம்ம ரொம்ப உயரத்துக்கு மேலே மேலே போய்கிட்டு இருப்போம். ஏன், மேகத்தையும் தாண்டி மேலே போய்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து அவ்வளோ உயரத்துக்கு நம்ம முயற்சி எடுத்து உழைக்கும்போது அங்கே தண்ணிக்கு திடீர்னு பார்த்தா வாய்ப்பு இருக்காது. நாமளும் கொண்டு போகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்கிட்டு மேகம் சுற்றிட்டு இருக்கும்ல, ஏ மேகம் இங்கிட்டு வா, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அது மேகத்திலிருந்து நம்ம தண்ணியை வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு பாட்டுக்குள்ள ஒருத்தர சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரல்களில் பழனி பாரதி வரியில் கார்த்திக் ராஜாவினுடைய அற்புதமான இசையில் உல்லாசம் படத்துக்காக அந்த ஒரு உன்னதமான பாட்டை கேட்டு முடிச்சோம். இரண்டு மணி 53 நிமிடம் 23 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நண்பர்கள் முகநூலில் கருத்து பதிவுகளை போட்டு காத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 54 பேர் உள்ளே வந்திருக்கிறீங்க. எல்லாரையும் படிக்க இந்த இன்னும் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே முடியுமான தெரியல. முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணுறேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை தொடர்ந்து நான் அதெல்லாம் எல்லாத்தையும் படிச்சிடறேன். இப்போதைக்கு பழனி கவிதா பாப்பாரப்பட்டியிலேருந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. நிகழ்ச்சி மகிழ்ச்சின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து உன்னை முதன் முதலாக வந்த நாள் பாடல்கள் நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து PM பாலாஜி இந்திரா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, முதன் முதலாக அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்கள் நினைக்கிறேன் என்னோட யூகம் அப்படின்னு சொல்லி PM பாலாஜி இன்னும் சரஸ்வதி இவங்களாம் இணைந்து குழுவாக போட்டிருக்கிறாங்க போல. என் மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்க வந்து பாடல்களில் உள்ள ஒற்றுமை பார்த்திங்கன்னா முதல் அப்படிங்கிற சொல்லில் அந்த சொல்லில் அமைந்த பாடல்களின் தொகுப்பு அப்படின்றீங்க. இன்னும் இந்த மாதிரி பாட்டெலாம் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன்னு போட்டிருந்தீங்க. எனக்கும் அந்த பாட்டெலாம் லிஸ்ட்டில் இருக்குது. இருந்தாலும் எல்லாரையும் கவர் பண்ணணும் அப்படிங்கனால அங்கங்கே கொஞ்சம் டச் பண்ணி ஒரு சில பாடல்களை கொடுத்தேன். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் அந்த பாட்டெலாம் போட்டுக்கலாம். ஓகே, அவங்க சொன்னதான் முதல் அப்படிங்கிற வார்த்தை அந்த பாட்டுக்குள்ளே எங்கேயாவது வரும், முதல்ல வரும், நடுவில் வரும், கடைசியில் கூட வரும். அதெல்லாம் நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும் சரிங்களா. அதை தான் என்னால் சொல்ல முடியும். அதான் அந்த முதல்ங்கிற வார்த்தை வந்திருக்கும், அது சார்ந்த பாடல்கள் தான். ஓகே, சிறப்பு. இந்த மாதிரி கண்டுபிடிச்ச எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். பர்வதவர்தினி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. 7 கிணறு அபுதாகிர் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது வணக்கம் சொல்லி மகிழ்ச்சியாக இருக்குது, பாட்டெலாம் நல்லா இருக்குது, என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரங்கராஜன் தித்திக்குமினிய மதிய வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எங்கள் செல்ல பாடல்கள் நல்லா இருக்குது, முதல் அப்படிங்கிற சொல் அப்படிங்கிற வர்றதா அப்படின்னு சொல்லி தியாக நகர்லேருந்து அவரும் சரியாக முயற்சி பண்ணியிருக்காரு. ஓகே, எல்லாருமே நல்லா முயற்சி பண்ணுறீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களுடைய கருத்து பதிவுகளை தொடர்கிறேன். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல் இனி தொடர்வது.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் பிரதம மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டம். உலகில் எந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டுமானாலும் அதன் விவசாயத்துறை வலுவாக இருக்க வேண்டும். விவசாயிகளின் உழைப்பே நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக அமைகிறது. ஆனால் வயது முதிர்ந்த பிறகு விவசாய பணிகளை தொடர்ந்து செய்ய முடியாத சூழல் உருவாகிறது. அப்போது அவர்களின் வருமானம் குறைந்து அன்றாட வாழ்க்கை செலவுகளை சமாளிப்பது கடினமாகிறது. இந்த நிலையை உணர்ந்த இந்திய அரசு சிறு மற்றும் குறு விவசாயிகளின் முதியோர் வாழ்க்கையை பாதுகாக்கும் நோக்கில் பிரதம மந்திரி கிசான் மான்தன் யோஜனா என்ற ஓய்வூதிய திட்டத்தை 2019 அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் விவசாயிகளுக்கு வயதான காலத்தில் நிலையான மாதாந்திர வருமானத்தை வழங்குவதாகும். வாழ்நாள் முழுவதும் விவசாயத்தில் உழைத்தவர்களுக்கு அவர்கள் 60 வயதை அடைந்த பிறகு பொருளாதார பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்துடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் விவசாயிகள் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலை குறைந்து தன்னம்பிக்கையுடனும் மரியாதையுடனும் வாழ வழிவகுக்கிறது. 18 முதல் 40 வயதுக்குள் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் இந்த திட்டத்தில் சேரலாம். வயதிற்கு ஏற்ப மாதந்தோறும் ஒரு சிறிய தொகையை செலுத்தி அவர்கள் பயன்பெறலாம். 18 வயதில் சேருபவர் மாதம் ₹55 மட்டும் செலுத்தினால் போதுமானது. வயது அதிகரிக்க அதிகரிக்க அந்த தொகையும் அதிகரிக்கும். 40 வயதில் சேருபவர் மாதம் ₹200 வரை செலுத்த வேண்டும். விவசாயி செலுத்தும் தொகைக்கு இணையாக அதே அளவு தொகையை மத்திய அரசும் பங்களிக்கிறது. இதன் மூலம் விவசாயியின் சேமிப்பிற்கு அரசின் பங்களிப்பும் கிடைக்கிறது. இந்த திட்டத்தில் தொடர்ந்து பங்களிப்பு தொகையை செலுத்திய விவசாயி 60 வயதை அடைந்த பிறகு மாதந்தோறும் ₹3000 ஓய்வூதியமாக

0: வருவார். ஆண்டுக்கு ரூபாய் 36,000 கிடைப்பதால் அன்றாட தேவைகள், மருந்து செலவுகள் மற்றும் குடும்ப செலவுகளை ஓரளவு சமாளிக்க இது உதவுகிறது. முதியோர் காலத்தில் இந்த நிலையான வருமானம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அளிக்கிறது. இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கியமான சிறப்பம்சம் குடும்ப பாதுகாப்பாகும். திட்டத்தில் இணைந்த விவசாயி உயிரிழந்தால் அவரது வாழ்க்கை துணை திட்டத்தை தொடர்ந்து நடத்தலாம், அல்லது திட்ட விதிகளின்படி கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெறும் வாய்ப்பும் உள்ளது. இதனால் விவசாயி மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தில் சேருவதற்கு ஆதார் அட்டை, வங்கி கணக்கு, மொபைல் எண் மற்றும் விவசாய நிலம் தொடர்பான ஆவணங்கள் தேவைப்படும். அருகிலுள்ள பொது சேவை மையங்கள் மூலம் அல்லது இணைய வழியாகவும் பதிவு செய்யலாம். பதிவு செய்யும் நடைமுறையும் மிகவும் எளிமையாக இருப்பதால் பல விவசாயிகள் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற்று வருகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கை செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. மருத்துவ செலவுகளும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கின்றன. முதுமையில் வருமானம் இல்லாமல் வாழ்வது மிகவும் சிரமமான ஒன்று. எனவே இளமையிலேயே சிறு தொகையை மாதந்தோறும் சேமித்து வயதான காலத்தில் உறுதியான ஓய்வூதியம் பெறுவது மிகவும் புத்திசாலித்தனமான முடிவாகும். இந்த வாய்ப்பை வழங்கும் சிறந்த சமூக பாதுகாப்பு திட்டமாக கிசான் மான்தன் யோஜனா திகழ்கிறது. இந்த திட்டம் விவசாயிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் எதிர்கால வாழ்க்கை குறித்த நம்பிக்கையையும் அதிகரிக்கிறது. விவசாயிகள் நாட்டின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைக்கிறார்கள். அவர்களின் முதியோர் காலம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, சமூகத்தின் கடமையும் ஆகும். இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் கிசான் மான்தன் யோஜனா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நமது நாட்டின் வளர்ச்சி விவசாயிகளின் நலனுடன் நேரடியாக தொடர்புடையது. விவசாயி வளமாக இருந்தால் நாடும் வளமாக இருக்கும். எனவே தகுதியுள்ள ஒவ்வொரு சிறு மற்றும் குறு விவசாயியும் இந்த திட்டத்தில் இணைந்து அரசின் இந்த சிறந்த நலத்திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதுமையில் பொருளாதார கவலையின்றி சுய மரியாதையுடனும் நிம்மதியுடனும் வாழ உதவும் இந்த திட்டம் விவசாயிகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான முயற்சியாக விளங்குகிறது. எதிர்காலத்தை இன்று திட்டமிட்டு செயல்பட்டால் நாளைய வாழ்க்கை பாதுகாப்பாகவும் வளமாகவும் அமையும் என்பதே கிசான் மான்தன் யோஜனாவின் அடிப்படை ஆகும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை பிற்பகல் 3:43 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி புகைப்பட பெட்டிக்கு பின்னால் உலக புகைப்பட தின சிறப்பு நேர்முகம். புகைப்பட கலைஞர் என் யோகநாதன் அவர்கள், உடன் உரையாடுபவர் வி. உமா அவர்கள்.

ஹலோ வணக்கம் மக்களே, 102.3 விவித் பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 19 போட்டோகிராபி டே. நம்மளுடைய நினைவுகளை வந்து ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய தருணம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டோ இல்லையா? போட்டோ

0: ஒரு மிகப்பெரிய மெமரி இல்லையா. சோ அந்த போட்டோவை எவ்வளவு அழகா எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு தருணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ண போறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு போட்டோகிராஃபில ஒரு மிகப்பெரிய வல்லுநர் கலைமாமணி மிஸ்டர் யோகா சார் அவர்கள் வந்து நம்ம கூட இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய விஷயம் போட்டோகிராஃபி பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார்.
1: வணக்கங்க, ரொம்ப சந்தோஷம் என்ன எஃப்எம் இன்டர்வியூ கூப்பிட்டு என்ன ஹானர் பண்ணதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஆகஸ்ட் 19th எல்லா போட்டோகிராஃபரும் கண்டிப்பாக நினைவு வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். இது வந்து வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அது ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாரும் ஒரு சகோதர உணர்வோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ரீட் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டே. இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். உங்கள் என்ன ரசிகர்களோட நான் பேசுறதுலேயும் எனக்கு பெரிய மகிழ்ச்சிங்க.
0: சாரை பற்றி ஒரு சின்ன பயோகிராஃபி சொல்லுங்களேன்.
1: எனக்கு இப்போ வந்து 80வது வயசு நடந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லாருமே பிரமிப்பீங்க. இந்த 80வது வயசுலேயும் இன்றைக்கும் உத்வேகத்தோடு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நான் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதுதான் ஒரு சிறப்பான விஷயம். ஒரு நாள் கேமராவை கையில் எடுக்கலனாக்கா அந்த நாள் வீணான நாளாக எனக்கு மனசில் ஒரு அலுப்பு ஏற்பட்டுரும். டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரபலமான ஒரு தொழிலதிபர், அவரோட இப்போதைக்கு நான் பர்சனல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். அவர் சென்னையில் எந்த ப்ரோக்ராம் கலந்துக்கிட்டாலும் சரி, இந்தியாவுக்குள்ளே எந்த ப்ரோக்ராம் கலந்துக்கிட்டாலும் சரி, வெளிநாட்டில் எந்த ப்ரோக்ராம் கலந்துக்கிட்டாலும் சரி, நான் அவர் கூட போயே ஆகணும். அந்த மாதிரி எனக்கு கடவுளை ஒரு அனுகிரகம் கொடுத்து நான் இந்த துறையில் மிகவும் சந்தோஷமாக மிகவும் மன திருப்தியோட இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன்.
2: இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: யுவன் சங்கர் ராஜா, டி இமான் குரல்களில், மதன் கார்கி வரியில், டி இமானினுடைய இசையில் அந்த அற்புதமான பாடல் கேப்டன். அதாவது 2022 ஆர்யா நடித்து வெளிவந்த கேப்டன் படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும், பார்க்க நேரம் இல்லாட்டாலும், கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்போ எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுகிறேன்.
0: மூன்று மணி 9:28 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புகைப்பட பெட்டிக்கு பின்னால் சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைக்கி வந்துட்டுருக்கு. உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு அந்த வகையில் இன்னும் என்னெல்லாம் பேசுகிறாங்க வாங்க கேட்கலாம்.
3: உலக புகைப்பட நாள் இன்றைய சிறப்பு விருந்தினர் புகைப்பட கலைஞர் யோகா அவர்கள்.
4: போட்டோகிராஃபில வந்து உங்களுடைய ஃபீல்டு வந்து நீங்க என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய எந்த வயசுல தோணுச்சு? ஏன்னா நிறைய ஃபீல்டு இருக்கும் போது ஏன் நீங்க அந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணீங்க?
5: நிறைய புத்தகங்கள் படிப்பேன். புத்தகம்னா நான் பார்த்தசாரதி, ஜெயகாந்தன், கல்கி, இந்த மாதிரி. அது படிக்கிற நேரம், ஸ்கூலுக்கு போகிற நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் எனக்கு சினிமா பார்க்கறது தான் வேலை. அதில் ஒரு நாட்டம் என்னன்னாக்கா, அந்த சினிமாவில் வந்து இந்த சினிமாட்டோகிராஃபியை நான் ரொம்ப விரும்புவேன். அதாவது ஒரு நிறைய இங்கிலீஷ் படம்லாம் அப்போ வந்து காஞ்சிபுரத்தில் மார்னிங் ஷோ போடுவாங்க சண்டேல. அது என்ன லாங்குவேஜ் புரியாது, கதை புரியாது, இருந்தாலும் அந்த இங்கிலீஷ் சினிமாவில் இருக்கிற அந்த ஃபோட்டோகிராஃபிக்காகவே நான் போவேன். சினிமாட்டோகிராஃபியில் இவ்வளோ என்னெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு தாக்கத்தில் நமக்கு ஒரு சின்ன மனசில் ஒரு நெருடல் இருந்தது. நான் சினிமாட்டோகிராஃபர் ஆகணுன்றதுலாம் இல்லை. ஆனால் அப்படியே தொடர்ந்து ஸ்கூல் படித்து முடித்து எங்கள் மதர்கிட்ட கம்பல் பண்ணி அவங்ககிட்ட பணம் வாங்கி 3 வருஷம் டிகிரியும் படித்தேன். அந்த டிகிரி படிக்கிற நேரத்தில் தான் மிஸ்டர் மார்க்கஸ் பாட்லே அப்படின்னு ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து, மிஸ்டர் பீதாம்பரம்னு சொல்லிட்டு, அவர் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் தான் சீஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட், எம்ஜிஆருக்கெல்லாம் அவர் தான் மேக்கப் பண்ணுவார். இப்போ இருக்கிற மிஸ்டர் வாசு, டைரக்டர் வாசுவோட அப்பா, அவர் குடும்ப நண்பர்ன்றதுனால அவர் சொன்னார், நான் மார்க்கஸ் பாட்லேட்ட சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு அந்த கனவே ஆரம்பிச்சுது. சரி, நம்ம மார்க்கஸ் பாட்லேட்ட சென்டாக சேர போகிறோம், நம்மளும் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும். அது என்ன ஆகிப்போச்சு அந்த கனவு? இந்த நான் 3 வருஷம் பிஎஸ்சி படித்து முடிக்கிறதுக்குள்ளே அந்த டிபார்ட்மெண்ட்டே கலைச்சிட்டாங்க. அவரும் அங்கேருந்து ரிட்டையர் ஆகி போயிட்டார். ஸோ எனக்கு வேறு வழி இல்லை. திருப்பி அதே பீதாம்பரம் சாரோட ரெக்கமெண்டேஷனில் ஜெமினி கலர் லேபில் ஒரு டெக்னீஷியனாக சேர்ந்தேன். நான் என்னோடய நண்பரோட பேச்சுலராக ஒரு ரூமில் தங்கியிருந்தேன். அப்போது என்னுடைய கசின் பிரதர் மிஸ்டர் ஜெனித் சங்கர், அவர் ஒரு பாப்புலர் ஃபோட்டோகிராஃபர்,

0: பாண்டிபசாரில் ஜெனித் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி வச்சு. அவர் அழகாக இருப்பார், அவர் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியாக இருப்பார். அவர் வந்து சிவாஜிக்கு பர்சனல் ஃபோட்டோகிராஃபர், எம்ஜிஆருக்கு பர்சனல் ஃபோட்டோகிராஃபர், ஜெமினிக்கு பர்சனல் ஃபோட்டோகிராஃபர். இந்த ஜெமினி கலர் லேபில் ஒர்க் பண்ணுற மற்ற நேரத்துலலாம் நான் அவருடைய ஸ்டூடியோவுக்கு போய் அங்கே இருந்துகிட்ருப்பேன். இந்த ஃபோட்டோகிராஃபின்றது சினிமாட்டோகிராஃபிக்கு அலைட் சப்ஜெக்ட். ஸோ எனக்கு அதில் ஆட்டம் நாட்டம் இருக்கவே அவரோட அவர் எங்கெங்கே படம் எடுக்க போகிறாரோ, சிவாஜி வீட்டுக்கு போனார், சிவாஜி வீட்டுக்கு, எம்ஜிஆர் வீட்டுக்கு, இந்த மாதிரி படங்க நான் ஒரு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு திறமையை நான் வளர்த்துக்கிட்டேன் நான். ஸோ ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் இது சிவாஜி வீட்டிலலாம் என்ன சங்கர் நீங்கள் ஏன் நீங்கள் உங்கள் உடம்பு வருத்தி இது தம்பி தான் நல்லா எடுக்கிறாரு யோகா, அவரை அனுப்பிச்சி விடுங்கன்னு கேட்குற அளவுக்கு என்னுடைய திறமையை வளர்ந்து போய் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திறமையான ஃபோட்டோகிராஃபர்ன்ற ஒரு நிலைக்கு நான் வளர்ந்தேன். அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் நிறைய படிப்பேன்னு சொல்லி அந்த தாக்கத்தில் எனக்கு இந்த ஜேர்னல் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் வந்து ஃப்ரீலான்ஸர்கிட்ட தான் இந்த இன்டர்வியூக்கு போகிறவங்கலாம் வந்து அவங்கள கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி எங்கள் ஸ்டூடியோக்கு மிஸ்டர் சிரஞ்சானி, மிஸ்டர் பால்யு இந்த மாதிரி பல்வேறுபட்ட நிருபர்கள் வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கு போவாங்க. அப்போ என்ன கூப்பிட்டு போவாங்க ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ அவங்க பேர் வந்து அந்த கட்டுரையில் போடுறப்போ பேட்டி பால்யு படம் யோகானந்துன்னு பேரப்போ யோகானந்துன்னு போடுவாங்க. ஸோ இப்படி கொஞ்ச நாள் ஆக ஆக நான் வந்து ஜனங்கள் நடப்புறோம் அப்படி கொஞ்சம் பிரபலியமாக ஆரம்பித்தேன் நான்.
1: இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 102.3 FM.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா, சித்ரா இவங்கள்லாம் இணைந்து பாடிய அந்த பாடல் வாலியினுடைய வரியிலே தேவாவினுடைய அற்புதமான இசையில் நினைத்தேன் வந்தாய் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM பாட்டுக்கு
2: வணக்கம். நான் பிளேபேக் சிங்கர், டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர்.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
1: அண்ணே ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் ஃபோம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்கறீங்க?
2: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டில் உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.
4: தமிழ் பண்பலையிலும் கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புகைப்பட பெட்டிக்கு பின்னால் உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேர்முகமாக நம்ம நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. வாங்க அடுத்து என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம்.
5: உலக புகைப்பட நாள் இன்றைய சிறப்பு விருந்தினர் புகைப்பட கலைஞர் யோகா அவர்கள்.
6: நீங்க உங்களுடைய யங் ஏஜ்ல யாரெல்லாம் போட்டோஸ் எடுத்திருக்கீங்க சார்? அதுல வந்து ரொம்ப மறக்க முடியாத ஏதாவது ஸ்பெஷலான தருணங்கள் இருக்கிறதா?
7: ஃபர்ஸ்ட் டைம் நான் கலைஞரை புகைப்படம் எடுக்கிறேன். நான் 3 கேமரா, ஒன்னு வந்து பிளாக் அண்ட் ஒயிட், ஒன்னு கலர் நெகட்டிவ், ஒன்னு கலர் பாசிட்டிவ், இந்த மாதிரி 3 கேமரா எடுத்துட்டு போய், அதாவது

0: கலைஞர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது தான் கஷ்டம். ஒன்ஸ் யூ கெட் த அப்பாயின்மெண்ட், அவரை மாதிரி ஃபோட்டோகிராஃபருக்கு கோஆப்ரேட் பண்ணுற ஒரு பர்சனை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைமே 150 படம் அவர் எடுத்தேன். அப்படின்னா அவர் எவ்வளோ என்னோட கோஆப்ரேட் பண்ணியப்பார், நான் எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட அவர் படம் எடுத்துகிட்டு வந்தேன். அது அடுத்த வாரமே நான் எடுத்த படங்கள்லாம் அவர் கொண்டு போய் காமிச்சேன். அப்படி எதனால அவரோட என்கிட்ட ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது தெரியாது. அதுலேருந்து தொடர்ந்து ஏறக்குறைய 35 வருஷமாக கலைஞர் என்னை எதிர்பார்ப்பார். அவர் வீட்டில் 2 கவர்மெண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் 24 hours அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இருந்தாலும் யோகா வரலையான்னு கேட்பார், யோகாவை எதிர்பார்ப்பார். கலைஞரை நான் எடுத்த அளவுக்கு படங்கள் யாருமே எடுத்திருக்க முடியாது. இதெல்லாம் வச்சு தான் அவருடைய 77th வருஷத்தில் கலைஞர் 77 ஒரு பெரிய கலர் வால்யூம் உள்ள ஒரு ஃபோட்டோகிராஃப் பண்ணி கலைவாணர் அரங்கத்தில் தான் அதை ரிலீஸ் பண்ண, அவர் பேராசிரியர் அன்பழகன் சார் தான். நான் சொன்ன ஐயாகிட்டே, கலைஞர் சார்ட்டே, நீங்கள் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ண, ஏ இது என்னோடய புக்கு, நான் வந்து ரிலீஸ் பண்ண எல்லோரும் சிரிப்பாங்க, பேராசிரியர் வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறேன், வீட்டில் எல்லோரையும் வர சொல்கிறேன்னு ஒரு கோலோகலமாக நடந்த ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து எப்படி என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியும். இந்த மாதிரி பல்வேறு விதமான அனுபவங்கள் மனசில் நிறைஞ்சிருக்கு.
1: இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் FM, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 102.3 FM.

எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், கண்ணதாசன் வரியில, எம் எஸ் விஸ்வநாதனின் அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் நினைத்தாலே இனிக்கும். அதாவது 1979 கமலஹாசன், ரஜினிகாந்த், ஜெயபிரதா இவங்கெல்லாம் இணைஞ்சு நடித்த அந்த நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.

0: 32 புலி 3 பாத்துக்கு தான் தானு
1: 32 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.
2: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6-இலும், வேலூர் பண்பலை 100.4-இலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1-இலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புகைப்பட பெட்டிக்கு பின்னால் உலக புகைப்பட தினத்தினுடைய சிறப்பு நேர்முகத்தை நம்ம கேட்டுட்ருக்கோம். வாங்க, இன்னும் என்னென்னலாம் நமக்காக காத்திருக்கு அப்படின்னு கேட்டுடலாம்.
4: புகைப்பட நாள் இன்றைய சிறப்பு விருந்தினர் புகைப்பட கலைஞர் யோகா அவர்கள்.
5: சார், நீங்க வந்து நிறைய சினிமா படங்கள் வந்து பாப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. உங்களை கவர்ந்த டிரெக்டர் யாராவது இருக்காங்களா? நீங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபராவோ இல்ல அவங்க கூட ஏதாவது பணியாற்றிய தருணம் இருக்கா? நீங்க வரும்போது நீங்க சொன்னீங்க டைரக்டர் பாரதிராஜா அவர்கள் வந்து மிகப்பெரிய வந்து நட்பு எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு அப்படின்னு, அந்த தருணங்களை பத்தி எங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க சார்.
6: நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜேர்னல் போட்டோகிராஃபர். அவரை நிறைய தருணங்கள்ல நான் இப்ப படத்திற்கேன், அலோ அலோன்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு பழக்கம் இல்லாததுனால நான் பேசினது கிடையாது. பாவச்சந்திரன் வந்து பாரதிராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்காங்க, மனோஜன் பேர் வச்சிருக்காங்க. நீ போய் அந்த குழந்தையோட ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து நம்ம கவர் பேஜ் ஆர்டிக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாரதிராஜாக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர் வீட்டில், அப்போ வந்து அவர் வீடு மாடியில் கீழே ஆஃபீஸ், அப்போ போனவுடனே அந்த மனோஜை கையில் வச்சுட்டு பக்கத்தில் மேடம் முனிக்க வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு, அந்த படம் அடுத்த வாரமே பத்திரிகையில் வெளிவந்தது. அதை பார்த்துட்டு சித்ரா லக்ஷ்மண் ஒரு பெரிய அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் இப்போ பிரபலமாக இருக்கிறவர், அவர் மூலயமா எனக்கு சொல்லி அந்த படம் நல்லா இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எங்கேயா பார்க்குறப்பெல்லாம் பழகிட்டு இருப்போம். அவருடைய பர்சனல் சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் கண்ணன், டைரக்டர் பீம் சிங்கோட சன் அவர், அவரு தான் எல்லா படத்துக்கும் அவர். அந்த கண்ணனும் சித்ரா லக்ஷ்மணும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் கண்ணன் வந்து எங்கள் கேப்டன் மகள் படத்துக்கு இப்போது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது, நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஐயா என்ன சார், கரும்பு சின்ன கூலியா, நான் ஐஎம் ரெடி என்ன. உடனே நான் வேணால் டைரக்டர்கிட்ட சொல்கிறேன். இவர் போய் டைரக்டர் சொல்லியிருக்காரு, டைரக்டர் உடனே சொல்லியிருக்காரு, அவன் வந்தால் அப்படின்னா இதை விட வேறு என்ன சந்தோஷம்னு அவரும் சொல்லியிருக்காரு. இப்படி நான் அந்த படத்தில் கேப்டன் மகளுக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணேன். ஏறக்குறைய ஒரு 2.5 மாதம் குன்னூர்லேயும் ஊட்டிலையும் நாங்கள் ஸ்டே பண்ணோம். இந்த 2.5 மாதம் அவருக்கு ஷூட்டிங்கில் இருக்கிறப்போ நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது கொஞ்சம் நேரம் தான், ஷார்ட் முடிஞ்ச அப்புறம். மற்ற நேரத்தெல்லாம் இவர் வந்து ஆக்டிங் சொல்லிக் கொடுக்குறது, அவர் ஆக்ட் பண்ணி காமிக்கிறது, அவருக்கு கோணங்கள் வைக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு அவரையே பார்த்துட்ருப்பேன். அது அப்பப்போ அவரும் வாட்ச் பண்ணுவார். இது இப்படி இப்படி ஆகி ஆகி இந்த படம் முடிகிறதுக்குள்ளே எங்களுக்குள்ளே ஒரு பெரிய பாண்டேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. அந்த ஒரு படம் தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுல பெரிய ஆர்வம் கிடையாது, ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்காள். அவர் வீட்டு ஃபங்க்ஷன் சரி, அவர் கலந்துக்கிற பர்சனல் என்னை அழைக்காமல் போக மாட்டார்ன்ற அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு நெருக்கமாக ஏற்பட்டு போச்சு. அதாவது அவருடைய பொண்ணு கல்யாணம், ஜனனியோட கல்யாணம் மலேசியாவில் நடந்தது. அந்த கல்யாணத்துக்காக ஏறக்குறைய 8-9 நாள் அவங்க மலேசியாவில் போய் தங்கி அந்த ஃபோட்டோகிராஃபில் எடுத்து, இது எப்படின்னாக்கா இது ஃபோட்டோ எடுக்கிறதுன்றதில்ல, அவருடைய

0: குடும்பத்தில் ஒருத்தனை சினிமாவுக்கும் அந்த ஒரு படத்தோடு சரி, சினிமா டைரக்டர் அவர் தனி, ஃபோட்டோகிராஃபர் யோகா தனி, இது நடுப்புறம் ஒரு அண்ணன் தம்பி உறவாக எங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு அந்த பிணைப்புன்றது பாருங்கள், அது வந்து கடைசி வரைக்கும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிற வரைக்கும் அது கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருந்தது.
1: இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 102.3 FM.

0: இருக்கிறது.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வைரமுத்து வரியில், ஹம்சலேகாவினுடைய இசையில் அந்த இனிய பாடல் கேப்டன் மகள் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
2: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள். 102.3 FM.
1: தினமும் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை புது புது பாடல்கள்.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புகைப்பட பெட்டிக்கு பின்னால் உலக புகைப்பட நாளினுடைய சிறப்பு நேர்முகம் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. வாங்க தொடர்ந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: உலக புகைப்பட நாள் இன்றைய சிறப்பு விருந்தினர் புகைப்பட கலைஞர் யோகா அவர்கள்.
4: போய் வர யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய இந்த போட்டோகிராஃபில வந்து ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நீங்க ஒரு சீனியர் ஒரு போட்டோகிராஃபரா இருக்கிறவர், நிறைய விஷயங்களை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார்.
5: நம்ம ஒரு ஒரு போட்டோகிராஃபி அசைன்மெண்ட் போறோம் அப்படின்னா, அவங்க ஒரு பெரிய செல்வந்தரா இல்லை சாதாரண ஏழை மக்களா அப்படின்ற அந்த பேதமே நம்ம பார்க்கக்கூடாது. நம்முடைய ஒர்க்கை, நம்முடைய கான்சன்ட்ரேஷனை, நம்முடைய இன்வால்மெண்ட்டை கரெக்டாக பண்ணி அவங்களுக்கு நம்ம திருப்திக்கு முதல்ல வேலை செஞ்சு கொடுத்துடணும். அதுக்கு உரிய பணம் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்றது ரெண்டாம் பட்சம்தான். அதுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுத்தாலே அவங்க திருப்தியில் அவங்க கொடுத்துருவாங்க, அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி. ரொம்ப இந்த இன்வால்மெண்ட். ரெண்டாவது, இதில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், இதில் வந்து நமக்கு உதவியாளர் இருந்தால் போதும், அவங்கள வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சிக்னஸ் வந்துடுது. அது கூடவே கூடாது. இந்த கேமரா தொழிலில் கடைசி வரைக்கும் நீங்கள் இதில் இன்வால்வ் பண்ணி உங்களை புத்துணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு உண்டான எல்லா சாத்தியமும் இதில் இருக்குது. அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னுடைய ஃபோட்டோகிராஃபி கேரியரை நான் வந்து 1967 காலேஜ் முடிஞ்சோடனே இன்னமும் நான் கேமராவும் கையுமாக தான் இருக்கேன். பெரிய ஆத்ம திருப்தியை தான் ஏற்படுத்துது. அப்படி அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு காந்தி சிலை இருக்க பாருங்கள், அந்த வழியாக ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு வந்துட்டு இருந்தேன்.

0: அப்போது அந்த சிலைக்கு நேராக கொஞ்சம் தூரத்தில் ஒரு மாடு வந்து சிலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நின்றுது. நான் சைக்கிளில் அப்படி என் கேமரா தோளில் மாட்டி அப்படி போயிருந்தப்போ நடு ரோட்லேயே சைக்கிளை நிறுத்திட்டு மாட்டையும் காந்தியையும் கம்போஸ் பண்ணி மாடு வந்து காந்தியை பார்த்து ஏதோ பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஸோ அதை அப்படியே ஒரே ஒரு படம் தான் எடுத்தேன். எடுத்துட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி பார்த்தா உண்மையாகவே மாடு வந்து காந்திகிட்ட பேசுகிற மாதிரி தான் ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஸோ உடனே எங்கள் பிரதர்கிட்ட கொடுத்து அதை 8x அப்போல்லாம் வந்து கேபினட் சைஸ் ஃபிலிம் ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க, ஒரு படம் போட்டு பத்திரிக்கை ஒரு கவரில் போட்டு அனுப்பிச்சி விட்டேன். நான் இதை வந்து உங்கள் பத்திரிகையில் பிரசனம் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ரெண்டு லைன் எழுதி போட்டுட்டேன். அதோட மறந்தாச்சு. கரெக்டாக 3 வாரம் கழித்து நான் ஒரு பேச்சுலர் ரூமில் தங்கியிருந்தேன் பாருங்கள். அங்கே ஒரு ரூமில் ஒரு பத்திரிக்கை என் பேரை போட்டு அங்கே இருந்தது. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பேஜிலேயே இந்த மாட்டுக்கு வாய் இருந்தால் காந்தியிடம் என்ன பேசியிருக்கும், முதல் பரிசு 200, 2nd prize 100, 3rd prize 50 அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. நான் அடைஞ்ச சந்தோஷம் வந்து இது வரைக்கும் இந்த 80 வயசில் நான் அந்தக்கு ஈக்குவலான சந்தோஷத்தை நான் அடைஞ்சிருக்கிறது. ஸோ அன்னைக்கு பிடிச்ச புலிவால் தான் இன்னி வரைக்கும் நான் அதை வந்து அது பின்னாடியே ஓடிட்டு. அந்த காலத்தில் சிவாஜி வீட்டில் வந்து எவ்ரிடே ஆல்மோஸ்ட் 7:30 நான் தான் அங்கே நிற்பேன். ஏன்னா 7:30 சிவாஜி வீட்டில் எல்லாரும் அசம்பிள் ஆவாங்க, ப்ரொடியூசர்ஸு, டைரக்டர்ஸு, அதாவது அவரை பார்க்கணுன்ற வெளிநாட்டிலேருந்து வர விசிட்டர்ஸு, அப்புறம் வந்து ரசிகர் மன்ற ஆட்கள். காரிடோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேரில் ஆட்கள் உட்காந்துருப்பாங்க. சிவாஜி சார்கிட்ட ஒரு சின்ன விஷயம் என்னென்னாக்கா, நிறைய அந்த சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து, மொரிஷியஸ்லேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்துலாம் நிறைய அவருக்கு ஃபேன்ஸ் வருவாங்க. அவங்க போய் எப்படியாவது பர்மிஷன் வாங்கி வாங்கி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் அவரை பார்ப்பாங்க. பார்த்துட்டு நான் அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அவர் ஒன்றா சொல்லுவார், நான் மேக்கப் போட்டேனா யாரோடும் ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டேன், மேக்கப் போட்டாவே நான் அவங்களோட ப்ராப்பர்ட்டி, இது வெளியில் போகக்கூடாது, என்னோட நீங்கள் படம் எடுத்துக்கணுனாக்கா நாளை காலையில் 7:30 எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கணும். ஸோ கமலா அம்மா என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இவங்க அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது வாரத்தில் 5 நாளாவது நான் அவர் வீட்டில் காலையில் இருப்பேன். நேராக போய் என் கேமரா பேக் வச்சுட்டு அங்கே தான் எனக்கு காஃபியே, காலையில் காஃபி கொடுக்குற பழக்கமே சிவாஜி சார் வீட்டில் தான் நடந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, அவர் 7:30 வராருன்னா நீங்கள் கடிகாரம் முள்ள திருப்பி வைக்கலாம் 7:30. அந்த நேர இதை வந்து நான் அவர்கிட்ட தான் கற்றுனது.
1: எவ்வளோ மனிதர்கள் இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் பேசுறதுலேயே எனக்கு தெரியுது. இப்போ நீங்கள் நிறைய ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து எடுத்திருக்கீங்களா சார், நிறைய பெருந்தலைவர்கள் எல்லாருமே எடுத்திருக்கீங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் இன்னுமே வச்சுருக்கீங்களா சார்? அதை வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணணும் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா, இல்லை பண்ணியிருக்கீங்களா?
0: அதாவது நான் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கேன், எனக்கு ஒரு 12 புத்தகம் எழுதியிருக்கேன். அதனுடைய என்னுடைய அனுபவங்கள், எல்லாரும் எடுத்த சில தருணங்கள், படங்கள், இளையராஜா பற்றி, அது மாதிரி யார் யாரோட பழகணும் அவங்களோட எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம். எம்எஸ் அம்மா பற்றி ஒன்று சொல்லணும். என்னுடைய முதல் புஸ்தகம் பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, அந்த புஸ்தகத்து டைட்டில். அந்த புக்கை வந்து ரெடி ஆன உடனே அந்த புஸ்தகத்தை முதல் பிரதி அம்மாகிட்ட தான் கொடுத்து போய் கொடுத்து நமஸ்காரம் பண்ணேன். நான் அந்த புஸ்தகம் வந்து நீங்கள் எப்படியாவது வரணும், அந்த அம்மாவில் முடியல அப்போ நேரத்தில், மியூசிக் அகாடமியில் தான் அந்த புஸ்தகம் வெளியிடப்பட்டது. அப்போது டிடிகே வாசு உங்களுக்கு தெரியும், மியூசிக் அகாடமியோட ஓனர். அந்த ஃபங்க்ஷனுக்காக கிரீன் ரூமில் ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன், அங்கே யாரோ யோகா எங்க அப்படின்னு கத்தின உள்ளே வந்தார். பார்த்தா வாசு சார் உள்ளே வரார், கையில் ஒரு பொன்னாடை வச்சுன்னு. எம்எஸ் அம்மா இங்கே வரணும்னு நினச்சாங்க, அவங்களால முடியல, இது எங்கிட்ட கொடுத்து முதல் பொண்ணாடை உனக்கு போட சொன்னாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஃபோட்டோனாவே கொஞ்சம் அலர்ஜி, ஆனால் இந்த தம்பியை வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்.
1: ஸோ நிறைய நல்ல விஷயங்கள், உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் சந்தித்த மனிதர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்ததில் எனக்கு மிகப்பெரிய வந்து சந்தோஷமும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே வந்து பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த இன்டர்வியூ எப்படி இருந்தது சார் உங்களுக்கு?
0: ஒரு வித்தியாசமான இன்டர்வியூவாக நான் இதை கருதுனது, ஒரு சகோதரியோட பேசின்ற ஒரு ஃபீலிங் தான். ரொம்ப சந்தோஷம், என்னை ஹானர் பண்ணதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், பெரிய மகிழ்ச்சிங்க.
1: நன்றிகள், நன்றிகள் சார்.
2: இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 102.3 FM.

0: இவ்வளவு நேரம் உலக புகைப்பட நாளினுடைய சிறப்பு நேர்முகத்தை கேட்டோம். அதில் வந்து அவர்கள் அந்த புகைப்பட கலைஞர்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நமக்காக, அதாவது நம்ம யார் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்கிறவங்க விரும்புகிறாங்களா இல்லையோ, ஆனால் அவங்க எல்லா நேரத்துலையும் அவங்களுடைய வேலையை பார்க்கும்போது நம்மளை வந்து அடிக்கடி சிரிங்க சிரிங்கன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் எப்போவுமே சிரிங்கன்னு சொல்கிறக்கூடிய ஒரே ஒரு கலைஞர்கள் அவங்க தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ்.
0: இப்படி 1000 முறை அந்த போட்டோ பிடிக்கும்போது எப்பா சிரிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை சிரிக்க வச்சு அந்த ஒரு நொடியை உன்னதமான நொடியாக, மறக்க முடியாத நொடியாக மாற்றக்கூடியது அவங்களுடைய வேலை. இந்த நேரத்தில் அந்த புகைப்பட துறையில் அந்த கலைஞர்கள் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கீங்களோ எல்லோருக்குமே வாழ்த்துகள். ரொம்ப உற்சாகமாக அவங்களுடைய வாழ்த்துக்களை தொடருங்க. அதில் இவங்களுடைய பங்கு எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, விழாக்கள், அதுவும் திருமண விழாக்களில் இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அந்த மாப்பிளையும் பொண்ணும் பா அவங்கக்கிட்ட இவங்க படுற பாடு இருக்கே சொல்லவே முடியாது. அங்கே ஃபோட்டோ செஷன்லாம் இப்போ ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கும், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு கல்யாணம் சார்ந்த ஒரு இடத்துல இப்போ பாட்டு வருது, கேட்டுருவோம்.

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா, சதன் குரல்களில் கண்ணதாசன் வரியில் அந்த பாடல் அவள் ஒரு தொடர் கதை படத்துக்காக கேட்டு முடித்தோம். மூன்று மணி 55 நிமிடம் 55 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட்டு காத்துட்ருக்கிறீங்க. என்னென்ன சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு வாட்டி கேட்டுருவோம். பூந்தண்டலம் புண்ணியக்கோடி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் பாடல்கள் எல்லாமே தித்திக்கும் தேன் அமுதமாகவும் மனதை வருடவும் செய்கிறது, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏழுக்கணர் தேவா, மகிழ்ச்சி, நானும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரனே வந்து அப்புறம் இன்னும் புகைப்பட பெட்டிக்கு பின்னால் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி உமா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்புறம் தாமலேரி முத்தூர் சரவணன் மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்புராணி நினைத்தாலே இன்னைக்கும் புகைப்படம் பார்த்து நினைத்த அந்த நேரத்துக்குள்ளே அழைத்து செல்லும் நினைவுகளை புகைப்பட கலைஞர் யோகானந்தன் அவர்கள் புகைப்பட பணி பாதையில் நடிகர் திலகம், மக்கள் திலகம், அப்புறம் இன்னும் பலரோடு பெற்ற அனுபவங்களை பகிர்ந்தது ரொம்ப சிறப்பாக இருக்குது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி உமா விஜயகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பாடல்களும் நல்லாயிருக்கு, அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பெருமாள் பெருமாள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வணக்கம் சொல்லியிருக்காங்க. மேலப்பீட்டு தயாளன் வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹரிஹரன் ஒரு பட்டாம்பூச்சியை பறக்க விட்டுருக்காரு, அழகாக பறந்துட்டுருக்கு. பன்னைபுரம் மணிகண்டன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதன் ராஜேஸ்வரி வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரெடில்ஸ் ஹயத் பாஷா அவங்க வந்து கலைஞர்களுக்கு வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத திரு ஐயா திரு யோகநாதன் அவர்களின் உழைப்பு தெரிகிறது அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சுகுணா அப்புறம் அவங்க வந்து 2 மணிக்கு வந்த அந்த நிகழ்ச்சிக்கான கருத்தை சொல்லியிருக்காங்க. முதல் முறை அப்படிங்கிற வார்த்தை, முதல் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு வந்த பாடல்கள் சூப்பர் அப்படின்ட்டு இருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் ஷோபா பாடல்கள்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேரளத்திலேருந்து. பழனி கவிதா அவங்க பாப்பாரப்பட்டியிலேருந்து நிகழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னும் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி புகைப்பட பெட்டிக்கு பின்னால் உலக புகைப்பட நாள் சிறப்பு நேர்முகம் கேட்டோம். புகைப்பட கலைஞர் என் யோகநாதன் அவர்களுடன்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை மாலை 4:44 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த வேளையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆம் நண்பர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தான் இன்றைக்கி நாம் இணைகிறோம். அதில் தமிழ் விளையாடு ஆட்டத்தை ஆட போகிறோம். அது என்னப்பா தமிழ் விளையாடு, இது வரைக்கும் நான் கேள்வியே பட்டதில்லையே அப்படின்னா உங்களுக்காக சொல்கிறேன். 6 தலைப்புகளில் நான் கேள்விகளை அப்படி அள்ளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த தலைப்பு பிடிச்சிருக்கோ அதற்கு கீழே நீங்கள் கேள்விகளை அப்படி கிள்ளி கொடுத்தீங்கன்னா, அதுவும் எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு நம்மக்கிட்ட சொன்னீங்கன்னா நாம் உங்களுக்கான கேள்வியை கொடுப்போம். நீங்கள் அதுக்கான பதிலை உங்கள் அறிவுக்குள்ளே தேடி நமக்கு கொடுக்கணும், சரிங்களா? நீங்கள் அந்த கடன் நேரத்தில் அதை எப்படி சவாலை சந்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் மகிழ்ச்சியான விளையாட்டு. ஓகே, பதில் சொன்னால் ஓகே, சொல்லலைன்னா முயற்சி பண்ணுங்க, நான் உங்களுக்கு துணையாக இருக்கேன், அவ்வளோதான், சரிங்களா? இப்போதைக்கு அந்த தலைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். முதல் தலைப்பு சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு ஈக்குவலாக சமமாக இருக்கக்கூடிய ஒரு 4 பதில்களை கொடுப்பேன். அதில் எது மிக பொருத்தமானது சரியாக இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதுதான். அடுத்து 2வது தலைப்பு வார்த்தைகளில் ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது, தொடர்பு அறியிறது. அதாவது 4 வார்த்தைகள் கொடுத்துருப்பேன், அது ஏதோ ஒன்று சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அந்த 4 விஷயங்களும் ஏதோ ஒன்று தொடர்புபடுத்தி உள்ளுக்குள்ளே இருக்கும், அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். வார்த்தைகளில் வேற்றுமை கண்டுபிடிக்கிறது, அதுவும் தொடர்பு கண்டுபிடிக்கிறது தான். 4 வார்த்தைகள் கொடுப்பேன், ஒன்று மட்டும் வேறுபட்டிருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வேறுபட்டிருக்கும். என்னங்கிறத நீங்கள் யோசிச்சு நமக்கு சொல்லணும், சரிங்களா? எதை சொன்னாலும் பதிலையும் சொல்லணும், காரணத்தையும் சொல்லணும், அதுதான் நமக்கு வேணும். ஓகே, அப்புறம் குறிப்பறிதல், 4வது தலைப்பு குறிப்பறிதல். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி 5 குறிப்புகள் கொடுப்பேன். முதல் குறிப்பு கடினமாக இருக்கும், போக போக குறிப்புகள் எளிமையாக இருக்கும், இப்படி இருக்கும். அடுத்ததாக 5வது தலைப்பு சரியா தவறா. ஏதாவது ஒரு தகவல் இல்லை செய்தியை கொடுத்துட்டு அது வந்து சரியா தவறா அப்படின்னு கேட்பேன். ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கணித ஆட்டம், இதில் என்ன

0: அப்படின்னா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் சதவீதம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி கணக்குகள் தனித்தனியாகவும் இருக்கும், சில நேரத்தில் எல்லாமே கலந்து ஒன்று கூடியும் இருக்கும். நமக்கு எப்படி வேணுமோ அதை சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா தேவைப்பட்டால் கால்குலேட்டர் பேனா பென்சில் பேப்பரெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா சும்மா டக்கு டக்குன்னு பதில் சொல்லி விளையாடுறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, நீங்கள் இதெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்து பதில் சொல்லணும். இரண்டு எண் நமக்காக காத்திருக்கிறது அழைப்பு எண்கள். முதல் எண் 2952 08 53. இது ஒரு எண். இன்னும் ஒரு எண் 2838 98 98 71 அப்படிங்கிறது இந்த எண். மறுபடியும் உங்களுக்காக எண்களை சொல்கிறேன், 2952 08 53 அப்படிங்கிறது ஒரு நம்பர். இன்னும் ஒரு நம்பர் 2838 98 71 அப்படிங்கிறது இந்த நம்பர். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே கூப்பிடுங்க. வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டை குறிக்க மறந்துடாதீங்க. இல்லை வேறு யார்ட்டையா பேசிகிட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியில் இணைவதற்காக வந்திருக்கக்கூடிய முதல் நண்பர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க இருந்து
1: கூப்பிடுறீங்க?
0: அண்ணாவடங்கல இருந்து மாலினி தேவி.
1: ஆமா.
0: இப்போ எங்க அண்ணா நகரா பெங்களூரா?
1: மதுரை.
0: போன வாரம் மதுரையா? ஆஹா, போன வாரம் பெங்களூர் சொன்னீங்க, இப்ப மதுரைன்றீங்க.
1: ஹைதராபாத். இப்ப மதுரை.
0: ஜாலியா இருக்கீங்க. ஓகே, சொல்லுங்க. மதுரையில இருந்து இப்ப கேள்வி, எந்த தலைப்பு வேணும்?
1: ஒற்றுமை.
0: ஒற்றுமை.
1: ஆமா.
0: ஓகே, எளிமையா கடினமா எப்படி வேணும்? முதல் வார்த்தை அட்சரேகை, ரெண்டாவது வார்த்தை தீர்க்கரேகை, ஆங்கிலத்தில் சொல்றாங்க. மூன்றாவது வார்த்தை கடல் மட்டம், சீ லெவல். நான்காவது வார்த்தை புவியியல் வரைபடம், டோபோகிராபிக் மேப். புவியியல் சம்பந்தப்பட்டது. அப்புறம் என்னமா சொல்லுவாங்க, என்ன
1: சொல்லுவாங்க?
0: நான்கையும் நினைச்சு பாருங்க, ஒன்னொண்ணுமே புவியியல் சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா நான்கையும் நீங்க பொறுத்து பாத்தீங்கன்னா ஒரு பதில் கிடைக்கும்.
1: சுற்றுப்பாதை குறியீடு.
0: சுற்றுப்பாதை குறியீடு. எந்த சுற்றுப்பாதை?
1: பூமி.
0: பூமி சுற்றுப்பாதை. ஓகே, ஓரளவு முயற்சி பண்றீங்க. இருந்தாலும் இது இது ஃபுல்லா பூமிக்கு உள்ளதான் நம்ம இதை பாக்குறோம். பூமியை தாண்டி வெளியே நம்ம பாக்கல. இல்ல, பூமிக்கு உள்ளதான்.
1: உள்ளதான்.
0: நான் இத பச்சரேகை தீர்க்கரேகை எல்லாம் சொல்றேன், இதெல்லாம் நம்ம விண்வெளிக்கு போய் பொருத்த முடியாது இல்ல, மற்ற கோள்களுக்கு பொருத்த முடியாது இல்ல. புவியியல் வரைபடம் அப்படின்னாலே நம்ம பூமிக்கு உள்ளதான் இது எல்லாமே. அப்படியே கடைசியில இருந்து வாங்க. புவியியல் வரைபடம், கடல் மட்டம், தீர்க்கரேகை, அச்சரேகை, அப்படியே கடைசியில இருந்து வாங்க, உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இந்த அச்சரேகை தீர்க்கரேகைன்னா என்ன ஐடியா இருக்கா ஏதாவது? எனக்கு கைரேகை தான் தெரியுன்றீங்களா?
1: இல்ல இல்ல.
0: அந்த அச்சரேகை தீர்ச்சரேகை தீர்க்கரேகை கண்டுபிடிச்சுன்னா நீங்க பதில்
1: சொல்லிடுவீங்க.
0: இது என்னது? மேப். மேப்ல சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல மேப் போட்டிருக்கீங்களா? கண்டறிவதற்கு புவியில, இப்ப நீங்க மதுரை அப்படின்னா மதுரையில ஒரு புள்ளி இருக்கும், அச்சரேகைக்கு ஒரு புள்ளி, தீர்க்கரேகைக்கு ஒரு புள்ளி இருக்கும். உலகத்துல அது ஒண்ணுதான் அந்த இடத்துக்கு போறோம், அதனால அது தனித்துவமான அந்த எண்களை கொண்டது. அதாவது ஒரு இடத்தினுடைய சரியான இருப்பிடத்தை கண்டறியறதுக்கு புவியியல் அமைப்புகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிகாட்டுதல்கள் இதெல்லாமே. படிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்துறோம். என்ன பண்றது, எனக்கு வேற வேலை இல்லையே, இதான வேலை. ஓகே, பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க.
1: நன்றி.
0: வாழ்த்துகள் வாழ்த்துகள் வாழ்த்துகள். அவ்வளோதான். இது வந்து நம்ம மேப்பில் சமூக அறிவியல் அந்த 10வது 8வது அதுலேருந்து நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். மேப் கொடுத்து வரைய சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம வரைஞ்சிருப்போம், கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். அதில் முக்கியமாக அந்த அட்சரேகைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எந்த இதில் போகுது, பூமத்திய ரேகை அடிப்படையாக கொண்டு பூமிக்கு வடக்கு தெற்காக பிரிக்கக்கூடிய கற்பனை கோடு இது. அதுக்கப்புறம் ஒரு இடம் பூமத்திய ரேகைக்கு எவ்வளோ வடக்கில் இருக்குது, தெற்கில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த அட்சரேகை, லேட்டிச்சூடுன்னு சொல்லுவாங்க. தீர்க்கரேகை அப்படிங்கிறது கிரீன்விச் மெரிடியன் அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து அடிப்படையாக கொண்டு பூமி கிழக்கு மேற்காக பிரிக்கக்கூடிய கற்பனை கோடுகள். இந்த உலக வரைபடத்தை எடுத்து பாருங்க, இந்த கோடுகள்லாம் அப்படியே குறுக்க குறுக்க நெடுக்க நெடுக்க போயிட்டு இருக்கும். இதுல வந்து என்னன்னா ஒரு இடத்தினுடைய நேரத்தையும் அந்த அந்த இடம் பூமியில கிழக்கு மேற்கு இந்த பகுதியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. இப்போ அப்படியே மேப்பில் பார்த்தீங்கன்னா மணித்துளிகள் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா 0 ஆரம்பித்து நம்ம

0: எல்லாம் பார்த்தீங்கன்னா 5.5 மணி நேரம் வந்து தள்ளி இருக்கும் ஒரு இடத்துல. இப்போ அந்த கிரீன்விச் மீன் டைம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மணி வந்து 12 ஆகுது அப்படின்னா நமக்கு 5.5 மணி நேரம் அப்படி தள்ளி இருக்கும். இந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிரீன்விச் மீரிடியன் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த நகர்வு. அதுக்கப்புறம் கடல் மட்டம், ஒரு இடம் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அளவிடுவோம் இல்லையா. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ரயில்வே ஸ்டேஷனில் போர்டு கடியில் அந்த சீ லெவல் மீட்டர்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் புவியியல் வரைபடம் டோப்போகிராஃபிக் மேப் அப்படின்னா அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த நிலப்பரப்பினுடைய துல்லியமாக இருக்கக்கூடிய அமைப்பு. வெறும் பரிமாணம் மட்டும் கிடையாது, நிலத்தினுடைய ஏற்றத்தாழ்வு, மலைகள், ஆறுகள், இது எல்லாமே சார்ந்த ஒரு தெளிவான படமாக இருக்கும் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: வணக்கம் சுதாகர் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. என்ன தலைப்பு வேணும்?
1: எனக்கு கணக்கு ரெடி மாஸ்டர்.
0: கணக்கு ரெடி மாஸ்டர் சொல்லுங்க. ஈஸியாவா கஷ்டமாவா எப்படி வேணும்? அவ்வளவுதான், அப்படி வந்துட்டீங்க. இந்த மாதிரி ஒரு தைரியம் வந்துட்டாலே போதும், நீ என்ன வேணாலும் கொடுப்பான்ற மாதிரி வந்துட்டீங்க பாருங்க. சூப்பர். சரி, இப்ப நீங்க ஜிம்முக்கு எல்லாம் போவீங்களா? அந்த மாதிரி பழக்கலாம் இருக்கா?
1: ஜிம்மா?
0: ஆமா ஆமா,
1: அதெல்லாம் கடந்து வந்தாச்சு.
0: கடந்து வந்தாச்சு அப்படின்னா போயிருக்கீங்க அப்படிதானே? சரி, ஓகே. இப்ப அந்த ஜிம்முக்கு சார்ந்த ஒரு கணக்கு தான். இப்ப நீங்க போனீங்கல்ல ஒரு காலத்துல ஜிம்முக்கு, அத மாதிரி அப்படியே மனசுல வச்சீங்க. ஆனா நான் சொல்றத இப்ப காதுல வாங்கிக்கோங்க. உடற்பயிற்சி கூடத்துல நீங்க ஒரு மாதத்துக்கு கட்டணமாக 1500 ரூபாய் வந்து செலுத்துறீங்க. அந்த மாசத்துல 120 பேர் உறுப்பினரா நீங்க இருக்கக்கூடிய ஜிம்ல வந்து சேர்றாங்க. அந்த உடற்பயிற்சி கூடத்துடைய மாதாந்திர மின்சாரம் அப்புறம் பராமரிப்பு செலவா ஒரு 40,000 ரூபாய் ஆகுது. அந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய மொத்த நிகர லாபம் எவ்வளவுன்னு இப்ப சொல்லணும் முதல் கேள்வி. அடுத்து ரெண்டாவது கேள்வி, அந்த லாபத்துல 10% புதுசா உபகரணங்கள் கருவிகள் வாங்க செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதம் எவ்வளவு இருக்கும்? இப்ப புரிஞ்சிருச்சா? மறுபடியும் சொல்லட்டுமா?
1: சொல்லிடுறேன் சார்.
0: ஓகே, ஒரு ஜிம்முக்கு போறீங்க, 1500 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸ் ஒரு மாசத்துக்கு.
1: 1500 ரூபாய்,
0: 120 பேர். ஆமா, அப்புறம் அவங்களுக்கு செலவு இருக்கு, பராமரிப்பு செலவு, மின்சாரம் சொல்லி 40,000 ரூபாய் செலவு.
1: 180,000 ரூபாய் முதல் வருமானம். 40,000 ரூபாய் போயிடுச்சுன்னா
0: 140,
1: அதுல
0: உபகரணங்கள் வாங்குறதுக்கு
1: 14,000 எக்யூப்மெண்ட் போயிடுறது.
0: சூப்பர்.
1: 1,86,000.
0: வாங்க கணக்கு வேணும்னு சொல்லி கேட்டு விளையாடுவோம். இப்போ பாட்டு வருது, தொடர்ந்து நம்ம விளையாடலாம்.

0: சுகேந்தர் சிங், கிருஷ்ணராஜ் குரல்கள், எஸ் ஏ ராஜ்குமார் எழுதி இசையமைத்த அந்த அட்டகாசமான பாடல் பெண்ணின் மனதை தொட்டு படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: Yes, who is it?
3: Don.
4: Don. Don. Don. Don.
5: Don.
4: Don.
5: Don. Don. Don. Don.
6: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங் கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய. சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங் கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய. நீ செடிக்கு செட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங் கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
7: விவித் பாரதி தமிழ் FM நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-5802-53 மற்றொரு எண் 2838-98-78-71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் FM.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. நான்கு மணி 17 12 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வருபவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
8: சார் வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க சார், யாரை எங்கிருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க.
8: திருப்பத்தூர்
0: மாவட்டத்தில் சிவகுமாரா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்? சரியா தவிர ஈஸியா வேணுமா? சரி, ஓகே. பொம்மை காரு இல்ல ரிமோட்டு அந்த மாதிரி இதுல பயன்படுத்தக்கூடிய ஒரு செல்ல பத்தி தான் கேள்வி. பட்டன் செல் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
8: பட்டன் செல்,
0: அந்த செல்ல பத்தி தான் கேள்வி. ஓகே, உங்களுக்கு

0: இதுக்கான கேள்வி, வீடுகளில் பயன்படுத்தப்படும் பொத்தான் வடிவிலான சிறிய பேட்டரிகள், அதாவது பட்டன் செல், அதில் பார்த்தீங்கன்னா பாதரசம், லித்தியம் போன்ற வேதிப்பொருட்கள் இருப்பதால் அவை முழுமையாக தீர்ந்த பிறகும் அவற்றை சாதாரணமாக குப்பையில் போடக்கூடாது, சரியா தவறா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நான் மறுபடியும் சொல்லிடுறேன் டக்கு டக்குன்னு, அந்த பட்டன் செல்லில் பாதரசம், லித்தியம் இந்த மாதிரி வேதிப்பொருட்கள் இருக்கிறதுனால அதில் சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் குப்பையில் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன், சரியா தவறா? சரி அப்படின்றீங்களா? எதனால நினைக்கிறீங்க, ஏதாவது காரணம் இருக்கா? காரணம் அப்படிங்கிறது எனக்கு இப்போதைக்கு தெரியலன்றீங்க, அப்படிதானே? குப்பையில போட்டா என்ன ஆகும்? அந்த மாதிரி பாத்துருக்கீங்களா, குப்பையில ஏதாவது பேட்டரி செல் எல்லாம் தூக்கி போட்டு என்ன
1: ஆகும்? குப்பையில போட்டா மக்காது.
0: மக்காது, ஓகே, அது ஒண்ணு. அப்புறம்
1: சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும்.
0: அப்புறம் அடுத்து போடக்கூடாது. தீ விபத்து மாதிரியான சம்பவங்கள் நடந்து போயிரும், அதனால நம்ம அதை போடக்கூடாது அப்படிங்கறத மிகச்சரி. நீங்க சொன்ன சரி என்பது மிகச்சரியான பதில். வாழ்த்துக்கள் சார்,
1: கலகிட்டீங்க.
0: ஓகே, நன்றி. இந்த பட்டன் செல் பார்த்தீங்கன்னா, பட்டன் செல் அப்புறம் ரீசார்ஜ் பேட்டரிலாம் துத்தநாகம், நிக்கல், கேட்மியம், அப்புறம் லித்தியம் இந்த மாதிரி நச்சுத்தன்மை கொண்ட கன உலோகங்கள் அதில் இருக்குது. அதனால் நம்ம சாதாரணமாக குப்பையில் போடுற மாதிரி போட்டு கொளுத்தி போட்டு முடிச்சிடலாம் சோழி அப்படின்னு நினச்சோம்னா அது நம்ம சோழியை முடிச்சிடும். அதனால் நிலப்பரப்பில் சிதைந்து நிலத்தடி நீரிலும் மண்ணிலும் நச்சு வேதிப்பொருட்களை கலந்து சூழலுக்கு மாசுபாட்டை உண்டாக்குது. அதனால் மின் கழிவு அப்படிங்கிற முறையில் தான் அதை நம்ம மறுசுழற்சி பண்ணணும். இவேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முறையில் தான் அதை மறுசுழற்சி தொழிற்சாலைகளை கொண்டு போய் பண்ணுவாங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி குப்பையில் போடுறது, மண்ணை மாசுபடுத்துறது அதெல்லாம் நம்ம செய்ய வேணாம். இவேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய இப்போலாம் நம்ம ஊருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனோட மதர் போர்டு, பழைய கம்ப்யூட்டரோட மதர் போர்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறவங்கள்ட்ட இந்த மாதிரி பொருட்கள் நம்ம கொடுத்து இவேஸ்ட்டுக்கு தள்ளி விட்டுடலாம். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சிறப்பான வழி. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம். சொல்வது யார், சொல்லுங்க?
2: மணக்குடி ராஜேந்திரன், நாகை மாவட்டம், திருக்கோளை வட்டம். மணக்குடி ராஜேந்திரன்,
0: நாகைங்களா?
2: நிகழ்ச்சி
0: நாகைங்களா?
2: ஆமா, நாகை மாவட்டம்.
0: சிறப்பு, எப்படி கேக்குறீங்க, ஆன்லைன்ல கேக்குறீங்களா இல்ல எஃப்எம் மூலமா கேக்குறீங்களா? ரேடியோ
2: ஆன்லைன்ல தான் பாப்பா குட்கா விட்டு விட்டு வரும், ஆன்லைன்ல தான் கேக்குறீங்க.
0: சிறப்பு சிறப்பு
2: சிறப்பு, எங்களுக்கு அவரத கிடைக்க மாட்டேங்குது.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க. இப்ப லைன் கிடைச்சிருச்சு, சொல்லுங்க. தலைப்பு ஈஸியா வேணுமா, கஷ்டமா வேணுமா, எது வேணும் சொல்லுங்க. இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. மனித உடலின் இதயம் அப்படிங்கிறது தன் சொந்த மின் தூண்டலை தானே உருவாக்கி மூளையின் நேரடி சமிக்ஞைகள் இல்லாமலும் தொடர்ச்சியாக துடிக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்றேன். இது சரியா தவறாதா? இதயம்
2: ரத்தங்கள் தான் நமக்கு வந்து மூளைக்கு போகும்.
0: ஓகே,
2: ஆமா, ரத்தங்கள் தான் வந்து மூளைக்கும் இதயத்துக்கும் உடலுக்கும் எல்லாத்துக்கும் அந்த அந்த ரத்தத்தை ஸ்பம் பண்ணி அந்த ரத்தத்தை இது பண்ணி பண்றதுதான் இதயத்தோட முக்கியமான வேலை.
0: சரி, மனித உடலின் இதயம் தன் சொந்த மின் தூண்டலை தானே உருவாக்கி மூளையின் நேரடி சமிக்ஞைகள் இல்லாமலும் தொடர்ச்சியாக துடிக்கும் திறன் கொண்டது. அதாவது மூளையினுடைய சமிக்ஞைகள் இல்லைனாலும் இதயம் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு பண்பை கொண்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். இது சரியா தவறா?
2: சொல்லிருப்பாங்க.
0: மூளையினுடைய சமிக்ஞைகள் இல்லாமலும் இதயம் இயங்க முடியும். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி நன்றி. ஆனா அது ரொம்ப நேரம் இயங்குமா அப்படின்னா அது கேள்விக்குறி. அதாவது தன்னிச்சையாக சில நேரங்களில் இயங்கக்கூடிய

0: இய ஒரு ஆற்றலை நம்முடைய இதயம் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதயத்தில் வலது ஏட்ரியம் அப்படிதில் பார்த்தீங்கன்னா சைனோ ஏட்ரியல் கணு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் ஃபேஸ் மேக்கர், இயற்கையான ஃபேஸ் மேக்கர் இருக்குது. நம்ம செயற்கையாக போச்சுட்ருக்கோம்ல ஃபேஸ் மேக்கர்லாம், அதுபோல் இயற்கையிலேயே ஒரு ஃபேஸ் மேக்கர் நம்ம இதயத்தில் இருக்குது. அது எங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வலது ஏட்ரியம், அந்த இடத்துல சைனோ ஏட்ரியல் கணு அப்படிங்கிற இடத்துல அது இருக்குது. சரி, இதுதான் பார்த்திங்கன்னா தானாகவே மின் தூண்டல்களை உருவாக்கி உடம்பில் இதயத்தை தனியாக பிரித்தெடுத்து ஆக்சிஜன் ஊட்டச்சத்துகள் இதெல்லாம் கொடுத்தா கூட அது தானாகவே தொடர்ந்து துடிக்கும். ஆனால் அதுக்கு நம்ம இதெல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கணும். அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லாத வேலை. ஆனால் அறிவியல் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது ஒரு இதயத்தை தொடர்ந்து இயங்க வைக்கணும் அப்படின்னா நம்ம செயற்கையான முறையிலும் இயங்க வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது, இன்னும் நிறைய பேசுவோம். இப்போது நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், நான் ரெட்டில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா ஜெய்மணி சார். எப்படி சார்
0: ஹயத் பாஷா ரெட்டில்ஸ்லேருந்து? அருமையாக இருக்கும், நீங்களும் அருமையாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். சொல்லுங்கள் சார்.
1: கண்டிப்பாக நல்லா இருக்கும் சார். சார் எனக்கு சரியாக தவறாக கொடுங்க, கொஞ்சம் ஈஸியாக கொடுங்க.
0: கொஞ்சம் ஈஸியாக?
1: ஆமாம் சார்.
0: ஓகே, உப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கலாங்களா உங்களுக்கு?
1: கேளுங்க சார்.
0: இப்போ தூய நீர், அந்த தூய நீரில் சிறிதளவு சமையல் உப்பு, அந்த சமையல் உப்பை கரைச்சோம் அப்படின்னா அந்த நீரின் உறைநிலை 0 டிகிரியை விட கீழ் நோக்கி குறையும். அதாவது நம்ம வெறும் தண்ணியை 0 டிகிரியில் வச்சோம்னா தண்ணி உறைஞ்சி போயிடும்.
1: சரி.
0: ஆனால் உப்பு கலந்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும், இன்னும் ரொம்ப நம்ம குளிரையை கொண்டு போனால் தான் உறையும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது சரியா தவறா?
1: சரிதான் சார். அது
0: சரி அப்படின்றீங்களா?
1: சரிதான்.
0: என்ன ஏதாவது காரணம் இருக்கா, இல்லை சும்மா ட்ரை பண்ணுறீங்களா? உள்ளுணர்வு சொல்லிருக்கு, அது சரியா தான் இருந்திருக்கு. அதாவது தூய நீரினுடைய அந்த 0 டிகிரி பார்த்தீங்கன்னா உறைஞ்சி போயிடும், பனிக்கட்டி ஆயிரும். ஆனால் அதில் உப்பை கரைச்சி போட்டோம் அப்படின்னா 0 டிகிரிலாம் பத்தாது. எனக்கெல்லாம் இது பத்தாதே, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாத்தேன் உறைவேன் அப்படின்னு சொல்லி உப்பு நீர் வந்து இடம் பிடிக்கும். அதாவது சோடியம் மற்றும் குளோரைடு இந்த அயனிகள் பார்த்தீங்கன்னா நீரினுடைய மூலக்கூறுகளுக்கு உள்ளே போயிட்டு அதோடய படிக அமைப்பை தடுத்துரும், அதாவது படிக அமைப்பாக மாறுவதை தடுத்துரும். ஐஸாக ஐஸ் கட்டியாக மாறுவது அந்த பண்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிரும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உறைநிலை தாழ்வு அப்படின்னு ஒன்று நடக்கும். அதனால் பனிப்பிரதேசங்களில் சாலை பணியை உருக்குறதுக்கு இந்த உப்பு வந்து தூய் விடுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா உருகி போயிடும். இதெல்லாம் நடக்கும். எதுக்கு இது என்னென்னா ரொம்ப அதோடைய உருக்கக்கூடிய நிலை வந்து இன்னும் பின்னாடி போகும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதில் வந்து நிறையா கொஞ்சம் இதுலேயும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது குறைந்த வெப்பநிலையில் மட்டுமே உறையக்கூடிய ஒரு பண்பை இந்த உப்பு நீர் கொண்டிருக்கிறது. 0 டிகிரியை விட இன்னும் கீழ் நோக்கி போகணும். உதாரணமாக உப்பு நீர் கலந்தோம்னா 0க்கும் குறைவான மைனஸில் போகக்கூடிய நிலைமையில் தான் இந்த உப்பு நீர் வந்து உறையும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏதாவது ஆராய்ச்சி பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும்னா வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டையும் வச்சு ஒரு டம்ளரில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டுபிடிச்சிங்கன்னா என்னைக்காவது சொல்லுங்கள். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு டெக்கஸ்மான பாட்டு, பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆடலாம்.

0: நீங்க கேட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-2952-853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
2: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ,
2: வணக்கம்.
4: வணக்கம்,
2: சரஸ்வதி திருச்சியிலிருந்து. சொல்லுங்க மேம், என்ன தலைப்பு வேணும்?
4: குறிப்பறிதல்.
2: எளிமையா கடினமா, எப்படி வேணும்? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினதை பத்தி தான் உங்களுக்கான குறிப்புகளும் வரப்போகுது. கேட்டிருந்தீங்கன்னா நிகழ்ச்சி இந்த நொடி வரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா பதில் சொல்லுவோம், அப்படியே டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஓகே, உங்களுக்கான முதல் குறிப்பு. ஆமாம், இப்போ நான் பேசணும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பற்றி தான் பேசணும். முதல் குறிப்பு நான் சொல்கிறேன். 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஒரு அமெரிக்க பொறியாளர் இதய துடிப்பு சீரற்றதாக இருக்கும் நோயாளிகளுக்கு உதவும் வகையில் இதயத்தின் ஒலிகளை பதிவு செய்யும் ஒரு சிறிய கருவியை வடிவமைக்க முயன்ற போது தற்செயலாக ஒரு தவறான மின்தேக்கி, அதாவது ரெசிஸ்டரை மின்சுற்றில் பொருத்திய போது நான் ஒரு புதிய மருத்துவ கருவியாக பிறந்தேன். அவர் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணாரு, ஏதோ ஒன்று மாத்தி பண்ணும்போது இந்த கருவி பிறந்தது. ஃபேஸ் மேக்கர் பத்தி பேசினா? ஓகே, அதுதான்றீங்களா? உள்ளே இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய சொன்னேன், கவனிக்கலையா? இயற்கையாக இருக்கக்கூடியதுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். இப்ப நம்ம பேசுறது
4: என்ன?
2: இல்ல, ஆஹா, ஐயோ, அங்கிட்டு போகல. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்தல, முதல் குறிப்புல நீங்க சொன்னீங்கல்ல பதில், ஃபேஸ் மேக்கர் பத்தி. அப்ப அங்க இயற்கை அப்படின்னா
4: இது என்ன?
2: இதயம். அங்க இயற்கையா அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்ப நான் இங்க கருவியை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா இது என்னவா இருக்கும்? இயற்கையாக இல்லாத ஒன்று மனிதன் படைத்ததுக்கு பேர் என்ன இருக்கும்? அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். எனக்கு அது சரியா ரீச் ஆகல, செயற்கை, அவ்வளவுதான். அதுக்குதான் நீங்க துல்லியமா கவனிச்சீங்க, இவ்வளவு நேரம் உங்க மண்டையை ஊட்டிக்கிட்டு இருக்கேன். சிறப்பு செயற்கை, ஃபேஸ் மேக்கர், அவ்வளவுதான். ஓகே, நன்றி. மிக சரியா கண்டுபிடிச்சீங்க, நல்லா கவனிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. அவ்வளவுதான், அந்த இயற்கையான ஃபேஸ் மேக்கர் உள்ள இருக்குது அப்படின்னு சொன்னால அதை அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு தான் இவ்வளோ நேரம் அவங்கள போட்டு உருட்டி பெற்றிக்கிட்டு இருந்தேன். சரியாக சொல்லிட்டாங்க, கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. அதாவது முதல் குறிப்பில் சொன்ன மாதிரி அவர் முயற்சி பண்ணது ஒன்று, ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடக்கும்போது அது அதை விட சிறப்பான கருவியாக மாறும்ல, அந்த நிகழ்வு தான் இந்த செயற்கையான ஃபேஸ் மேக்கர், இதய முடுக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஃபேஸ் மேக்கர். ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சவர் வில்சன் கிரீட்பேக் அப்படிங்கிறவர். சரி, அவர் என்ன பண்ணார், அந்த தவறான மின் சுற்று அவர் வந்து ஒரு ரெசிஸ்டரை மாற்றி வச்சார்.

உன்னிகிருஷ்ணன் பல்லவி குரல்கள்ல வைரமுத்து வரியில ஏஆர் ரஹ்மானுடைய அட்டகாசமான இசையில ஜீன்ஸ் படத்துல இருந்து அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.

0: அப்போ தான் கிடச்சிது. அவர் ட்ரை பண்ணது வேறு, இதயத்தினுடைய சவுண்டை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவர் ட்ரை பண்ணார். ஆனால் அது பண்ணது அதை விட அட்டகாசமான ஒரு அதிசயமான வேலையை பார்த்துருச்சு. அந்த தவறான மின் சுற்று பார்த்திங்கன்னா, மனிதத்தின் இதய துடிப்பை போலவே சீரான கால இடைவெளியில் சிறிய மின் தூண்டல்களை உண்டு பண்ணக்கூடியதை அவர் கண்டுபிடிச்சார். அதான் மனித இதயம் எப்படி டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு துடியுதோ அந்த மாதிரி அந்த கருவி வந்து அவருக்கான ரெஜிஸ்டர் மாற்றி வச்ச அந்த கருவி செயற்கையான ஒரு சீரான கால இடைவெளியில் இதயம் துடிப்பது போலவே மின் தூண்டல்களை எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் உருவாக்குவதை அவர் கவனித்தார். அங்கே தான் இருக்குது விஷயம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்றி வச்ச அந்த புண்ணியமாக அப்படிங்கிற அளவில் இவர் இருக்கார். சரி, அன்றாட வாழ்க்கையில் நம்ம தீவிர இதய நோயாளிகள் நெஞ்சு பகுதியில் அறுவை சிகிச்சை மூலமாக பொருத்தப்பட்டு அவர்களுடைய இதயம் தடையின்றி சீராக துடிக்கிறதுக்கு அதை துடிக்கிறதை கண்காணிக்கிறதுக்கு தேவைப்படும் போது சின்ன ஒரு மின்சாரத்தை செலுத்தி அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வாழ்க்கையை உறுதி செய்யக்கூடியது அப்படின்னு மூன்றாவது குறிப்பில் கொடுத்துருக்கேன். நான்காவது குறிப்பு, வில்சன் கிரேட் பாட்ச் அப்படிங்கிறவரால் தற்செயலாக கண்டறியப்பட்டு செயற்கையான இதய துடிப்பை கட்டுப்படுத்தும் ஒரு சிறிய எலக்ட்ரானிக் மருத்துவ கருவி. அஞ்சாவது குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நான் சீரற்ற இதய துடிப்பு கொண்ட மனிதர்களின் நெஞ்சுக்குள் பொருத்தப்படக்கூடிய சிறிய பேட்டரி போன்ற மருத்துவ கருவி அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதுதான் இன்றைக்கி உலகத்தில் மில்லியன் கணக்கான இதய நோயாளிகள் எந்த பயமும் இல்லாமல் தங்களுடைய அன்றாட பணிகளை தொடர்கிறாங்க அப்படின்னா இது ஒரு உன்னத கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒருவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க.
1: நாகூர்லேருந்து பாண்டியன்.
0: நாகூர்லேருந்து பாண்டியன், சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
1: சரியா தவறா?
0: சரியா தவறா, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
1: எப்படி வேணா
0: எப்படி வேண்டுமானாலும் கொடுங்கள் அப்படிங்கிற அந்த தைரியத்தை பாராட்டுகிறேன். உங்களுக்காகவே ஒரு கேள்வி, பறக்க போறோம், வானத்துக்கு போறோம், ஓகேயா? பறக்கலாமா? சரி, கிளைடர் விமானங்கள் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அதுதான் நாம் பயன்படுத்தும் கிளைடர் விமானங்கள் என்ஜின் இல்லாமலேயே காற்றில் நீண்ட நேரம் பறப்பதற்கு வளிமண்டலத்தில் ஏற்படும் வெப்ப காற்று நீரோட்டம் அதாவது தெர்மல் அப்ட்ராஃப்ட்ஸ் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது அந்த வெப்ப காற்று நீரோட்டம் மட்டும்தான் இன்ஜினே இல்லாமல் ரொம்ப நேரம் பறக்கிறதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறேன். சரியா தவறா?
1: சரி சார்.
0: சரி அப்படின்றீங்களா?
1: சரி தான்.
0: ஏதாவது காரணம் இருக்குமா இல்லை சும்மா அப்படியே குத்துமை பாடி சொல்கிறீங்களா?
1: இல்லை இல்லை இல்லை,
0: காரணம் இருக்கிறது.
1: கிளைடர் வந்து அந்த ப்ரொடக்ஷன் லெவலே வந்து அந்த மாதிரியான சிஸ்டத்தில் தான் அதை பண்ணது.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்க, அது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கீங்களா? பால்யாவரம் செய்பவர்கள் பறப்பதை பற்றி யோசிக்க கூடாதா என்ன அப்படின்றீங்க? அவ்வளோதான், அம்புட்டுதான். சூப்பர் சார், அவ்வளோதான் போதும். மிகச்சரி, வாழ்த்துக்கள். கலக்கிட்டீங்க கலக்கிட்டீங்க கலக்கிட்டீங்க, அவ்வளோதான். அதனுடைய வடிவமைப்பே அப்படிதான், இன்ஜினே இல்லாமல் பறக்கணும், அதுவும் ரொம்ப நேரம் பறக்கணும், எப்படி பறக்கிறது யோசிச்சு ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சு கண்டுபிடிச்சது தான் இந்த கிளைடருடைய அமைப்பு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த காற்றினுடைய இயக்கவியல், வெப்ப காற்று நீரோட்ட இயக்கவியலை வச்சு தான் அடிப்படையே, அதை வச்சு தான் அது பறக்குதுங்கிறது முக்கியமான விஷயம். மோட்டார் இல்லாட்டி எந்திரம் இல்லாத கிளைடர் விமானங்கள் வளிமண்டல காற்றினுடைய இயற்கையான இயக்கத்தை வச்சு தான் பறக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். புயற்பீசனுடைய காரணமாக மென்மையாக கீழே இறங்கி தொடங்குகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த வீழ்ச்சியின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் தான் முன்னோக்கி நகர தூண்டுதலாக இருக்குது. இந்த வெப்ப காற்று நீரோட்டங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இன்னும் நிறைய தேடி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் அதுதான் காரணம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதனால் என்ன நடக்கும், ஆற்றல் பெறப்படும், அப்புறம் உயரத்திலே தங்கும், அங்கேயே நின்றும் ரொம்ப தூரம் பறக்கும், இதெல்லாம் வந்து நடக்கும். ஓகே, இப்போது நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அட்டகாசமான பாட்டு வருது, பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆடலாம். இப்போது பாட்டு.

0: ஆலத்தி லக்ஷ்மன் குரல்ல நான் முத்துக்குமார் வரியில எஸ் ஏ ராஜ்குமார் அவருடைய அட்டகாசமான இசையில சத்ரபதி படத்துல இருந்து அந்த பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
2: நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
3: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20853.

0: மற்றொரு எண் 2 8 3 8 9 8 7 1 0 4 4 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. நான்கு 4:49 29 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை விளையாண்டுட்டு இருக்கோம். தமிழ் விளையாட ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கோம். ஆட வந்திருக்கும் அடுத்த நபர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இனிப்பில் வந்திருக்கீங்க, பேசலாம். ஓகே, அவங்க வந்து ரேடியோவை கேட்டுக்கிட்டே சொல்றதுக்குள்ளே லைன் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுத்து, நான் எதுவும் பண்ணலை. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. நாலு மணிலிருந்து ட்ரை பண்றீங்களா? கிடைச்சிருச்சா? சொல்லுங்க சொல்லுங்க, கிடைச்சிருச்சா? யாரு யாரு? ஹேமா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சென்னை நூம்பல் ஹேமா. சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
2: எனக்கு எப்பவும் போல கணிதம் சார்.
1: எப்பவும் போல கணிதம், எளிமையா கடினமா எப்படி வேணும்?
2: வேலைக்கு
1: விநியோகம் பண்றீங்க. ஒரு கடிதம் விநியோகம் செய்ய உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய தொகை, நீங்க ஒரு அரசு அரசு ஊழியர் வச்சுப்போம் போதைக்கு, குத்துமதிப்பா, உங்களுக்கு வழங்கக்கூடிய தொகை 2 ரூபாய். ஒரு பார்சலுக்கு 10 ரூபாய். இது வந்து உங்களுக்கான தொகை. அப்புறம் ஒரு நாள்ல நீங்க ஈட்டக்கூடிய மொத்த தொகை எவ்வளவு? ஒரு நாளில் நீங்க
2: 900 ரூபாய்
1: ஆயிடுச்சா?
2: 200 × 2 = 400 ரூபாய்.
1: நான் கேள்வியே கேட்கல, அதுக்குள்ள 900 ரூபான்ட்டீங்க. சரி பரவாயில்ல, அதான் ஒரு நாள்ல ஈட்டக்கூடிய தொகை எவ்வளவுங்கிறது உங்களுக்கு கேள்வி. இப்ப 25 நாள்ல நீங்க வேலை பாத்தீங்கன்னா மொத்த தொகை உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம்.
2: ஒரு நாளைக்கு 900 ரூபாய் சார்.
1: 22,500. வாழ்த்துகள் முதல்ல.
2: 200 × 2 = 400 ரூபாய்.
1: வாழ்த்துகள்,
2: நன்றி சார்.
1: ஜாலியா இருந்துச்சா வேலை? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துடலாமா? கொடுத்துருவோம். இப்போதைக்கு கற்பனையில் கொடுத்ததா மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி நன்றி நன்றி. வாங்க, அவ்வளோதான், இப்படிதான் விளையாடணும். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஓகே, வந்த வேகத்தில் கிளம்பிட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வாழ்க வளமுடன் மடிப்பாக்கம். சரி ஓகே, உங்க பேரை மட்டும் இன்னும் ஒரே ஒரு காசு சொல்லுங்க. மடிப்பாக்கம் கோபாலனா?
3: மடிப்பாக்கம் கோபாலன்.
1: ஓகே, அருமையாக இருக்கிறோம், நீங்களும் அருமையாக இருப்பதாக நம்புகிறோம். சொல்லுங்க.

0: ரைட் ஆர் ராங்ல ஈஸியா வேணுமா? ஓகே, உங்களுக்காகவே டிசைன் பண்ணி ரைட் ஆர் ராங்லேருந்தே கேட்டுருவோம். உங்களுக்கான கேள்வி மரத்தை பத்தி கேள்வி. அந்த பகல் நேரத்துல மரங்களுக்கு அடியில் உட்காந்துருக்கீங்களா? பகல் நேரத்தில் மரங்களின் அடியில் அமர்வது குளிர்ச்சியாக இருப்பதற்கு மரங்களின் நிழல் மட்டுமே காரணம், வேறு எந்த தாவரவியல் நிகழ்வும் இதற்கு முக்கிய காரணம் இல்லை அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா? கேள்வியை மறுபடியும் சொல்லிடுறேன். பகல் நேரத்தில் மரங்களுக்கு அடியில் உட்காந்தா குளிர்ச்சியா இருக்கும், அதுக்கு காரணம் மரங்களோட நிழல் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்றேன். வேறு எந்த தாவரவியல் நிகழ்வும் பின்னாடி இல்லை, முக்கிய காரணமே கிடையாதுன்னு சொல்றேன். சரியா தவறா? தாவரவியல் நிகழ்வு பின்னாடி ஒன்னு இருக்கு,
1: சொல்லுங்க.
0: என்ன நிகழ்வு ஏதாவது தெரியுமா? ஏதாவது கெஸ் பண்றீங்களா? இப்ப நீராவி போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். மரங்கள் தங்களுடைய வேர் வழியே உறிஞ்சி அந்த நீரை இலை துளைகளின் வழியே நீராவியாக மாற்றும். அந்த நீர் ஆவியாகும் போது சுற்றி இருக்கக்கூடிய வெப்பத்தை உறிஞ்சிக்கும். அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு காத்து இயற்கையாகவே குளிர்ச்சி அடைகிறது. நிழல் ஒரு காரணமாக இருந்தாலுமே இந்த நீராவி போக்கு தான் குளிர்ச்சியாக இருப்பதற்கு முக்கிய காரணம். நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அதுல கலந்துக்கலாம். நிறைய பேர் முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். இத்தோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு பூந்தன்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு, இதை விட உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக ஆர்ஜே செங்கம்பலம் சரத் வந்து காத்துட்ருக்குறாங்க. போதுராசா ஓட்டது எந்திரின்ற வரையும் உட்காந்துட்ருக்குறாங்க. அப்புறம் நான் வந்து மாலை 6:30 என் விருப்பத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு நமக்கு ஒரு அட்டகாசமான பாட்டு வர காத்திருக்கிறது. ஆனந்த பூங்காற்றிய படத்துலேருந்து தேவா சபீஷ் குரல்களில் வைரமுத்து வரியில் தேவாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டுருவோம்.
2: நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
3: கூப்பிடு கூப்பிடு.

வணக்கம் நேயர்களே, இது விவித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 5:02 ஆயிடுச்சு. நாம இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல் உற்சாகமான பாடல்களும் கேள்விகளும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸோ கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது பூந்தென்றல்.

உங்களோடு இணைவது ஆர்ஜே செங்கமலம் சரத். என்ன நேயர்களே, நலமா இருக்கீங்களா? சூப்பரான ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். கதை சொல்வது அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடித்தமான விஷயம். கதை கேட்கணும், கதை சொல்லணும், ரசிக்கணும் அப்படிங்கிறது, அதுவும் அந்த சின்ன வயசில் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இப்போ ஃபோனெல்லாம் வச்சுருக்கிறோம், இருந்தாலும் ஃபோனில் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த கதை சொல்லும் விஷயங்கள் தான் நிறையா. அந்த கிட்ஸ் குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் அதை நம்ம அப்படி போட்டு கொடுத்தோம்னா அது அப்படியே ஓடிக்கிட்டுருக்கோம். அதை கேட்டுகிட்டே அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆரம்ப காலத்திலிருந்து தாத்தா பாட்டிகளிடம் கேட்டு, உறவுகளிடம் கேட்டு, இப்படி வளர்த்த ஒரு காலகட்டம் தாண்டி இன்றைக்கி செல்ஃபோனாக இருந்தாலும் அந்த

0: கதை சொல்வது அப்படிங்கிறது, கதை கேட்பது அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. ஆட்கள் மாதிரி அது செல்ஃபோனில், மொபைலில், யூடியூப்பில் அப்படின்னு நம்ம கேட்டாலும் அந்த கதை சொல்லும்போது அந்த சுவாரஸ்யம் இன்றும் குறையவில்லை அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். கதை கேட்பது, ரசிப்பது அப்படிங்கிறதே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம். அதுவும் அந்த சின்ன வயசில் நம்ம கேட்டிருந்த கதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்றைக்கும் மறக்காமல் இருக்கும். அந்த நம்ம எப்படி உட்காந்து கேட்டோம், எந்த சூழலில் கேட்டோம், என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் அதில் வந்தது, இப்படி நிறைய விஷயம் நம்ம மனசுக்குள்ளே பசுமையாக இருக்கும். அந்த எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் எவ்வளோ வயசானாலும் அதெல்லாம் மறக்காமல் இருக்கும். என்னங்க நிறைய கதை சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னாக்கா, உங்கள் வீட்டில் நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக கதை சொன்னவங்க யார், வீட்டில் உங்களை கவர்ந்த சிறு வயது கதை சொல்லி யார், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அத்தைகளாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், இல்லை ஒரு மூத்த சகோதரன் சகோதரி இவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கேட்ட அந்த குழந்தை பருவம் இன்றைக்கும் மனசில் நிற்கிறது. சில பேர் வந்து அதுலேயே ரொம்ப ஃபேமிலியில் இருந்தாலும் எல்லாரோட ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க, அவங்க சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து நம்ம மைண்டில் இருக்கும். கூட நிறைய பேர் உட்கார வச்சு அந்த கதை சொல்லி, அந்த இரவு நேர கதைகளாக இருந்தாலும் பகல் நேர கதைகளாக இருந்தாலும் அந்த சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை கதை சொல்வது அப்படிங்கிறது. உங்கள் மனசை கவர்ந்த சிறு வயது கதை சொல்லிகள் உங்கள் வீட்டில் யார் அப்படிங்கிறத இன்றைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்கள் 2952 0853 2838 9811. இந்த நம்பருக்கு வாங்க. உங்கள் வீட்டில் உங்களை கவர்ந்த சிறு வயது கதை சொல்லி யார் அப்படிங்கிறது எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான பாடல் கேட்டுடுதெல்லாம் ஸ்டேட்யூட். இது விபுத் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.
1: மாமா மாமா உன் பொண்ண கொடு மாமா மேலும்

சூப்பரான அந்த சாங் நாம கேட்டிருச்சோம். பாஸ் என்கிற பாஸ்கரன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இனிமையான பாடல் ஒலித்தது விஜய் யேசுதாஸ் ஸ்வேதா பாடியது. தொடர்ந்து கேட்கலாம் இது பூந்தென்றல் நிகழ்ச்சி.

0: FM நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-9871 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: இடநேர்களே, தொலைபேசிகள் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ வாங்க பேசலாம். உங்கள் வீட்டில் சிறந்த கதை சொல்லி யார் சிறுவயது பருவத்தில் அப்படிங்கிறத எங்க கூட ஷேர் பண்ணுங்க. கதை சொல்வது அப்படின்னாலே ஒரு அலாதியான விஷயம், யாரெல்லாம் நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்க்க போறோம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் உப்பிலைப்பூங்கலேருந்து வாழ்வுடன் தையக்கலைஞர் ராமன் பேசுறமா.
1: சொல்லுங்க, கேக்குதுங்களா? கேக்குதா?
2: கேக்குறதுக்கு ஆள் இருந்துச்சுமா. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் செல்லுல தான் போய் கதை கேக்குது.
1: கரெக்ட். இப்ப நீங்க சிறு வயசுல உங்களுக்கு எல்லாம் யார் கதை சொன்னாங்க உங்களுக்கு நிறைய?
2: எங்க பாட்டி இருந்தாங்க, நான் கேட்டேன், உட்காந்து மடியில உட்காந்து கேப்பேன். அப்பெல்லாம் செல்லு கிடையாது. இப்ப செல்லு சாப்பிட்டுக்கிட்டே செல்ல பாத்துக்கிட்டேதான் பிள்ளைங்க
1: சாப்பிட்டு
2: சொல்றதுக்கு ஆள் இருக்கு, ஆனா கேக்குறதுக்கு ஆள் இல்ல.
1: அதாங்க, கதை கேட்பது தொடர்கிறது இல்லையா? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து உங்க பாட்டி சொல்வது பிடிக்கும் இல்லையா? சரி, நன்றிங்க, இணைப்பு வந்ததற்கு நன்றி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கதை சொல்வது அப்படின்னாலே, அதுவும் இந்த மாதிரி தாத்தா பாட்டி கிட்ட கேட்கறது அப்படின்னாலே அலாதியான விஷயம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், இனிய மாலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துரை பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க.
3: அதான் எனக்கு கதை சொல்றதுன்னு சொன்னாக்க, எங்க அம்மாவுடைய அம்மா செல்லம்மான் பேரு. அவங்க வந்து நிறைய கதை சொல்லுவாங்க ஒவ்வொரு நாள். நாங்களாம் அப்ப மின்சாரம் கிடையாது எங்க கிராமத்துல, 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துருவோம். அப்ப 7 மணிக்கு படுக்கும்போது ஒரு 9 மணி பறக்கும் போது டெய்லி ஏதாவது ஒரு கதை, அதாவது ரியலா நடந்த கதை, புராணம் சார்ந்த கதை, இப்படி ஏதாச்சும் ஒரு கதைய சொல்லுவாங்க. சொல்லிட்டு 9 மணி 9:30 மணிக்கு மேலதான் படுப்போம். அந்த ஒரு நினைவுகளை இப்ப நீங்க வந்து தட்டி எழுப்புனதுக்கு உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு அப்பால கொண்டு போயிட்டீங்க. என்ன,
1: நன்றி
3: நன்றி நன்றி.
1: கதை கேட்பது அப்படின்னாலே ரொம்ப அலாதியான விஷயம். அடுத்து யார் சொல்றாங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: ஹயாத் பாஷா, ரெட்டில்ஸ் மேடம்.
1: சொல்லுங்க.
4: அதாவது எங்க அப்பா தான் கதை சொல்லுவாரு,
1: சின்ன வயசா இருக்கும்.
4: ஆமா சார் மேடம், எங்க அம்மா எல்லாம் சாப்பாடு போட்டு வைப்பாங்க, சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட சாப்பிட சாப்பிடலாம் போட்டு போயின்னே இருப்பாங்க. எங்க அப்பா தான் கூப்பிட்டு, அதுவும் பேய் கதையா பார்த்து சொல்லுவாங்க.

0: பயப்படாது பாருடா பேய்க அது மாதிரி அவரு அவரே சொந்தமா கண்டுபிடிப்பாரு பேய்க அதெல்லாம் பார்த்தோன்னா பாபா வனபா வனபா நான் சாப்பிடுறேன்பான்னு இப்ப சாப்பிடலன்னா கூட பாரு அந்த மூலையில நிக்குது பாரு நான் இப்ப கூப்பிட்டா கூட வரும் அப்படின்னு பயமுறுத்தியே அப்படியே சாப்பிட வச்சாரு. ஆனா என் அம்மா அதுல அந்த கதை சொல்ற பழக்கம் எல்லாம் இல்ல சும்மா ஏதாவது கதை சொல்லுமான நீ சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிடலன்னா எடுத்து வச்சுட்டு போய்கினே இருக்கு உங்க அப்பா இருக்கிறாரு போய் கதை கேட்டுக்கோன்னு
1: வாங்க
0: அப்படிதான் மேடம் எனக்கு அப்பா அப்பா
1: தான் சொன்ன கதைகள்
0: பேய் கதை தான் எனக்கு ஜாஸ்தி சொல்லுவாரு.
1: சரிங்க நன்றி
0: நன்றி மேடம்.
1: சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இணைந்திருப்போம். ஹலோ பாரதி.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார் நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப சூப்பரா இருக்கும் சொல்லுங்க.
2: அதாவது இந்த நிலவு வெளிச்சத்துல சின்ன பிள்ளையில பாத்தீங்கன்னா எனக்கு 5 வயசு இருக்கும் போது 6 வயசு இருக்கும் போது அந்த நிலா வெளிச்சத்துல வந்து எங்க பாட்டி சொன்ன கதைகள் இன்றைக்கும் மனதுல நினைவுல இருக்கிறது. அந்த அதாவது சோறு ஊட்டு சோறு ஊட்டுகின்ற போது கூட நிலா வெளிச்சத்தை காட்டிதான் சோறு ஊட்டுவார்கள். ஆனா இன்றைக்கு குழந்தைகளுக்கு சோறு ஊட்டினால் செல்போனை கொடுத்துதான் சோறு ஊட்டுற நிலைமைகள் இருக்கு மேடம்.
1: டைம் இருந்தது இன்னைக்கு இல்லையே.
2: ஆமா ஆமா
1: சரி நன்றி
2: நன்றி மேடம்.
1: ஹலோ வணக்கம்
3: மேடம்.
1: சொல்லுங்க விரைவாக சொல்லுங்க.
3: நன்றி
1: வணக்கம்.
4: ஹலோ
1: ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்க.
4: மேடம் ஆவடியிலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க
4: மேடம். எனக்கு வந்து சின்ன வயசுல எங்க அண்ணிதான் மேடம் கதை சொல்லுவாங்க.
1: அண்ணி?
4: எங்க அண்ணிதான் வந்து என்ன பண்ணுவாங்க எங்களை எல்லாரும் வச்சு சின்ன பசங்களை எல்லாம் உட்கார வச்சு அப்படியே சொல்லுவாங்க ஏதாவது ராஜா ராணி கதை அப்படியே சொல்லுவாங்க. அதுல கேட்கும் போது என்ன ஆகுண்டா அவங்க அந்த கதை பார்த்துட்டு அப்படியே ஒன்றி போய் எங்களுக்கு சொல்லுவாங்க அந்த கதைய. ஒரு ராஜா அது மாதிரி ராணி தேடி வந்தாரு இந்த செருப்பு செப்பலை பார்த்துட்டு அவங்க இந்த செப்பல எவ்வளவு அழகா இருக்கே அப்ப அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கணும் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணுவாரு அந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய சொல்லுவாங்க எங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த காக்கா இதெல்லாம் சொல்லுவாங்க காக்கா கதை நரிக்கதை எல்லாமே சொல்லுவாங்க மேடம். அதெல்லாம் நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு.
1: சரிங்க நன்றி மிக்க மகிழ்ச்சி.
4: ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம் எங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: ஆனா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான இப்ப இத்தனை பேர் சொன்னதுல வந்து அண்ணி அப்படிங்கறது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இல்லையா? தாத்தா பாட்டி அப்படின்னாங்க உங்களுக்கு வந்து அண்ணி சொல்லிருக்காங்கன்றது புதுசா இருக்கு எனக்கு. ஓகே நன்றி. வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
5: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க.
5: நான் வந்து தாத்தா பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன் கிராமத்துல.
1: சரி.
5: அங்க வந்து நிறைய தாத்தா பாட்டிலாம் நிறைய பேர் அக்கம் பக்கம் உள்ளவங்களும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு நைட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஒரு தாத்தா வந்து கதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு விக்ரமாதித்யன் கதை சொல்லுவாரு. அப்படி சொல்லும் போது நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டுக்கிட்டு இருப்போம். டக்குனு எனக்கு தூக்கம் வந்து நிச்சயத்தான் நாளைக்கு சொல்றேன்னு ஏஞ்சி போயிடுவாரு கலந்து கத்துவாங்க அப்படின்னு கேட்டோம். அதே மாதிரி அந்த கதைகளெல்லாம் கேட்டு என்னோட தங்கச்சி பசங்க என் பசங்க எல்லாருக்குமே சொல்லி ஒரு பதக்கம் அதுக்கு வந்து எவ்வளவு கதை சொன்னாங்க அப்பா வந்து எவ்வளவு கதை சொன்னாங்கன்ட்டு அதுங்கெல்லாம் பேசிக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அதனால நானும் கேட்டேன் என் பிள்ளைங்களுக்கும் சொன்னேன். அது ரொம்ப அதெல்லாம் ஒரு பொருட்டாவை மேடம் மறக்கவே முடியாது.
1: கண்டிப்பா நன்றி
5: நன்றி.
1: கதை கேட்பது அருமை. அந்த கதை சொல்லிகளை பற்றி இன்றைக்கு நாம் கதை கேட்டுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் அவங்களோட இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகரணியே மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுளை ரீஜா மனோகரன் பூந்தண்டல் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பூந்தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன் அப்படிங்கிற நேயர் சந்தேகமே இல்லாமல் எனது பாட்டியும் தாத்தாவும் தான். தாத்தா அவர்கள் ராமாயணம் மகாபாரதம் பொன்னியின் செல்வன் போன்ற சொல் கதைகள் சொல்வாங்க. பாரம்பரிய பண்டிகைகளின் பின்னணி தகவல்களை காரணங்களோடு விளக்கிச் சொல்வார். தினமும் இரவு தூங்குவதற்கு முன் சிறுகதைகளை சொல்லி எங்களை மகிழ்விப்பார் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன் அப்படிங்கிற நேர். கும்பகோணம்லேருந்து குமரன் அப்படிங்கிற நேர். இனிய மாலை வணக்கம் என் பாட்டி தான் மேடம் கதை சொல்வாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. கருணாநிதி வீரவநல்லூர் அவர் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடம் வண்ணை கணேசன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. பூந்தென்றல் ஆரம்பிக்கும் போதே ஒரே கலக்கலாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சேஹா அப்படிங்கிற நேயர். வீரராகவன் பொன்மாலை வணக்கம் சகோதரி பூந்தென்றலில் இணைந்து மகிழ்ச்சி பொற்கால

0: அது சிறுவயது பருவம் பேரன்புமிக்கது. எனது தாத்தா தான் பரம்பரை மிகு புராண கதைகளை பொறுமையுடன் சொல்லி விளக்குவார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெடில்ஸ் ஹயாத் பாஷா அவங்க கதை சொல்லியது என்ன அப்பா, அதுவும் பேய்க்குது, அவங்க லைனில் கூட வந்தாங்க. பொன்னியம்மன் மேடம் வன்னை கணேசன் வேறு யார், என் பாட்டி தான் மேடம் சிறுவயதில் கதை சொன்னது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரசைவாக்கம் சுந்தரராஜன், எனக்கு சிறுவயது நல்ல சுவாரஸ்யமான கதைகளை சொல்லி வந்தவர் என் பாட்டி தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. குடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன், அவங்களும் எங்கள் பாட்டி தாங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கம், அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. தேனி ஹரிராம், சிறுவயது கதை சொல்லி யார், தாத்தாவும் பாட்டியும் தான் எப்பவும் நினைவு கூறுவார்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நாகராஜன் அப்படிங்கிற நேயர், பூந்தடல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இணைந்துள்ளும் களமருதூர்லேருந்து ரா நாகராஜன், பிருந்தா நாகராஜன், இப்படி நிறைய நேயர்கள் அவங்களோட யாரெல்லாம் கதை சொல்லிகள் சிறுவயதில் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபோன் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பயணிப்போம், ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சிங்கம் படத்திற்காக வரக்கூடிய பாடல், பென்னி மற்றும் மாணிக் விநாயகம் பாடியது, இசை தேவி ஸ்ரீபிரசாத், பாடலாசிரியர் விவேகா.
1: ரெண்டு கண்ணையும் மேச்சலிலே, எட்டு தசை கூச்சலிலே, கை தட்டுகிற ஓசையிலே, சுத்தி வர்றான் சுழண்டு வர்றான் புயல போல, எங்கும் அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்க கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்க கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்க கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: உற்சாகமான இந்த மாலை நேரத்தில் சூப்பரான பாடல்களோடு நாம் வந்து கதை சொல்லிகள் யார் அப்படின்னு நாம் வந்து கேட்டுட்ருக்குறோம். நேயர்களும் சூப்பராக வந்து அவங்களோட பழைய நினைவுகளை நீங்கள் வந்து எங்களை மீட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கதை கேட்ட கதைகளை நம்மிடம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி பூந்தன்றால் இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்து கேட்டு கொண்டிருக்கின்றோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக. சரி, தொலைபேசி வழியை பங்கேற்கணுமா கால் பண்ணுங்க. 2952-0853 2838-9871. இல்லை எங்களால் பேச முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பகுதி, உங்கள் பெயர், ஊர் அதெல்லாம் குறிப்பிட்டு அனுப்புங்க. ஸோ வாங்க தொடர்ந்து நம்ம நேயர்களிடம் பேசுவோம். உங்கள் சிறுவயதில் உங்கள் வீட்டில் கதை சொல்லி யார் அப்படிங்கிறத நாம் கேட்டுட்ருக்குறோம். நிறைய பேர் சுவாரஸ்யமாக நிறைய மெசேஜஸ்லாம் டைப் பண்ணி அமுச்சிக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் உங்களை கவர்ந்த சிறுவயது கதை சொல்லி யார்? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: பழைய மஜின்
1: சொல்லுங்க.
2: எங்க இதுல மேடம் ஜமீலா பி, ஹயாத் பி, ஷெரிஃபா பி, ஹமீதா பின்னு சொல்லி அவங்க பாட்டிமார்கள் 4 பேருமே வந்து தோழிகள் அவங்க. ஆமா, அவங்க வந்து அடிக்கடி கதை சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க
1: பாட்டிகள்.
2: ஆமா, ஒரு பாட்டி சொல்லும் போதே நாங்க தூங்கிடுவோம்.
1: அப்ப 5 பாட்டி கதை சொல்லும் போது.
2: ஆமா, அது மணி 12:00 ஆயிடும்.
1: தூக்கம் வரதுக்கு இந்த கதை எவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கு. இல்ல,
2: சூப்பரான கதையெல்லாம் சொல்லுவாங்க மேடம், நல்ல அறிவு சார்ந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க.
1: இன்னைக்கு
2: நினைவு கூர்ந்ததற்கு ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி, இணைப்பு வந்ததற்கு நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ வணக்கம்.
3: அன்பான சோதிக்கு அன்பு வணக்கம்.
1: வணக்கம்.
3: மோஸ்ட்லி எல்லாருக்குமே, அதாவது எங்க தாத்தா 7 வயதுல

0: பாட்டி எங்க தாத்தா ரொம்ப சண்டை அடிக்க வர்றாங்க. இப்ப அப்பா தந்தையை பெற்று எடுத்தவங்க அப்பாயும் சொல்லுவோம், அவங்க பேர் அண்ணம்மா. பக்கத்துல உட்காந்து இரவு நேரத்துல போய் உட்காந்து போய் அவங்ககிட்ட சிறு சிறு குட்டி கதைகள்லாம் சொல்லி ஒரு தவறு கேக்குங்களா?
1: கேக்குது கேக்குது.
0: ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லுவாங்க, அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன் ப்ளீஸ்.
1: விரைவா சொன்னீங்கன்னா நல்லமா.
0: அதாவது ஒரு ராஜா வந்து ஒரு மகனுக்கு பெண் பாக்குறாரு. ஒரு தங்கத்தினால் என்ன செருப்புகள் அடிந்து இந்த பெண் என்று இந்த காலணிகள் யாருக்கு சேருதோ அவங்களுக்கு வந்து என்ன மணமகனை முடிச்சுக்கலாம்னு ராஜா
1: ஆணையிடுறாரு.
0: ஆமா ஆமா. அப்புறம் ஆடு மேய்க்கிற பெண் வந்து எல்லாரும் யாருக்குமே சேரல, ஒரு ஆடு மேய்க்கிற பெண்மணிக்கு அந்த கால்கள் சேருது. அந்த ஆடு மேய்க்கிற
1: உடனே
0: திருமணம் எப்படின்னு அதை கதையை சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு மகிழ்வான மலர் நினைவுகள் கொடுத்ததற்காக நன்றி.
1: நன்றி.

0: மகிழ்வாரது மலர் நினைவில் கொடுத்ததற்காக நன்றி.
1: நன்றி. நேரம் 5:29 பத்தினுடைய ஆயிட்டிருக்கிறது. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: நாகப்பட்டினம் மாவட்டம் வீராரண்ய வட்டம் கத்தரிப்புலத்துல இருந்து பாக்யராஜ் பேரம்
1: சொல்லுங்க.
2: எங்க அம்மாவோட அம்மா தான் மேடம்.
1: அம்மாவோட அம்மா
2: இந்த நிலாவை பார்த்து நிலாவில ஒரு பாட்டி இருக்காங்க அப்படின்னா.
1: ஆனா அன்னைக்கு சொல்லும் போது என்ன கதைகள் இருந்தால் நம்பினோம் இல்லையா, நம்பகத்தன்மையோடு இருந்தது அந்த கதைகள்.
2: ஆமா ஆமா,
1: இது எப்படி பாசிபிள் யோசிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்காது இல்லையா. சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம், நான் மேடம் சக்தியில் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: ஊர்ல விருந்தாளி எங்க அக்கா வீட்டுக்கு போவோம், மாமா வீட்டுக்கு. இப்ப எனக்கு வயசு ஒரு 65 ஆகுது.
1: 65
3: ஒரு 15 போகும்போது நைட்டு படுத்துட்டு இருக்க மாமா அம்மா பசங்க எல்லாம் படுத்துருக்கும் போது அக்கா ஒரு கதை சொல்லுங்க கதை சொல்லுங்க கதை சொல்லுங்க.
1: 15
3: ஆமா ஆமா,
1: அவ்வளவு பெரிய வயசுல கதை கேட்டிருக்கீங்க.
3: இப்போ வந்து அப்ப ஒரு 7 கடல் தாண்டி
1: 7 மலையை தாண்டி ராஜா
3: இருந்தாங்களா?
1: சரி, ஓகே. உங்களுக்கு வந்து அக்கா சொல்லுவாங்க கதைகள்.
3: அந்த ராஜா கல்யாணம் வந்தா ஒரு
1: சரி ஐயா ஐயா, உங்களுக்கு வீட்டுல யார் சொன்னாங்க அந்த தகவல் போதும் சரிங்களா. நன்றி. யார் சொன்னாங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்கலாம்.
4: வணக்கம் மேடம். செந்தர ஸ்ரீநகர் அம்பத்தூர் மேடம். சின்ன வயசுல அப்ப 6 1969 லக்னோல பழைய தடவை கொடுத்து தூங்குறதுக்கு சாம்சன் டீலேல கதை சொல்லுவார் மேடம். அப்படி அந்த கட்டடம் விழுந்தது, 2 தூண்கள் வந்து 18 இருக்குது மேடம். அது
1: தகவல் பரிமாறினா போறோம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
5: சகோதரிக்கு மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
5: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். தலைப்பு சூப்பரா இருக்குது.
1: நன்றி
5: மேடம். எங்க நாங்க சின்ன வயசுல நாங்க மொத்தம் 5 பேர், அண்ணன் தம்பி 2 பெண்கள், மொத்தம் 7 பேர். நாங்க மொத்தம் எங்க பாட்டி கதை சொல்லுவாங்க பாரு, அந்த கதையை கேட்டுன்னு நாங்க விடிய விடிய சொல்லி கேட்போம் மேடம். நாங்க கேக்குறவங்க கேப்போம், அப்படியே தூங்கிடுவோம் மேடம்.
1: மேடம் கேக்குதுங்க, கேக்குது. பாட்டி சொல்லுவாங்க இல்லையா? சரி,
5: வாய்ப்பு கொடுத்து நன்றி மேடம்.
1: நன்றி. ஸோ நிறைய நேயர்கள் பாட்டி அண்ணன் அக்கா இப்படி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. சில பேர் மாமா சொல்லியிருக்காங்க, அக்கா சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம ரொம்ப அதாவது கூடவே இருக்கிறவங்க தான் இருந்தாலும் அந்த இரவு நேரம் அந்த கதையை சொல்லிக்கொண்டே அவங்களும் தூங்குவது, நம்மளும் கேட்டுக்கொண்டே தூங்குவது, அந்த அந்யோன்யம், அந்த ஒரு அன்பும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் பில்டாகும். அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான நேரங்கள் வருமா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே கண்டிப்பாக மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்யும். நிறைய நேரங்கள் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து ஃபேஸ்புக் பேஜ்லேயும் போட்டுட்ருக்காங்க. நேரம் 5:32 நொடி ஆகிட்டுருக்குது. நம்ம தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். காவிய தலைவன் படத்திற்காக ஹரிச்சரன் பாடியது வாலியற்றை பாடல், இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இட்டா டான்
2: டான் டான் டான்.

பேஜிலையும் நிறைய நேர்கள் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்களும் வந்து பொன்மாலை வணக்கம், என் அம்மா நல்ல கதைகளை எங்களுக்கு சொல்வார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பாரிவல்லல் அப்படிங்கிற நேயர் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சோலை ரீஜா மனோகரன், சிறு வயதில் என் தாய் தான் அவர்கள் வாழ்ந்த ஊரில் நடந்த கதைகளை உறங்கும் நேரத்தில் கூறி வியப்படைய செய்வார், வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கதிரவன் வாரியங்காவல் அப்படிங்கிற இடத்துல கொளஞ்சிநாதன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டு வருகிறேன், அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள், இனிய மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது அவங்க வந்து எங்கள் வீட்டில் கதை சொல்பவர் யார் என்றால் எங்கள் பாட்டி தான், அவர் சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எங்களுக்கு பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துவதற்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து அறிவிப்பாளருக்கு வணக்கம், தலைப்பு அருமை, நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. பிலால் அப்படிங்கிற நேயர் முகமது பிலால் அயனாவரம்லேருந்து சின்ன வயசுலேயே கதை கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. யார் சொன்னாங்க அப்படிங்கிறத அவங்க குறிப்பில், நடராஜன் சுப்பையா எனது பாட்டி நிறைய கதைகள் சொல்வார்கள், பல பல மொழிகள் நிறைய சொல்வார்கள், இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது சகோதரி அப்படின்னு போட்டிருக்காங்க. எழுக்கினர் தேவா, மகிழ்ச்சி வணக்கம், எனக்கு சிறு வயதில் என்னுடைய மூத்த சகோதரி அவர்கள் தான் இந்த கதைகள்லாம் எனக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. அவங்களுடைய குரல் வந்து ஒரு MS ராஜேஸ்வரி அவங்களோட குரலுக்கு இணையாக இருக்கும். மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கிளை பாரமா அப்படிங்கிற பாடல் அடிக்கடி பாடுவார்கள். பழைய நினைவுகளை கொண்டு வந்ததற்கு மிக்க நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. பருவதேவர்த்தினி நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கலை துரைராஜன் அவங்க வந்து சுந்தரப்பெருமாள் கோவில்லேருந்து போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் இரவு 7 மணிக்கு மேல் டிவி ரேடியோ எல்லாம் பாட்டி தாத்தா மட்டும்தான், பெரியவர்கள் கதை சொல்லிகள் தான் நிறைய சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுலை ரீஜா மனோகரன் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் நன்றாக இருக்கின்றது, நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. விவத் பாரதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அறிவிப்பாளருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சின்னக்கனூர் கருப்பண்ணன் ராங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டம்லேருந்து, ரெடில்ஸ் ஹயாத் பாஷா மாலைத்தென்றலுடன் பூந்தன்றல் நிகழ்ச்சி அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் வணக்கம் மேடம், சின்ன வயசில் எங்கள் பாட்டி கதையும் பாடலுமாக வரலாற்று கதைகள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அயனாவரம்லேருந்து அப்பு அவங்க வந்து, மேடம் எனக்கு கதை சொல்ல யாரும் இல்லை, நேயர்கள் சொல்லும் கதையை கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டா நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் அவங்க வந்து, நிகழ்ச்சியின் சிறுவயது நினைவுகளை மீண்டும்

கொண்டு வந்து மனதில் மகிழ்ச்சி தந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நிறைய நேயர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு அவங்களோட அந்த பழைய நினைவுகளை மீட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமாக நமக்கும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. ஒரு பாடல் கேட்டெல்லாம் இதோ அடுத்த பாடல்.

பிக்கு அங்கிள், யான கைக சொல்லுங்க. அங்கிள் அங்கிள், பிக்கு அங்கிள், யான கைக சொல்லுங்க.

조례장 동감회장 조략기

0: What the happened? Can I play the Jordan?
1: La la la la la la la la la
0: la la la la la la la la la
1: la la la la la la la la la.
2: நாம கேட்ட அந்த இனிமையான பாடல் பந்தம் அப்படிங்கிற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியது. புலமை வித்தனவங்க எழுதிய பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ். பந்தம் அப்படிங்கிற படத்துக்காக தான் அந்த அருமையான கதை சொல்லக்கூடிய பாடலை கேட்டு ரசித்தோம். சரி, வாங்க தொடர்ந்து நேயர்களிடம் பேசுவோம். இது விவுத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஹலோ, வணக்கம். வணக்கம்
3: மேம், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
2: சொல்லுங்க
3: மேம். சின்ன வயசுல

0: என்னுடைய பாட்டி சொன்ன கதைகள் அப்படிங்கறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீதி கதைகள் அப்படிங்கறது பாட்டி அப்படிங்கிறவங்க சொன்னாங்க. குறிப்பிட்டு இந்த கோடாரி கதையாக இருக்கட்டும், ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய மாடுகள் கதையா இருக்கட்டும், அது மூலியமா நான் நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன். அதனால வாழ்க்கை அப்படிங்கறத சுலபமாக நடத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் இருந்தது.
1: என்னோட
0: பாட்டியே தான் நான் சொல்லுவேன், அவங்க சொன்ன கதைகள் இவை இரண்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
1: நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
1: சொல்லுங்க.
2: ஹலோ,
1: கேக்குதுங்க? ஏன் சொல்லுங்க.
2: எங்க தாத்தா கதை சொல்லுவாங்க மேடம். எங்களுக்கு
1: உங்களுக்கு தாத்தா கதை சொல்லுவாங்க?
2: தாத்தா தான் சொல்லுவாங்க, பாட்டி கிடையாது. தாத்தா அந்த அவங்க அந்த காலத்துல அங்க போனோம் இங்க போனோம் அந்த மாதிரி சிங்க கதை, புலி கதை, மாடு மாடு கதை, எல்லா கதையும் சொல்லுவாங்க. நிலாவை காமிச்சு இந்த மாதிரி நிலவுல ஒரு பாட்டி வர சுட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
1: நன்றி.
2: எங்க அம்மா சின்னம்மா இவங்க எல்லாம் கதை சொல்லுவாங்க.
1: சரிங்க.
2: வணக்கம்.
3: ஹலோ, கும்பகோணத்துல இருந்து மீனாட்சி பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: எங்க அப்பா கதை சொல்லுவாங்க மேடம், ராமாயணம் கதை சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 5 ஏடு படிப்பாங்க, 400 ஏடு அந்த புக்ஸ். அந்த கதை எங்க அப்பா தான் சொல்லுவாங்க. அசில் மகாராஜா மகாபாரத கதை சொல்லுவாங்க.
1: உங்களுக்கு அப்பா கதை சொல்லுவாங்க?
3: ஆமா, அப்பா தான் எங்களுக்கு சொல்லுவாங்க.
1: சரிங்க, நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்
4: மேடம். இனிய பொன்மாலை வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார்.
1: சொல்லுங்க
4: மேடம். என்னுடைய தந்தை வந்து மகாபாரத கதை சொல்லுவாரு. எனக்கு மட்டும் இல்ல, எங்க உறவினர்கள் இவங்க எல்லாம் அமர வச்சு அவர் கிராமத்தை சேர்ந்தவரு. அது பிறகு நகர வாழ்க்கையில வந்துட்டு நகரில் ஈடுபட்டதுனா கூட அதை மறக்க மாட்டாரு மேடம். அழகா அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஏற்ற இறக்க குரலோட அழகா சொல்லுவாரு மேடம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கேன் கேக்குறதுக்கு. அதெல்லாம் கேட்டு வளர்ந்து வளர மாட்டேன் நானு.
1: கண்டிப்பா, நன்றி.
4: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
5: வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் படுத்துரு மேடம்.
1: சொல்லுங்க.
5: நல்ல பாடத்தெல்லாம் அருமை மேடம், டாபிக் நல்லா அருமை மேடம். உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்
1: மேடம். நன்றி,
5: நன்றி. எங்க அம்மா இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட
1: குரல் எனக்கு சரியா கேக்கல.
5: இப்ப கேக்குதா?
1: இல்லங்க, ரொம்ப தள்ளி கேக்குது. சொல்லுங்க, விரைவா சொல்லுங்க.
5: வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
6: மேட்டுப்பாளையம் நாகராஜன் மேடம்.
1: சொல்லுங்க.
6: எங்க அம்மா சொல்லுவாங்க மேடம் கதை.
1: அம்மா கதை,
6: அதாவது ஒரு முயற்சி, நம்ம முயற்சி எடுக்கிறது எப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை உருவாக்குற மாதிரி கூட சொல்லுவாங்க மேடம். நல்ல
1: அந்த காலத்துல கதைகள் வந்து கதைகளாக மட்டும் இல்லாம ஒரு மோட்டிவேஷனா ஒரு ட்ரீமா இருந்திருக்குது இல்லையா. வாழ்க்கையோட தத்துவங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையாக கடத்திருக்கிறாங்க. ரேடியோவாகவும் இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம், எல்லாம் ரேடியோ டிவி என்டர்டெயின்மெண்டர்ஸாகவும் இருந்திருக்கிறாங்க. ஓகே, நன்றி. அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்க.
7: மாலை வணக்கம் சகோதரி. சகோதரிக்கு வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க.
7: நாகை மாவட்டம் திருக்கோளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன். தலைப்பு சொல்லுங்க சகோதரி.
1: தலைப்பு நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கிறோமே, கதைகள். சிறு வயதுல கதை சொல்லி யார் உங்க வீட்டுல? அவ்வளவுதான் சிம்பிளான தலைப்பு.
7: எங்க வீட்டுல கதை, எங்க கதை சொல்றது என்னுடைய பாட்டி.
1: பாட்டி, பாட்டி கதை சொல்லுவாங்க.
7: ஆமா, பாட்டி கதை சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, எனக்கு ரெண்டு பாட்டிங்க, அம்மா வழியும் ஒரே, நாங்க ஒரே கிராமம், அதனால அம்மா வழி பாட்டியும் கதை சொல்லுவாங்க, அப்பா வழி பாட்டியும் கதை சொல்லுவாங்க.
1: சரி,
7: அந்த ஒரு அனுபவம் எங்களுக்கு என்ன உண்டு. ஏன்னா எங்களுக்கு கிராமப்புறங்கள், தஞ்சை மாவட்ட கிராம கதைகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மகாபாரத கர்ணனுடைய கேரக்டரை ரொம்ப தத்துரூபமா எங்களுக்கு விவரிப்பாங்க.
1: சரி.
7: ஆமா, அந்த கர்ணனுடைய இது பார்த்தா ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவன் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு பிறந்த மகன் அவன்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?

0: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அண்ணே சேவியர்மா. நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கும், சொல்லுங்க.
0: ஏமா எங்க பாட்டிமா, எங்க பாட்டி சொல்லுவாங்க, அதாவது ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் ஒரு 50 வருஷம் இருக்கு மாவட்டம் மேடம், அப்ப சொல்லுவாங்க, எங்க பாட்டி சொல்லுவாங்க நிறைய கதை எல்லாம் சொல்லுவாங்க. ராஜா ராணி கதை,
1: பாட்டி பாட்டி கதை சொல்லுவாங்க,
0: ராஜா ராணி கதை எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கூட்டு கிளிகள்ல, அதாவது ரெண்டு கிளி, அந்த ரெண்டு கிளியில ஒரு கிளிய வந்து ஏதோ ஒரு பறவை இது பண்ணுது.
1: பரவாயில்லைங்க, நீங்க கதைகள் நம்ம கேட்கல, சொன்னவங்க யார், வீட்டில் சுவாரஸ்யமா சொன்னவங்க யார் அப்படிங்கிறது.
0: பாட்டி
1: சரி, நன்றி.
0: சொன்னாங்க, அதாவது 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க.
1: புரியுது, இன்னைக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது இல்லையா?
0: நன்றி.
1: இன்றைக்கும் ஞாபகத்தில் இருக்கின்றது, நன்றி. சுருக்கமா சொன்னீங்கன்னா நம்ம நிறைய பேர்கிட்ட பேசலாம், நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் நேயர்கள் வந்து இணைப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. நிறைய நேயர்கள் அடிக்கடி வராங்க அப்படிங்கிறது வந்து நிறைய நேயர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. எங்கள் நிறைய எல்லா நிகழ்ச்சியிலையும் அவங்க பங்கெடுக்கிறாங்க. அதனால் சுருக்கமாக சொல்லும்போது, நம்ம சப்போஸ் சான்ஸ் கிடைக்காம ஒருத்தங்க லைனில் வந்து காலையிலேருந்து ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் வாய்ப்பு போகும் இல்லையா? வணக்கம். வணக்கம். சொல்லுங்க.
2: வாழைக்குறிச்சி.
1: வாழைக்குறிச்சி
2: அரியலூர் மாவட்டம்.
1: சரிங்க, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: ஆ, பிச்சப்பிள்ளை.
1: ஆ சொல்லுங்க.
2: நான் சின்ன வயசுலங்க, எங்க அப்பா எல்லாம் கதை சொல்லிருக்காங்க, தாத்தா சொல்லிருக்காங்க, பழைய காலத்து ராஜா ராணி திருடன் கதை
1: எல்லாமே சொல்லி, அப்பாவும் தாத்தாவும் கதை சொல்லிருக்காங்க.
2: ஆமா, அப்பாவும் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு தாத்தா சொல்லுவாங்க, திருடன் கதையெல்லாம் சொல்லுவாங்க.
1: சரிங்க, மகிழ்ச்சி, நன்றி.
2: நன்றிங்க.
1: நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. அதாவது அந்த காலத்தில் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னாலே இந்த கதை சொல்கிறது அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான வீடுகளில், எல்லா வீடுகள்லையுமே சொல்லலாம். ஏன்னா ரேடியோ கிடையாது, டிவி கிடையாது, கரண்ட்டு கிடையாது, ஃபோன் கிடையாது. இப்படி ஒரு காலகட்டம் வந்து இந்த மாதிரியான தேவைகள் எல்லாம் தீர்த்தது வந்து அன்றைக்கு தாத்தா பாட்டிகள் அதிகமாக இருந்திருப்பாங்க. மாமா இப்படி யாராவது ஒருத்தர் அந்த பொறுப்பு கண்டிப்பாக யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட இருக்கும். ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைலில் அதுவும் ஒரு அங்கமாக பயணித்தது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஃபேஸ்புக்லேயும் நிறைய நேயர்கள் வந்து அவங்க யார்கிட்ட கதை கேட்டாங்கன்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க.

தியாகராய நகர் ரங்கராஜன் அவங்க வந்து தித்திக்கும் இனிய மதிய இனிய வணக்கம் ஆர்ஜே அவர்களே, என்னுடைய பாட்டி தான் எனக்கு வந்து கதை சொல்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேது செல்வி அப்படிங்கிற நேயர் வந்து இனிய மாலை வணக்கம், எனது தாத்தா மற்றும் கசன் சிஸ்டர்ஸ் எனக்கு சொல்லுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்க வந்து வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க, வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. கோபால் சாமல்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அவங்களும் பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எனது அப்பா தான் இரண்டு பூனைகள் ஒரு குரங்காப்பும் கதை ராஜாராணி கதைகள் சிறுவயதில் ஞாபகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹயாத் பாஷா வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் பழங்கால ஞாபகத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கொண்டு வந்த சகோதரிக்கு நன்றி. நிகழ்ச்சியில் ஏற்ற பாடல் அருமை. இது போன்ற நிகழ்ச்சிகளை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 FM மட்டும்தான் கேட்க முடியும். நிலையத்தாருக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. சுகுணா அப்படிங்கிற நேயர் தலைப்பு அருமை. 55 வருடங்களுக்கு முன் சென்று விட்டோம். எங்கள் வீட்டில் வயதான பாட்டிகள் சொல்வார்கள். நிலா வெளிச்சம், பால் சாதம், இரவு நேர கதைகள், எல்லோரும் பேசாமல் முற்றத்தில் படுத்துக்கொண்டு கதை கேட்போம். பழைய நினைவுகளை மீட்டதற்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. கலைதுரை ராஜன் ஒரு நேயர் வந்து குறிப்பாக நிறைய தடவை வராங்க, அவங்கள வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பேச சொல்லுங்கள், தொடர்ச்சியாக பேச வேண்டாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். திருமதி அஸ்வினி நாகராஜ், நிகழ்ச்சியில் நாங்களும் இணைந்திருக்கோம் மேடம். எங்கள் பாட்டி எங்கள் பாட்டிகள் இரண்டு பேர் அவங்க பேர்களை குறிப்பிட்டு அவங்களாம் கதை சொல்லுவாங்க. இப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா என் குழந்தைகளுக்கு கதை சொல்கிறார்கள். வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. தேனி ஹரிராம், கதை கதையாம் காரணமாம் காரணம் கூறும் முன்னே தூங்கி விடுவோமே அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நேரம் 5:53 ஆயிட்டு. நாம் நிறைய பேர்கிட்ட கதை சொல்லி யார் அப்படின்னு கேட்டோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும்போது ஒரு பாடலும் இப்போ கேட்டலாம். அதாவது நம்ம முன்னாடியே ஒரு பாடல் கேட்டும், பந்தம் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டும். இது அதுக்கப்புறம் வந்த காலகட்டத்தில் வந்த ஒரு பாடல், ஆனால் எல்லாரோடைய மனசையும் கொள்ளையடித்த ஒரு பாடலே சொல்லலாம். இந்த பாடலோடு இன்றைய பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட கருத்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இது என்ன பாடல் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கே தெரியும்.

தெய்வ திருமகள் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இந்த பாடல் கேட்டோம். பாடியவர் விக்ரம் நாமத்துக்குமார் எழுதிய பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். இதுவரை இணைந்திருந்தோம் பூந்தென்றல். மீண்டும் 8 மணிக்கு நீ கூறினால் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம் சொல்றது ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 6:01. பக்தியும் அன்பும் கொண்டு இதயபூர்வமாக கடவுளை ஜெபிக்கும்போது எங்கும் எதிலும் வெற்றி உண்டாகும் என்கின்றனர் ஆன்றோர். எண்ணங்கள்தான் வாழ்க்கை. நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடன் கூடிய பிரார்த்தனைகள் எந்த நேரத்திலும் பலம் தரும். இந்த மங்களம் பொங்கும் மாலை நேரத்தில் இறைவனின் துதிப்பாடும் பாமாலைகள் வளம் வர நாம் கேட்கவிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலில் திருமால் பெருமை திரைப்படத்திற்காக T.M. சௌந்தரராஜன் பாடிய பாடல் இது. கண்ணதாசன் இயற்றிய பாடல். இசை K.V. மகாதேவன்.

தாயும் தந்தையும் நான்.

0: பக்த பிரஹல்லாதா திரைப்படத்திற்காக பி சுசீலா மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். ஆலங்குடி சோமு இயற்றிய பாடல், இசை ராஜேஸ்வர ராவ். இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவு பாரதி தமிழ் பண்பலை. நிகழ்ச்சியில் அடுத்த கந்தன் கருணை திரைப்படத்திற்காக கே பி சுந்தராம்பாள் பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.
1: ஔவையே, உலகில் அரியது என்ன?
2: அரியது கேட்கும் வரிவடிவேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்க

0: உனக்கு அழகாக தமிழில் விளக்கம் தந்த மூதாட்டியே, கொடியது என்ன?
1: கொடியது கேட்கில் வடிவடிவேலாய், கொடிது கொடிது

அப்பையே, பெரியது என்ன? பெரிய

0: பெரிதே.
1: ஔவையே, வானவரும் உனது வாக்கிற்கு அடிமையாகி விடுவர் என்றால் அதில் வியப்பில்லை. இனியது என்ன?
2: இனியது

0: இல்லையே, புதியது என்ன?
1: என்றும்

பக்தி மாலை. நிலையத்தில் நேரம் 6:15. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை தரும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆணழகன் திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் இது. வாலி இயற்றிய பாடல், இசை இளையராஜா.

இறைவனின் அருளை நம்மிடம் அள்ளி சேர்க்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஐயா வழி இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல் இது. மணிபாரதி இயற்றிய பாடல். இசை பகவதி ஸ்ரீனிவாசன். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரணமையப்பா திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் ராஜி பாடிய பாடல் இது. புலவர் மாறி இயற்றிய பாடல். இசை சந்திரபோஸ்.

பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக மிஸ்யம்மா திரைப்படத்திற்காக பி லீலா பாடிய பாடல் இது. டி என் ராமையா தாஸ் இயற்றிய பாடல், இசை ராஜேஸ்வர ராவ்.

0: இறைவனின் இன்னொருள் வேண்டி இன்னிசை கானங்கள் வலம் வந்த இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை தொடர்வது 6:30 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2229 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சென்னை அரசு அருங்காட்சியக காட்சி கூடங்கள் முழுமையா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இணையதள அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்படும். மதுரையில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைப்பதற்கு தகுந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இதற்கான விரிவான திட்ட அறிக்கை DPR ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் எழும்பூர் அது தொடங்கப்பட்டு 175 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்படும். இதற்கென ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். 23 மாவட்டங்கள்ல தற்போது செயல்பட்டு வரக்கூடிய அருங்காட்சியகங்கள் மேலும் 15 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்பதையும் சொல்லி, இதன் முதற்கட்டமாக 4 மாவட்டங்களுக்கு நாமக்கல், திருவள்ளூர், கன்னியாகுமரி, அரியலூர் அந்த மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த ஏதுவாக விரிவான திட்ட அறிக்கை DPR ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும்.
1: முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கு முன்பு ஒப்பந்தப்புள்ளிகள் கோராமல் பணிகள் நடைபெற்றதா என்றும் வினவியுள்ளார். இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் முன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தங்கள் கட்சி அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்று கூறினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் தமிழக அரசு உயர்த்தியுள்ளது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் அளவுக்காவது உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளையோரின் ஜனநாயக உரிமைகளை தமிழக அரசு

0: பறிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள கல்வி நிறுவனங்களின் மாணவர் பேரவை தேர்தல்களை உடனடியாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள்தோறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. உலக புகைப்பட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் வாழ்நாள் நினைவாக மாற்றுவதோடு வார்த்தைகளால் சொல்ல இயலாத நிகழ்வுகளை கலைநயம் மிக்க புகைப்படங்களால் உணர்த்தும் புகைப்பட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகத்தில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமினை ஆட்சியர் டாக்டர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குப்பைகளை தரம் பிரிக்கும் திடக்கழிவு மேலாண்மை மையத்தின் செயல்பாடுகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த திருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-8, 21-10 என்ற செட்கணக்கில் இலங்கையின் டுமிண்டு அபே விக்ரமாவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் ஜஹ்ரா கரிமஸ்டாவை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் சற்றுமுன் தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியின் 5வது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும், 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மனோ சுதர் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது

0: ஆட்டம் கொழும்பில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இந்த வேளை மாலை 6:40:25 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த வேளையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி. ஆம் நண்பர்களே, என் விருப்பம் நிகழ்ச்சியில் தான் இணைகிறோம். இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்கு பாடல்கள் நமக்காக வர காத்திருக்கிறது. சரி, எந்த மாதிரி பாடல்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 90களில் வெளிவந்த பாடல்களை இந்த நேரத்தில் நம்ம அப்படி கேட்டு மகிழலாம். எல்லாம் அப்படி கலவையாக வரும், சரிங்களா? இந்த வேளையில் இங்கு ஒரு விஷயம், சின்ன பசங்க அடிக்கடி சண்டை வந்துச்சுன்னா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அவங்க வந்து முக்கியமாக பண்ணுறது கிள்றது. கிள்றது தான் அடிக்கடி வீட்டில் பிரச்சனை வரும். அம்மா என்னை கிள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லி அக்கா தங்கை அந்த மாதிரி இந்த காம்பினேஷனில் வந்து அந்த கிள்றது அப்படிங்கிறது சின்ன பசங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பழக்கம், ஒரு கெட்ட பழக்கம். அடிக்கடி அதுதான் சண்டைகளுக்கு காரணமாக இருக்கும். அந்த கிள்றது இந்த பாட்டுக்குள்ளேயும் இருக்குது. எங்கே இருக்குது கேட்டுருவோம்.

0: ஹரிஹரன் அனுராதா குரல்களில், வைரமுத்து வரியில், ஏஆர் ரகுமான் அவங்களுடைய இசையில் அந்த அற்புதமான பாடல் ஜீன்ஸ் படத்துக்காக கேட்டு முடித்தோம்.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுற. வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

102.3 FM. 6:48 52 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.

அடிக்கடி நம்ம வீட்டில் ஏதாவது பொருளை எங்கேயாவது வச்சு தொலைச்சிட்டு தேடுறது ஒரு வழக்கமான வேலையாக இருக்கும். சில நேரங்களில் அது பெரிய தலைவலியை கூட கொடுத்துரும். இந்த பாட்டிலையும் ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு. அந்த பொருளை காணாமல் போனது எங்கே போய் தேடணும், யார்கிட்ட தேடணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கத்தை விட்டுட்டு, ஆனால் ஒரு அற்புதமான ஒரு உயிர்கிட்ட போய் கேட்குறாங்க. அதான் மயில் கிட்ட போய் கேட்குறாங்க, அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதை கேட்குறாங்க கேட்டுருவோமா?

ஹரிஹரன் மகாநதி சோபனா குரல்கள வைரமுத்து வரியில தேவாவினுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் கண்ணெதிரே தோன்றினால் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 6:55 43 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நண்பர்கள் 6 மணியிலிருந்து போட்டு ஒரு 13 பேர் கருத்துக்களை போட்டு காத்துட்டு இருக்கிறீங்க. யார் யார் என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத என்னென்னு கொஞ்சம் பார்த்துருவோம். அதில் நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக போட்டிருக்கிறவங்க தீட்டாளம் டிசி ராஜேஷ். அவங்க வந்து பக்தி மாலையில் வந்த பாடல்கள் எல்லாமே கேட்டு பக்தி பரவசம் அடைந்தோம் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் சொல்லியிருக்கிறாங்க. பர்வதவர்தினி பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், திரையசையில் ஒழித்த பக்தி பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தேனி ஹரிராம் அவங்க வந்து பக்தி மாலை வழங்கிய நாராயண மன்றம் அந்த பாடலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்குறேன், நம்ம பண்பலையில் கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, நன்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் புரசை வாக்கம் சவுந்தரராஜன் அவங்க வந்து பக்தி பரவசம் ஓட்டும் வகையில் பக்தி பாடல்கள் இருந்தது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக திருப்பூர் குன்னத்தூர்லேருந்து நவீன்குமார் சொல்லியிருக்காங்க, மாலை வணக்கம் பாடல்கள் அருமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பக்தி மாலை பாடல்கள் எல்லாமே அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் பக்தி பரவசம் கண்டேன் பக்தி மாலையில் நவரசம் அறிந்தேன் சக்தி பாடலில் அதிசயம் கொண்டேன் முக்தி தேடல் அப்படின்னு சொல்லி அப்படின்னு போட்டு மாதவரத்து வீரராகவன் போட்டிருக்காங்க. எழுக்கிணறு அபுதாகிர் வந்து ஸ்டார் ஆட போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலை பட்டாபி இங்கே வந்து நம்ம கில்றதை பற்றி சொன்னோம்ல, அதுக்கும் இந்த பாட்டுக்கு என்ன சம்மந்தம், கில்றது தான் சம்மந்தம், அதை தான் நம்ம பாட்டுக்குள்ள வச்சு சொன்னோம், இப்போ யோசிச்சு பாருங்கள் ஏதாவது கிடைக்குதான்னு. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவங்க வந்து இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லி மேற்கு மாம்பலத்திலிருந்து ராமகிருஷ்ணன் போட்டிருக்காங்க. வீரராகவன் என் விருப்பம் அதுக்கான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சுகம் தரும் இசை வெள்ளம் குளுமை, இசை வெள்ளம் குளுமை பா நெஞ்சில் நிறைந்த வளமை அப்படின்னு போட்டு போட்டிருக்காரு. ரைமிங்காக போடுறதுல இவர் நிறைய ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், அநேகமாக நிறைய ரிசர்ச் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ நிறைவு பாடலாக ஒரு பாடல் வர காத்திருக்கிறது. அதில் வந்து ஒருவன் ஒருவன் முதலாளி படத்தில் பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, பூவை பறிக்கிறது எதுங்க கோடரி ஆயுதம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் கேட்பாங்க. ஆனால் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, பூவே ஆயுதம் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது பூ ஆயுதமா, எப்படி கேட்டுருவோம்.

கார்த்திகாடி சிவ சிதம்பரம் சுவர்ணலதா குரல்களில் வைரமுத்தூருடைய வரியில் யார் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் அந்த பாடல் ஜோடி படத்துக்காக கேட்டோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி என் விருப்பம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை மாலை 7:50. இந்த மணி தொழில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். ஆசையே துன்பத்திற்கு காரணம், இப்படிலாம் பல பொன்மொழிகளை நம்ம வாழ்க்கையில் நிறையா கேட்டிருப்போம். அதே போல் ஆசை வச்சாதான் நான் உயர்ந்த லட்சியங்களை அடைய முடியும், இது போன்ற பொன்மொழிகளையும் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இங்கேயும் ஒரு ஆசை இருக்குது, அதுவும் எங்கே ஆசைன்னா ஒரு கண், கண் மேலே ஆசை, அதுவும் அழகான கண்ணா. எப்படிப்பட்ட அழகான கண்ணு பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

தாரி தத்தாம் தான தத்தா ஜோனு தாங்கிறதுக்கு தருகிறதுக்க தத்து தருகிறதும் தித்தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்கு ததிங்கிறதுக்கு தகுதிக்கு ததிங்கிறதுக்கு தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தீங்கிறதுக்கு தீங்கிறதுக்கு தருகிறதுக்கு தருகிறதுக்கு தருகிறது.

0: அருந்ததி குரல்ல வைரமுத்து வரியில தேவாயினுடைய இதமான இசையில அந்த இனிய பாடல் கள்ளழகர் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: பாட்டு பொங்கல்
2: ஒத்த சொல்லால என் உசிரெடுத்து வச்சு கிட்ட
3: வணக்கம். நான் உங்க இசையமைப்பாளர் என்ஆர் ரகுமந்தன் பேசுறேன்.

0: கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 திரைகாணம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அந்த வகையில் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேன்கூடு இருக்குல்ல, தேன்கூடு தேனி, ஒரு தேனி கடிச்சாலே நமக்கு அப்படி வலிக்கும். ஆனால் சிலர் வந்து அந்த தேனி வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக தேனியாக வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி காட்சிகளை தொலைக்காட்சியிலையோ இல்லை நம்ம செய்தித்தாள்கள்லையோ பார்த்துருப்போம். எப்படா நிற்கிறாங்க, கூட உடம்பு ஃபுல்லாக இருக்குது அப்படிலாம் பார்ப்போம்ல. ஆனால் அவங்களை கடிக்குமா கடிக்காதா இல்லை என்ன தான் பண்ணுவாங்க, நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எதுக்கு இப்போ அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அந்த தேன் கூட பிச்சு பிச்சு வச்சோம்னா எம்பிட்டு தேனி நம்மளை கடிக்கும். ஆனால் இந்த பாட்டில் கடிக்குதா கேட்டுருவோம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹரிணி குரல்களில் வைரமுத்து வரியில் ஏஆர் ரஹ்மானுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் முதல்வன் படத்துக்காக கேட்டு முடித்தோம். இனி தொடர்வது 7:15 நிமிடத்திற்கு தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சூமி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த பயிற்சி தகவல் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய திருமதி திரௌபதி முர்மு, அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் முடிவுகளை மிகுந்த பொறுப்புடன் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மனிதாபிமானத்துடன் மக்கள் பணியை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நாட்டில் 4 ரயில்வே திட்டங்கள் மற்றும் 1 நெடுஞ்சாலை திட்டத்தை மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மேற்கு வங்கம், ஒடிஷா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களின் 8 மாவட்டங்களில் பல்தட ரயில்வே திட்டங்களை மேற்கொள்வதற்கு 13,041 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். காரக்பூர் பத்ரக் இடையே 4 வழித்தடமும், பத்ரக் ஹரிதாஸ்பூர் இடையே 4 வழித்தடமும், கும்முடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடமும், கட்டக் பாரதீப் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் ரயில்வே கட்டமைப்பில் 410 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடங்கள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2030-31ஆம் ஆண்டிற்குள் இந்த திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றப்படும் என்றும் இத்திட்டங்களுக்கான மொத்த செலவு 9,450 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த புதிய வழித்தடங்கள் ரயில்வே போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து சேவைகள் விரிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்பட உள்ள 12 ரயில்பாதை திட்டங்கள் மூலம் 6,448 கிராமங்களில் உள்ள 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுவர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தில் நெடுஞ்சாலை எண் 22 முசாஃபர்பூர் சீதாமடி சோன்பர்சா இடையே 82 கிலோமீட்டர் தூரத்திற்கு நவீன தரத்திலான 4 வழிப்பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, மேற்குவங்க மாநிலங்களில் கொண்டுவரப்பட உள்ள 4 பன்னடுக்கு ரயில்வே திட்டங்கள் சரக்கு போக்குவரத்து மற்றும் லட்சக்கணக்கான மக்களின் பயணத்திற்கு ஆதாரமாக விளங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள ரயில்வே திட்டங்கள் குறித்து தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், 12 ரயில்பாதை திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் என்றும் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் முதலமைச்சர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களும் தென்மண்டல குழுவில் இடம்பெற்றுள்ளன. மாநிலங்களில் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 2 மூத்த அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தில் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சமர்ப்பிக்கும் கோரிக்கைகளை மாநில தலைமைச் செயலர்களின் நிலைக்குழு ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டீம் பாரத் கூட்டுறவு தன்னாட்சிக்கு இந்த மண்டல குழுக்கள் வலு சேர்க்கும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பிரதமரின் ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை

0: செயல்படுத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று உயர்கல்வித்துறை மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சுதந்திர தின உரையின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்முசி இன்று மும்பையில் மேற்கத்திய கடற்படை பிரிவை பார்வையிட்டார். கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதனையும் மேற்கத்திய கடற்படை பிரிவின் தளபதி வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சியான் ஆகியோருடன் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் கலந்துரையாடினார். இந்த கடற்படையின் பொறுப்புகள், செயல்திறன் ஆகியவற்றை அவர் கேட்டறிந்தார். இந்திய பசிபிக் மண்டலத்தில் தாராளம் மற்றும் வெளிப்படையான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்தியாவும் ஜப்பானும் செயல்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கடற்படை அதிகாரிகளை சந்தித்திருப்பது பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஜப்பான் அமைச்சர் நாளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய விஷயங்கள் குறித்து பேசவிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பு, இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி என்று இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் பயணம் மேற்கொண்ட அவர் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவை சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசும் யூனியன் பிரதேச அரசும் பாதுகாப்பை வலுப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறினார். தேசிய மரபணு தரவு மற்றும் பயோமெட்ரிக் அடையாள கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீது தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் கருத்து தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கும் பெற்றோரிடமிருந்து பிரிந்த குழந்தைகளை மரபணு பரிசோதனை மற்றும் பயோமெட்ரிக் தரவு அடிப்படையில் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைப்பதற்கு இந்த முறை உதவிடும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடாவின் தென் கரையோர பகுதியில் உள்ள நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கான வசதிகளை அளிக்கக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு பகுதியிலும் நிகழும் ராணுவ நடவடிக்கைகளை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 5வது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்களை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் கொழும்பில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ராஜாவத், மீராபாய் லுவாங் மைனஸ்நாம், அனேரி கோட்டக், லிஷா பால், தன்வி பாத்ரி, மேதாவி நாகர், ஜியா ராவத் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சிங்க்வீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும் 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோத்ராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரி

0: அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பல்வழி ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 திரைகானம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். திரைகானத்தின் நிறைவாக பாடல் வர காத்திருக்கிறது. சின்ன வயசுல நமக்கு தின்பண்டம் அப்படின்னு சொல்லும்போது சின்ன சின்ன மிட்டாய்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்ப ஆரஞ்சு மிட்டாய் அப்படிங்கிற பேர்ல நம்ம சொல்லுவோம். எங்க ஊர்லலாம் அதுக்கு பேர் குழஞ்சி மிட்டாய் அப்படின்ற பேர்ல சொல்லுவாங்க. எதுக்கு இப்ப அதை சொல்றோம் அப்படின்னா, அந்த மாதிரி சின்ன தின்பண்டங்கள், ரொட்டி, அந்த குருவி ரொட்டிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இப்ப இருக்கான்னு தெரியல. அந்த மாதிரி பண்டங்கள்லாம் கொடுப்பாங்க. அதுல முக்கியமானது ஒன்று, இனிப்புல அடிக்கடி கொடுக்கப்படக்கூடிய விஷயம், இந்த கல்கண்டு நமக்கு கொடுப்பாங்க. இப்போல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு அந்த கல்கண்டு கொடுக்குறோமா அப்படின்னா பெரும்பாலும் இல்லை. அதே போல் இன்னும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான பனங்கற்கண்டு இதெல்லாம் இருக்குது. பனைவெல்லம், பனங்கற்கண்டுலாம் இருக்குது. எதுக்கு அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி பனங்கற்கண்டு கிடைக்கலனா சில நேரத்தில் நல்ல குரல் வளம், கற்கண்டு மாதிரி குரல் வளர்க்கக்கூடிய பாடல்களை கேட்டால் கூட நமக்கு கல்கண்டு இல்லைனாலும் இனிமை கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி இனிமை இந்த பாட்டில் இருக்குது, கேட்டுருவோம்.

ஹரிஹரன் குரல்ல எஸ் ஏ ராஜ்குமார் எழுதி இசையமைத்த அந்த பாடல் கண்ணுபட போகுதையா படத்துக்காக கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரை கானம். இந்த வேளை 7:30, 7 நொடி. இனி தொடர்வது

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள சித்தார்த் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கழிவுலிருந்து காசு பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? விவசாயத்தில் பயிர் சாகுபடியில் நிறைய கழிவுகள் ஒதுங்கும். அவற்றை சேகரித்து மக்குன உரமாக கம்போஸ்டாக மாற்றி ஒன்று நம்ம நிலத்துக்கே போடலாம், அல்லது விலைக்கு விற்பனை செய்யலாம். அதே போல் கால்நடை பண்ணை, ஆடு மாடு கோழி பண்ணைகள் வைத்திருப்பவர்கள் அவை கழிக்கும் கழிவுகளை நல்லபடியாக சேகரித்து மக்க வைத்து அருமையான இயற்கை எருவாக மாற்றி பயன்படுத்தலாம். நமது நாட்டில் ஓராண்டுக்கு 15,803 கோடி ரூபாய் மதிப்பிலான சாணம் எரு உற்பத்தியாகுதான். அதாவது கால்நடைகளின் சாணம், கழிக்கப்பட்ட கலப்பு தீவனங்கள், காய்ந்த தீவன சருகுகள், வீணாக்கப்பட்ட தீவனங்கள், ரோமம், கோழிகளின் சிறகுகள், ஆழ்கூள பொருட்கள், உடைந்த முட்டைகள்னு இந்த கழிவு பட்டியல் நீளுது. இவற்றை சரியான முறையில் கையாளுவதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம், சுற்றுப்புற சூழலையும் பாதுகாக்கலாம். சித்தார்த், ஒரு மாடு ஒரு நாளைக்கு சராசரியாக 24 கிலோ சாணத்தை கழிவுகளை வெளியேற்றும். எரும மாடு ஒரு நாளைக்கு 32.5 கிலோ கழிவுகளை வெளியே தள்ளும். குதிரைகள் வெளியிடும் கழிவு ஒரு நாளைக்கு சராசரியாக 13.5 கிலோ. ஓர் ஆடு ஒரு நாளைக்கு 1.75 கிலோ. பன்றிகள் ஒரு நாளைக்கு வெளியே தள்ளும் கழிவுகளின் அளவு 4 கிலோ. 100 கோழிகள் கொண்ட பண்ணையிலிருந்து 3 கிலோ எச்சம் வெளியேறும். எந்த கழிவாக இருந்தாலும் ஏரி, குளம், கிணறு போன்ற நீர்நிலைகள் கால்நடை பண்ணைக்கு பக்கத்தில் சேகரிக்கக்கூடாது. ஒரு 100 அடி தூரத்தில் தான் சேமிக்கணும். உயரமான வடிகால் வசதியுள்ள இடத்துல சேமிக்கணும். குடியிருப்புகளுக்கு பக்கத்துலேயும் சேமிக்கக்கூடாது. இந்த மாதிரி கழிவுகளை ஒரு மூலையில் போட்டு சேமித்து நல்லா மக்க வச்சு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அப்புறப்படுத்துவது வழக்கம். கால்நடைகளின் கழிவில் சாணம்தான் மிக மிக முக்கியமானது. நம்ம நாட்டில் ஓராண்டில் கிடைக்கும் உலர் சாணத்தின் அளவு 75 மில்லியன் டன்கள். இதை மக்கிய உரமாக இயற்கை எருவாக மாற்றும்போது அதில் இருக்கும் தழைச்சத்தின் அளவு 3,300 கோடி ரூபாயா. தழைச்சத்துங்கிறது நைட்ரஜன், யூரியா, அமோனியம் போன்ற கனிம உரங்கள் மூலமாக கிடைக்கிற சத்து. இது தவிர மணிச்சத்து, பாஸ்வரஸ், சாம்பல் சத்து, பொட்டாசியம் இவையும் ஓரளவுக்கு கிடைக்கிது. இது ஓர் அருமையான இயற்கை எரு. செயற்கை உரங்களை குறைத்து இயற்கை உரங்களை பயன்படுத்துவது நில வளம் பேண உதவும். அதோட சுற்றுச்சூழல் மாசடைவதையும் தடுக்கலாம். சித்தார்த், முன்னாலெல்லாம் சாண எரிவாயு கலன்னு ஒன்று அமைச்சு அதில் சாணத்தை கரைச்சி ஊற்றி சமையலுக்கு கேஸ் எடுப்பாங்க, விளக்கு எரிய விடுவாங்க, ஏன் மோட்டார் கூட ஓட விடுவாங்க. இதெல்லாம் சாண எரிவாயுவின் பயன்பாடு. எரிவாயு எடுத்த பிறகு அருமையான மக்கின எருவும் வெளியே வரும் அந்த கலன்லேருந்து. அதை எடுத்து வயலில் போட்டு பயிர் சாகுபடி பண்ணும்போது கூடுதலான விளைச்சலும் எடுப்பாங்க அன்பர்கள். இப்போவும் ஒரு சிலர் கிராமத்தில் இந்த மாதிரி சாண எரிவாயு கலன் வச்சிருக்கிறாங்க, நல்லபடியாக பராமரித்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முயற்சி வேணுங்கய்யா, அப்போ தான் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்ய முடியும். அதே போல் இலை, தழை, பண்ணை கழிவுகள், ஆழ்கூளங்களையும் முறையாக அப்புறப்படுத்தி நல்லா மக்க வச்சு இயற்கை எருவாக்கணும். இவற்றை விரைவாக மக்க வைக்க நுண்ணுயிர் கலவைகள்லாம் கூட வந்துருச்சு, பயோ டீகம்போசஸ்ன்னு. இப்படி சிந்திக்கணும். விஞ்ஞான வளர்ச்சி நமக்கு எப்படி உதவும், நாம் எப்படி பயன்படுத்தி பலன் பெறலாம்னு சிந்திச்சு செயல்படணும். சரிங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள். 102.3 FM.

0: பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்.
1: ஆம் நண்பர்களை, பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் தான் இணைகிறோம். இப்போ பாடல்கள் வரப்போகுது. 7:55 வரைக்கும் உங்களுக்கு பாடல் வரும். ஒரு 3-4 பாடல்கள் அதனுடைய நீளத்தை பொறுத்து வரும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு பாடல் கேளுங்க, இன்னொரு பாடல் கேட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். இணைத்து பாருங்கள், என்ன இணைப்பில் என்ன பாதையில் பாடல்கள் பயணம் செய்து அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இப்போ வந்து முதல் பாடல் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம், இந்த குழந்தைங்கள்லாம் இந்த விரும்பக்கூடிய ஒரு விஷயம், குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவங்களும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம், கையில் அந்த மருதாணி வச்சுக்கிறது. அதுதான் இப்போ பாட்டுக்குள்ளே வருது. மருதாணி வச்சா செவன் இருக்கும். போன வாரத்தில் எங்கள் வீட்டில் 2 பாப்பாவுக்கும், 1 பாப்பாவுக்கு வச்சாங்க, இன்னொரு பாப்பாவுக்கு வைக்கல. அது ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. அந்த அக்கா கையை பார்த்து பார்த்து குட்டி பாப்பா எனக்கும் மருதாணி வைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துச்சு. எதுக்கு இதை சொல்கிறோன்னா, மருதாணி வைக்கலங்கிறது உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பாட்டில் வைக்க போகிறாங்க, எப்படி வைக்க போகிறாங்க கேட்டுருவோம்.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா, கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

இந்த வேளை 7:35 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர்

0: நகாஷ் ஆசிஸ் வந்தனா ஸ்ரீனிவாசன் அந்தோணிதாசன் குரல்களில் மணி அமுதன் இசையில் வரிகளில் டி இமானனுடைய இசையில் அண்ணா தேவைப்படுறதுக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM பாட்டுக்கு இதுதான்
2: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவிட் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே.
5: வணக்கம், நான் TL தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசைத்தன்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
6: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
7: வணக்கம் இசை உள்ளங்களே,
8: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: 7:43 20 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஒரு பாடல் வந்துருச்சு, இதை வச்சு எதுவும் கண்டுபிடிக்க முடியுமானா? நிச்சயமா முடியாது. இன்னொரு பாடல் வந்தா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
2: வணக்கம்.
1: ஏன்னா ஒன்றை வச்சு மட்டுமே நம்மளால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில நேரங்களில் ஒரு விஷயம் நமக்கு இருக்கும், ஆனால் அது சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்காது. இது இருக்கும், அது இருக்கும், அது இருக்காது, இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் மாற்றி மாற்றி இருக்கும். இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு படத்தில் கவுண்டம் பண்ணிக்கிட்டு செந்தில் அடி வாங்குவார். அவரை கலாய்க்கிறதுக்காக அவர் சொல்லுவார், கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும், இப்போ ரெண்டும் கிடச்சிருச்சுன்னு சொல்லி கவுண்டம் பண்ணி செந்திலை துரத்துக்கிட்டே ஓடுவார். அதனால் அந்த மாதிரி ரெண்டும் அமையிறது ரொம்ப அபூர்வமாக தான் அமையும். அப்படி அமையும் போது கப்புன்னு பிடிச்சி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கணும். சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாட்டிலையும் அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வார்த்தையாடி பார்த்த போது, நான் நிறையா பேசினேன், அப்போலாம் அது என்கிட்ட வரல, ஆனால் என்கிட்ட வந்தப்போ என்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி ஃபீல் பண்ணுறாங்க கேட்டுருவோம்.

ஹரிஹரன் சுஜாதா குரல்களில், வைரமுத்து வரியில், சிவா சி அவங்களுடைய இசையில அந்த பாடல் பூமகள் ஊர்வலம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். ஏழு மணி 49 நிமிடம் 54 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. வணக்கம்.

0: பாட்டும் பயணமும்.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், நிறைவை எட்டிவிட்டோம். யாராவது கண்டுபிடிச்சி போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்ப்போம். முடிஞ்சால் போடுங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இப்போது முருகேசன் அவங்க வந்து அடைக்கலம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க. மருதாணி மட்டும் இல்லை, எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி சில குழந்தைகள்கிட்ட சண்டை வரும், ரெண்டும் தேவதைகள் தான் ஆனால் குட்டீஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு, பெரிய குழந்தைகள் அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு நடுவில் அப்படி இப்படி சின்ன சின்ன சண்டைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி ஹயத் பாஷா போட்டிருக்காங்க. பாட்டும் பயண நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அடையாளம் போட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி போட்டிருக்கிறாங்க. பாபு முள்ளக்காட்டிலேருந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட் ஈவினிங் போட்டிருக்கிறாங்க. தீட்டலம் டிசி ராஜேஷ் அவங்க வந்து பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னே போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவரே டிசி ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காரு, தேன் வந்து ரொம்ப இனிமையான ஒரு விஷயம், மலர்கள் போல் மலர்களின் தேனை பொறுத்து லேசான மலர் மனம் கனிந்த பழச்சுவை இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க தேன் சுவை கமழக்கூடிய பாடல்கள் வந்திருக்குன்னு சொல்லி அப்படி போட்டிருக்காங்க. அப்புறம் வேறு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போது பார்க்கும்போது நவீன்குமார் அவங்க வந்து மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் தான் வந்திருக்கிறாங்க. ஓகே, சுந்தரப்பெருமாள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சுந்தரப்பெருமாள் கோயிலேருந்து கலை துரைராஜன் அவங்க வந்து பாடல்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட ஏற்கனவே நீங்கள் போட்டிருக்கக்கூடியவர்கள் தான் மறுபடியும் அப்படி இருக்கிறீங்க. முகமது சி பிலால் அவங்க வந்து அயனாவரத்துலேருந்து பாடல்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, இல்லை இந்த பாட்டுக்குள்ளெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பெண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும், முதல் ரெண்டு பாட்டில் நடுவால் வரும், இப்போ இந்த பாட்டில் தொடக்கத்திலே வரப்போகுது. என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன பாட்டில் வார்த்தை ஆடி பார்த்தபோது காதல் வரவில்லை, காதல் வந்தபோது வார்த்தை வரவில்லை அப்படின்னு சொல்லி அந்த காதலை முடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த காதல் இங்கே வராதா வராதா வராதான்னு பாட்டுக்குள்ள ஹீரோ ஏங்குறாரு. எப்படி ஏங்குறாரு கேட்டுருவோம்.
2: லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பெண்ணே, லுசு பையன் மேலதான் லுசா சுத்துறான். லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பெண்ணே, லுசு பையன் மேலதான் லுசா சுத்துறான்.

0: என்ன விட்டு மாறவில்லை. டிஜே பிரேம்ஜி, எம்சி சிம்பு இவங்கெல்லாம் பாடியிருப்பாங்க சிலம்பரசனுடைய வரியில் தான். யுவன் சங்கர் ராஜாவுடைய அட்டகாசமான இசையில் வல்லவன் படத்துக்காக அந்த அருமையான பாட்டை கேட்டு முடித்தோம். இந்த வேலையோடு நானும் கிளம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் ஒரு அழகான நாளில் அழகான தருணத்தில் சந்திக்கலாம். இனி 8 மணிக்கு நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் ஆர்ஜே செங்கமலம் சரத் உங்கள் கூட நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். இனி தொடர்வது 7:55 இன்று ஒரு தகவல்.
1: வங்க நாவலாசிரியர் சரத் சந்திரர் ஒரு நண்பர் அவர்கிட்ட வந்தார். வழக்கமாக எல்லா எழுத்தாளர்கள்கிட்டையும் கேட்குற

0: ஒரு கேள்வி கேட்டார். நீங்க எழுத்துத்துறைக்கு வந்தது எப்படி? இதுதான் கேள்வி. அதை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்னார் சரத் சந்திரர். சும்மா சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னார் வந்தவர். சரி சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். நான் வந்து ரங்கூனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், சம்பளம் பத்தில், வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு பலசரக்கு கடை வைக்கலாம்னு நினச்சேன். என்னால் மளிகை கடை வச்சு சரியாக நடத்த முடியுமாங்கிற சந்தேகம் என் மனைவிக்கு. அதை சோதனை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக சில பொருள்களின் அளவு, அதோட விலை, இப்படி சிலதை சொல்லி எல்லாத்தையும் மனக்கணக்காக கூட்டி போட சொன்னாங்க. என்னால் சரியாக கூட்டி சொல்ல முடியல. உங்களால் மளிகை கடை நடத்த முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னார். கேட்டவருக்கு சிரிப்பு வந்துட்டு தான். சரத் சந்திரர் ஒரு பக்கம் சீரியஸான நாவல்கள், சிறுகதைகள் எழுதியிருந்தாலும் அவருடைய இன்னொரு பக்கம் வேறு விதம். நண்பர்கள்கிட்ட பேசும்பொழுதும் சரி, அவர்களுக்கு கடிதங்கள் எழுதும்போதும் சரி, கேலியும் கிண்டலும் நகைச்சுவை உணர்வும் அதிகமாக இருக்கும். காந்திஜி ஒரு சமயம் கல்கத்தாவுக்கு வந்திருந்தார். தேசபக்தர்கள் பல பேர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது சரத் சந்திரரும் அங்கே இருந்தார். கிரண் சங்கர் ராய் அப்படிங்கிறவரும் அங்கே இருந்தார். அவர் சொன்னாராம், காந்திஜியோட பழகிய முதல் வங்காளி நான் தான். போயர் யுத்த காலத்தில் இவர் வந்து லண்டனுக்கு வந்திருந்தப்போ என்கிட்ட தான் வங்காள மொழி கற்றுக்கிட்டார் அப்படின்னாராம். உடனே சரத் சந்திரர் காந்திஜியை பார்த்து, இவர் உங்களுக்கு வங்காள மொழி கற்றுக் கொடுத்தது உண்மைதானா அப்படின்னாராம். ஆமான்னாராம் காந்தி. அதனால தான் உங்களால் வங்காள மொழி கற்றுக்க முடியல அப்படின்னாராம். எல்லாரும் சிரித்தாங்களாம். சரத் சந்திரர் சாம்தாபேர் அப்படிங்கிற கிராமத்தில் தங்கியிருந்தார் ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக. அதுக்காக வந்து ஒரு கல்கத்தாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அதுக்காக புறப்பட்டார். அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து யாரோ அவரை கூப்பிட்டாங்க. இப்படி கூப்பிட்டவரை பார்த்து இன்னொருத்தர் யாரோ அதட்டி இருக்கிறாங்க. போகிறவரை ஏன் இப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு. ஏன் கூப்பிட்டா என்னன்னு கேட்டிருக்கார் சரத் சந்திரர். புறப்படுறவங்கள பின்னாடி இருந்து கூப்பிடுறது அபசகுனம், போகிற இடத்துல ஏதாவது ஆபத்து வரலாம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் அவர். உடனே சரத் சந்திரர் சொன்னாராம், இதோ இவங்க என்னை இலக்கிய கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்களே, இதை விட வேற என்ன ஆபத்து வந்துட போகுது அப்படின்னாராம். இப்படி சரத் சந்திரருக்கு இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு உண்டு. அவருடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். அங்கே ஒரு கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சரத் சந்திரருக்கு இயல்பாகவே கச்சேரியில் நீண்ட ஆலோசனையெல்லாம் கேட்கறதுக்கு பொறுமை இருக்காது. அதனால் மெதுவாக பாட போகிறவர் எப்படி அப்படின்னு கேட்டிருக்கார். அவருக்கு ரொம்ப நல்லா பாட தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சரத் சந்திரர், பாட தெரியுங்கிறது சரி, பாட்டை நிறுத்த தெரியுமா, அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னாரா.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள்.
2: 102.3 FM. வைப் பண்றங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா,
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
4: 102.3 FM.
5: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீ கோரினாய். மீண்டும் சந்திப்பதில் வணக்கம் நேயர்களே. விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது நீ கோரினால்.
1: நீ கோரினால்
0: நீ கோரினால் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு ஒரு தலைப்பில் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் என்ன தலைப்பு பேச போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய குணங்கள், நல்ல குணங்கள், கெட்ட குணங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம எப்போவுமே பேசுவது மனிதர்களோட குணங்கள் பற்றி மட்டுமே நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கும். ஆனால் சற்றே வித்தியாசமாக நம்ம வந்து விலங்குகள், பெட்ஸ் எல்லாம் இருக்கும், பெட்ஸ் வீட்டில் இருக்கும், இல்லை காட்டு விலங்குகள் எப்படியா இருந்தாலும் அததுக்குன்னு ஒரு சிறந்த குணம் ஒன்று வந்து இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அது தெரியாது. ஆனால் எப்பயாவது அது அருகில் பார்க்கும் பொழுதோ இல்லை கேள்விப்படும் போது இதுக்கு இப்படி ஒரு குணம் இருக்கின்றது, அது ஒரு நல்ல விஷயமாக கூட இருக்கும். அதை நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற சொல்லுங்கள், கேட்கலாம். இன்றைக்கு தலைப்பு, நீங்கள் பார்த்து வியந்த விலங்குகளின் குணங்கள் பற்றி சொல்லலாம். கால் பண்ணுங்கள் 2952508533, 2838 9871. நான் உங்கள் ஆர்ஜே செங்கமலம் சரத்.

என்னென்னலாம் நீங்கள் பார்த்து வேந்தீங்களோ அதெல்லாம் லைட்டாக யோசிச்சுக்கிட்டே இருங்க. சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்ததில்ல. வெற்றி விழா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்கு. இளையராஜாவின் சில்வாலியற்றிய பாடல் ஸ்டேட்யூட். இது பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

சூப்பரான சாங் நாம் கேட்டு ரசித்தோம். வெற்றி விழா அப்படிங்கிற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது அந்த அருமையான பாடலோட நாம் தலைப்புக்குள்ளே போயிடலாம். நிறைய நேயர்கள் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. சுஸ் இணைப்பில் பங்கு பெறணுமா கால் பண்ணுங்கள். 2952 0853 2838317

நமக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள்லாம் நாளைக்கு வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்குமாறு சொல்லிக்கிறோம். அடுத்து நிறைய நேயர்கள் நிறைய இடத்துலேருந்து ட்ரை பண்ணுறாங்க, புதிய நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே, இப்போ யாரெல்லாம் வராங்க, மீண்டும் தலைப்பு சொல்லிடுறோம். நீங்கள் பார்த்து வியந்த விலங்குகளின் குணங்கள், அதுதான் இன்றைக்கு நாம் கேட்கவிருக்கும் தலைப்பு.

0: ஏதாவது காக்கா அப்படின்னா அந்த எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கறது அப்படின்னு ஒரு குணம் இருக்கும். பூனை அதோட குணம் வந்து சுத்தமாக அந்த இடத்த வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும், தன்னைத்தானே சுத்தமாக வைத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அதற்குள்ளரே மறைந்த பல பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும். எப்பயாவது நம்ம பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்போம், அதை ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம்
1: அன்பு தோழி அவர்களுக்கு, இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம்.
1: மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம்.
0: நலம்
1: நலமரியா.
0: நலம் சொல்லுங்க.
1: அதாவது என் வீட்டுல வந்து ஒரு பசு மாடு வாங்கியிருந்தேன். அந்த மாடு வந்து பக்கத்துல ஒரு மூணு தெரு தள்ளி அந்த வீட்டுல இருந்து அந்த மாடு வாங்கியிருந்தேன். அந்த மாடு அவர் வீட்டுல ஒரு ரெண்டு கன்று போட்டிருக்கு அவர் வீட்டுல. திருப்பி என் வீட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆகி 7 வருஷம் ஆயிடுது. அதுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா என்னைக்காவது குளிப்பா அந்த மாட குளிப்பாட்ட போகும்போது அவர் வீட்டை தாண்டி போகும். அந்த வீட்டுக்கிட்ட போன உடனே கொஞ்ச நேரம் நிக்குமா. அது ஒரு அதனுடைய மெமரி பவர் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. 7 வருஷம் 8 வருஷம் ஆனாலும் சரி, முத நம்ம இருந்த வீடு அப்படிங்கிற ஞாபகம் அதுக்கு
0: ஞாபகம் இருக்கின்றது.
1: அதை பார்க்கும்போது எனக்கு வியப்பா இருக்கு. உண்மையிலே மனிதர்களை விட விலங்குகளுக்கு வந்து அந்த மெமரி பவர் அதிகமா
0: இருக்குது.
1: என்னைக்குமே அந்த பழைய ஆள்கள் அது மறக்காது,
0: அப்படியே நிறைஞ்சு இருக்குது இல்லையா?
1: கண்டிப்பா. அது பேர் வந்து கௌரி.
0: சரி, நன்றி. நன்றி
1: நன்றிமா. நன்றி மகிழ்ச்சி.
0: வணக்கம்.
2: இனிய முன்னிரவு வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாலே வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ என்னோட ஃப்ரெண்டு கிராஜுவேஷன் வாங்கி சர்டிஃபிகேட்லாம் வச்சு அதை வந்து பூஜைக்கு கொண்டு போகிறதுக்காக பிரார்த்தனை கொடுத்து வெளியில் வரச்ச வந்து அந்த அந்த பேக்கோடு, அதாவது அந்த பூஜை தட்டோடு அந்த சர்டிஃபிகேட்டையும் வச்சுட்டு நாங்கள் இப்படி வலம் வந்துட்டு இருந்தோம். அப்போது அந்த பகுதியில் மழை இருக்கிறதுனால குரங்கு கூட்டம் வந்திருந்தோம். அதில் ஒரு குரங்கு வந்து அந்த பழம் தேங்காய் எடுக்கிறதுக்கு பதிலாக சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு ஓடிடுச்சு. ஓடிடுச்சு. ஆனால் அது வந்து அந்த மறைவு இடத்துக்கு போகல, வேற ஒரு உயரமான இடத்துல இருந்துட்டு அதை அப்படியே வச்சு வச்சு எங்களை வந்து அந்த இது தாஜா பண்ணிட்டே இருந்தது. எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியலை. அப்புறம் வந்து தேங்காய் விட்டு இருந்தோம், அதையும் எடுக்கல, அதை போடலை. அப்புறம் ஒரு சின்ன கல் எடுத்து இறச்சி வந்து இவங்க நம்ம மேல கல் எடுத்து இறச்சிட்டு அது சர்டிஃபிகேட் தூக்கி நம்ம மேலத்துக்கு போட்டுடுச்சு. குரங்குக்கு வந்து குரங்கு புத்தின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து நாங்க இன்னைக்கு நேரடியாக அனுபவித்தோம்.
0: சரி, ஓகே, நன்றி.
2: ஹலோ,
0: கேக்குதுங்க. நன்றி
2: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். புதிய நேயர்களுக்கு வழிவிடலாம்.
3: எனக்கு வந்து காக்கை இந்த ஒரு உயிரினத்துக்கிட்ட இருந்துதான் நான் கத்துக்கிட்டேன்.
0: கேக்குதா?
3: என்ன மேம்?
0: புது நேயர்களுக்கு நீங்க வந்து 5 மணி நிகழ்ச்சியிலும் பங்கேற்றீங்க, மற்ற நேயர்களுக்கு நீங்க வழிவிடலாம் இல்லையா?
3: மற்ற உயிரினங்களுக்கு வந்து பகிர்ந்துண்டு கொடுக்கும், அந்த எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி காக்கை தன்னுடைய குஞ்சு நார்மலா இருந்தாலும் அதை கொண்டாடி மகிழும். அதே போல மனிதர்களும் சில உறவுகளை கொண்டாடி மகிழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கிய எண்ணமாக சொல்றேன்.
0: நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கமா,
0: சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், கேக்குது. உங்க பேர் சொல்லுங்க.
4: திருபுவனம் புனித லோகி சேவியர் பேசுறமா. நலமா இருக்கலாமா?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க, விரைவாக சொல்லுங்க.
4: கொஞ்சம்
0: விரைவாக சொல்லுங்க.
4: நாங்கம்மா ஒரு நாய் ஒண்ணு வளர்த்தம்மா. அந்த நாய் என்னன்னா எங்களை கண்டாலே உடனே வந்து வாழாடிட்டு சேருமா. அதே மாதிரி எங்க வீட்டை குடும்பத்துல யாரும் வந்தாலும்மா அந்த நாய் வந்துமா அந்த நாயின்னு சொல்ல முடியாதுமா, அது அது கஷ்டம்னு சொல்லுவோம். அது வந்துமா வாழாடிக்கிட்டு வாழாடிட்டு சாப்பாடு போடுவோம் எல்லாம் செய்வோம். ஆனா அந்த அந்த அந்த நாய்க்கு வந்து அந்த பாக்கம் இருக்கு பாருங்கம்மா, இந்த பாக்கம் வந்துமா விடாது போல இருக்குமா, எங்களை கண்டாலே உடனே வந்துடும்மா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா.
0: நீங்கள் பார்த்து வியந்த விலங்குகளின் குணங்கள், அத பறவைகள் இருக்கலாம், மற்ற உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இது வந்து இது எனக்கு ஆச்சரியப்பட வச்சது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எது தோணுதோ அதை சொல்லலாம். 2952508533 2838 9871. அடுத்ததாக ஒரு பாடல் நாம் கேட்டுட்டு வந்துடலாம். வேலைக்காரன் அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல், மலேசியா வாசுதேவன் குழுவினருடன் பாடி இளையராஜாவின் இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

0: பாட்டு கிட்டது, மாம்பழத்துல பழகி கிட்டது, தாம்பரத்துல மாலை கிட்டது, மண்ணடிகள் அணைச்சு கிட்டது. அப்படிகள்
1: ஏண்டா பாட்ட கப்புன்னு நிறுத்திட்டே அடிங்கோடா.
2: ஹே ஹே ஹே ஹே.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்லை.

0: 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

102.3 பாட்டுக்கு இந்த டான்.

0: நிறைய விலங்குகளுக்கு ஒரு அற்புதமான குணநலன்கள்லாம் நிறையவே இருக்கும். கழுகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயரமாக பறக்கும், அது தாழ பறந்தாலும் அதை மற்ற பறவையினங்கள் வந்து அது கூட சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அது என்ன பண்ணும், அது அந்த இடத்திலிருந்து உயர உயர பறக்கும் பொழுது அதோட உயரத்திற்கு மற்ற பறவைகள் வந்து பறக்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போகும்போது, அதாவது அந்த கீழே வந்து நம்மளை வந்து தாழ்த்துறவங்கள நினைக்கும் போது நம்ம இன்னும் மேலே மேலே உயரத்துக்கு போய் அவங்களோட அவங்கள இடத்துல நிற்க வச்சு நாம் மேலும் உயரணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம வந்து கழுகுக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். தூக்குடாங்குருவி அப்படிங்கிறது அந்த கூடு கட்டி முடித்து அதுக்குள்ளாரியே எதிரிக்காக ஒரு வாசலும் மறைத்து வைப்பதற்காக ஒரு வாசலும், அந்த இரண்டு வாசலும் வெளியிலே தெரியாத அளவுக்கு ஒரு அழகான கூடு கட்டி மற்ற விலங்கினங்கள் வந்து ஆபத்து வந்தால் அதை மறைப்பதற்கு ஒரு வாசல், அந்த இன்னொரு பதுக்கி வைப்பதற்கு ஒரு இடம் அப்படின்னு இப்படி பல விஷயங்கள் வந்து நுணுக்கமாக நம்ம வந்து மற்ற உயிரினங்களை கவனிக்கும் போது நமக்கு தெரியும், ஆச்சரியமாக இருக்கும். சரி, அடுத்த நேயர் யார், என்ன சொல்கிறாங்க கேட்போம். வணக்கம். வணக்கம்,
1: முருகன் பேசுறேங்க, கீழ்கிணர்ல இருந்து.
0: சொல்லுங்க.
1: 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இப்போங்க, ஓகேங்களா? நம்ம சாலி கிராமத்துல ஸ்ரீ கருணாக புற்று கருமாரியம்மன் கோயில் இருக்கு.
0: சரி.
1: அதுல விடிய கால போல காக்கா வந்து அதோட தேவைக்காக வந்து நிக்கிறத பார்த்து எல்லாரும் அக்கான்றவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டுங்க, அது எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க.
0: காக்கா,
1: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். நீங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிடுங்க.
2: ஹலோ.
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. நீங்க
2: பேசுறீங்க. ஹலோ, மணிமலை பேசுறேங்க, திருவிசனூர்ல இருந்து.
0: சொல்லுங்க.
2: எங்க வீட்ல அப்புனு ஒரு நாய் வந்ததுங்க.
0: சரிங்க.
2: அது நாங்க பேசுறது எல்லாமே புரியும். ரெண்டாவது, எங்க என் பிள்ளைய நான் கொஞ்ச நேரம் அது கோபம் வரும், அது வந்து மடியில படுத்துக்கும், என் ஒய்ஃப் மடியில கொஞ்சே விடாது. அதே மாதிரி நடாத்துல தூக்கி போட்டாலும் நீஞ்சிக்கிட்டு வரும். நாங்க ஐயோ காப்பாத்து காப்பாத்து ஆத்துல நாங்க கேட்டா கூட எங்களுக்காக நீஞ்சி வரும். உண்மையிலேயே நாங்க மனசால் மரியாதை நம்ம பேசுறது எல்லாமே அதுக்கு புரியுதுங்க.
0: புரியும், கண்டிப்பாக உணர்வுகள் புரியும் இல்லையா.
2: ஓகேங்க,
0: நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். கேக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க.
3: கேக்கு தாமர் ராஜசேகர்
0: கேக்குது, சொல்லுங்க.
3: அருமையான தலைப்பு மேடம்,
0: நன்றி.
3: அதாவது இந்த தேனி இருக்கு பாத்தீங்களா, தேனி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கூடை கட்டி, அதாவது 1 கிலோமீட்டரோ ஒரு 1 லட்சம் கிலோமீட்டரோ போயிட்டு தேனி சேர்க்குமா. நம்மளும் இருக்கிறோம், மனிதர்களா இருக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு சரியா கட்ட மாட்டேன்றோம், எல்லாம் பண்றோம். அது எவ்வளவு அந்த கூடை பார்த்தாலே பர்மா கொண்ட மாதிரி இருக்கும், அருமையா இருக்கும். அது ரொம்ப எவ்வளவு பேருக்கு பயன்படுது பாத்தீங்களா, தேனியுடைய.
0: கண்டிப்பா, அதன் உழைப்பை நாம் இலவசமாக எடுத்தாலும் அதனோட உழைப்புக்கு நம்மளால எதுவுமே கொடுக்க முடியாது.
3: ஆமா, அந்த தேன் சாப்பிட்டா எப்பேற்பட்ட வியாதி எல்லாம் கூட போயிடுமா மேடம்.
0: ஆமா,
3: அதனால அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் மேடம். இன்னும்
0: கண்டிப்பா
3: சின்ன வயசுல எல்லாம் குழந்தைக்கு எல்லாம் நாட்டுல தருவாங்க, நல்ல பேச்சு வேற வரும்.
0: நன்றி
3: மேடம். தேங்க்யூ மேடம்.
0: எல்லாருமே அருமையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபேஸ்புக் பேஜ்லயும் நிறைய பேர் வந்து டைப் பண்ணி போட்டிருக்காங்க, அதையும் படிச்சிடலாம்.

நிறைய நேயர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பிரேம்நாத் அப்படிங்கிற நேயர் கோயம்புத்தூர்லேருந்து, எங்கள் வீட்டில் வளர்த்த பூனைக்கு பால் தேங்காய் தொட்டியில் வைத்தால் குடிக்கும், வீட்டு பாத்திரங்களில் வைத்தால் குடிக்காது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், பாபு முல்லக்காடு இவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் குழுமகுண்டான் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சோமசுந்தர பிரபு அவங்களும், நான் மிகவும் வியக்கும் விலங்கு புலியாகும், அதன் பார்வை மிகவும் கூர்மையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இனி இரவு வணக்கம் நீ கொண்டு

மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். மருவ பாடல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பருவதவர்த்தினி மயிலை பட்டாவி கங்காரு அது வேகமாக போகும், தன் குட்டியை தன் வயிறு பகுதியில் சுமந்து போவது பார்த்துள்ளேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், நான் பார்த்து கூடம் நாய் வீட்டில் வளர்க்கிறோம், ஏதா சேட்டை செய்தால் நாங்கள் திட்டினால் மூளையில் போய் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடவே வரவே வராது, பிறகு தலையை தட்டி கொடுத்து அன்போடு கூப்பிட்டால் மட்டுமே வரும், இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வீரராகவன் இனிமை நீக்கு ஒரு நாள் விஷய இனிமை. பூனை சில நேரம் சீரும், புலி போல் சீண்டினால் பாயும், நான் எமது வீட்டு பூனை குணம் அறிந்து நடக்கும், முறைத்து சத்தம் போட்டவுடன் அமைதியாக ஒரு இடத்தில் பதங்கும், வளர்ப்பவருக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது என்பது அறிகின்றது அப்படின்னு போட்டிருக்காங்க மாதவரம்லேருந்து. பிரபாகரன் அப்படிங்கிறனே இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் அது பைரவர் அப்படின்னு நாய் அப்படிங்கிறதுக்கு. விஸ்வாசம் பாசப்பிணைப்புகள் இருக்குது, பசுமாடுகள் வளர்ப்பவரிடம் சிறந்த பாசமாக இருக்கும், பறவை இனங்களில் காகம் கூட்டாக வாழ்வது, இரையை பகிர்ந்தளிப்பது, சிட்டுக்குருவி ஒன்றாக சேர்த்து கூடு கட்டுவது, இரையை தன் கூட்டில் இருக்கும் அனைத்திற்கும் கொடுப்பது, ஊர்வன வகைகளிடம் எறும்புகள் இரையை தேடுவது, இப்படி பல குணங்கள் சேர்ந்து வாழ்வது, இது போன்ற குணாதிசயங்கள் வியக்க வைக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: அடுத்ததாக கொரநாட்டுக்கருப்பூர் கும்பகோணம்லேருந்து பிரபாகரன் அப்படிங்கிற நேர், எங்கள் வீட்டை பூனைக்குட்டி இருக்குது மேடம். நான் நைட் 11 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் நான் வர வரைக்கும் காத்திருந்து வண்டியோட சவுண்டு கேட்டு உடனே வீட்டில் அம்மா வந்து எப்படி வான்னு கூப்பிடுவாங்களோ அதுமாதிரி மகிழ்ச்சியாக வந்து மியா மியான்னு கூப்பிடும், எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாப்பாப்பட்டியிலேருந்து வெங்கடேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. தியாகராய நகர் ரங்கராஜன் தித்திக்கும் இனியே இரவு வணக்கம். பாடல்கள் அனைத்தும் அருமை. தலைப்பு பார்த்து வியந்தேன். நான் பார்த்து வியந்து மிகவும் மரனாய் பார்ப்பதற்கு நரி தோற்றத்தில் இருந்தது. அது எங்கள் வீட்டில் உள்ள தென்னை மரத்தில் ஏறி தேங்காயை தன் வாயால் தேங்காயை உரித்து உள்ளே உள்ளதை தின்றுவிட்டு சென்றது. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இதுவும் நமக்கு புதுசாக இருக்கின்றது. கமலாவர்தன் மேடம், நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டிற்கு தினமும் பசுமாடு வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலியிலகாமல் நான் பார்த்து வியந்த விலங்குகள் எங்களுடைய மாமா. இவர்கள் கோழி ஆடு மாடு எல்லாம் வளர்க்குறாங்க. நாங்கள் போகும்போது எதுவுமே செய்யாத எங்கள் மாமா பைக் சத்தம் கேட்டவுடன் கேட்டை இடித்து வந்து எல்லா மிருகங்களும் அலறி ஓடிவிடும். அதனால் நான் கூறுவது விலங்குகளுக்கு ஞாபக சக்தி அதிகம் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஏழுக்கிணறு தேவா, பாடல்கள் அனைத்தும் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. குடமந்தப்பட்டி கே வி ஜெயசீலன் இனிய வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் வணக்க வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மோகன்ராஜ் அப்படிங்கிறவங்க, இனி இரவு வணக்கம், நிகழ்ச்சி அனைத்தும் சிறப்பாக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு நாம் தொடர்ந்து பேசுவோம். இது நீ கோரினால்.
1: சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சர

0: வருஷம் 16 அப்படிங்கிற படத்திற்காக அந்த சூப்பரான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை நீ கோரினால். நேரம் 8:33. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினருடன் பாடிய அந்த பாடலை கேட்டோம். வாலியற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.
1: ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறுவயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.
2: இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். 2952 0853 2838 3871 இந்த நம்பருக்கு வாங்க. நீங்கள் பார்த்து வியந்த விலங்குகளின் குணங்கள் குறித்து நீங்கள் வந்து சொல்லலாம். அடுத்த இணைப்பில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? சொல்லுங்க. ஹலோ, கேட்குதுங்களா? கேட்குது, சொல்லுங்க.
3: நான் வந்து எங்க வீட்டுல வந்து இது ஒரு 8வது நாய் மேடம்.
2: 8வது நாயா?
3: 8வது நாய். நாய் ஒரு நாய் வளர்த்துட்டு இருக்கிறோம்.
2: சரி,
3: ரொம்ப அன்பா இருக்கு, ரொம்ப நன்றி உள்ளதா இருக்கு. வீட்டைக்கு ரொம்ப காவலா இருக்கு, ரொம்ப பிரயோஜனமா இருக்கு, ரொம்ப நல்ல மிருகமா இருக்கு மேடம்.
2: சரி, நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்,
2: கேட்குது, சொல்லுங்க.
4: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
2: சொல்லுங்க.
4: நான் பார்த்து வியந்த இந்த கிளி எங்க பக்கத்து தோல்ல

0: நண்பர் ஒருத்தர் வந்து கிளி வளர்த்தாரு மேடம், ரெண்டு கிளி வளர்த்தாரு. அது எதாச்சமா அங்க வந்ததுதான். ஆனா அவர் ரொம்ப பழகினால அது அவரு கலம்புற டூட்டிக்கு போயிட்டு மதியம் சாப்பிட வரும்போதோ மற்ற இத்தனை நாட்கள் வரும்போதோ சில நேரங்கள்ல எவ்வளவு தூரம் இருந்தாலும் கண்டுபிடிச்சு இங்க இருந்து பறக்க ஆரம்பிச்சிருவான். தன்னுடைய ரெக்கையை விரிச்சு அந்த தூண்டுல பறக்கிற அழகு இருக்கு பாத்தீங்களா, அந்த சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறது எனக்கு ரொம்ப நான் பார்த்து வியந்த மேடம். அந்த பறவை
1: அவருக்கு உணர்ந்துடுது, உள்ள வராங்கன்றது உணர்ந்துடுது.
0: உணர்ந்தான் அது எங்க எவ்வளவு தொலை தூரத்துல இருந்து அந்த இருசக்கர வாகனம் அந்த ஒலி கேட்டு இந்த பறவை பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு வெக்கையும் பிறகு விரிச்சு துள்ளி குதிக்கும். வேற யாரு வந்தாலும் அந்த அதிசயம் பார்க்க முடியாது. அந்த என்னுடைய நண்பர் அனந்தராமன் இருக்காரு, அவருடைய வருகை மட்டும்தான் அவர்கள் ஒரு
1: ஆனந்தத்தை
0: அதை நான் பார்த்து வியந்த மேடம்.
1: சரிங்க, நன்றி
0: நன்றி.
1: வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: அதாவது மேடம், நாங்க ஒரு ஊர்ல எங்க அப்பா டிரான்ஸ்பர் ஆகி அந்த ஊருக்கு போயிருந்தோம். திருப்பந்தாள் ஒரு ஊர்ல இருந்தோம். அங்க வந்து பக்கத்துல ஒரு மூணு வீட்டுக்கு தள்ளி ஒரு நாய் அவங்க வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா சாப்பாடு வச்சோடனே அது வந்து அது இங்கே இருக்க ஆரம்பிச்சிருச்சு, போகமாட்டான்ருச்சு. அப்புறமா வந்து நாங்கள் இங்கேயே இருக்கிறவங்க அவங்க வீட்டில் வந்து கூப்பிடுறாங்க, போகமாட்டான்ருச்சு, இங்கேயே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் வீட்டில் கண்ணுக்குட்டி அப்போ தான் புதுசாக போட்டிருந்தோன்னா அதோட விளையாடலாம் ஆரம்பிச்சிச்சு, நல்லா இது பண்ணிச்சு. அந்த கண்ணுக்குட்டி போய் பஸ்ஸில் ரோட்டில் போய் பஸ்ஸில் அடிபட்டுருச்சு, அடிபட்டு இறந்து போயிடுச்சு. அதனால இது வந்து சாப்பிடவே இல்லை மேடம். மேடம் எவ்வளோதோ இது பண்ணாலும் சாப்பிடவே மாட்டேன்ருச்சு. ரெண்டு நாள சுத்தி சுத்தி வந்துச்சு வீட்டை, அப்புறம் மூணா நாள் எங்க போச்சுன்னே தெரியல மேடம். அதுக்குள்ள ஒரு இதா பாருங்க, அதுக்கு அதுக்கு கூட வருத்தம் இருக்குது. அத கூட எங்களுக்கு பார்த்து பார்த்து நாங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். இப்படி எல்லாம் கூட இந்த விலங்கு இருக்கா, இப்படி எல்லாம் இருக்குமான்னு கூட நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் மேடம்.
1: சரிங்க, நன்றி. நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கிறாங்க. மோகன்ராஜ் அப்படிங்கிறவங்க செல்வபுரம் கோவிலேருந்து, நிகழ்ச்சிக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. கமலாவரதன், பூனை மற்றும் வாசல் பணியில் சிட்டுக்குருவி வந்து கோலம் போட்டவுடன் சாப்பிடும், பசுமாடு வந்தால் வாழைப்பழம் கொடுப்போம், பால் தரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சுளை ரீஜா மனோகரன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாராயணசாமி அப்படிங்கிறவங்க கும்பகோணம்லேருந்து, நான் சின்ன வயதில் எங்கள் வீட்டில் 5 எருமை மாடுகள் வளர்த்தோம், அதனை ஆற்றில் குளிப்பாட்டும் போது தண்ணீர் அதிகம் ஆனது, என்ன செய்வது என்று தெரியாமல் நான் பயந்தேன். அப்பொழுது என் மாட்டை பிடித்தவுடன் உடனே என்னை கரை சேர்த்தது. அப்பொழுது என் ஆசை கண்டு நான் வியந்தேன். அதாவது அந்த மாடு வந்து இவங்க உயிர் ஆபத்தில் இருக்கும்போது அது மேலே ஏறும்போதும் அவங்களையும் சேர்த்து கரை சேர்த்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சிவராம் நாகராஜன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தொடர்ந்து இசை உலகில் சிறந்த நிகழ்ச்சிகள் தந்திட வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கருணாநிதி வீரவணர்களும் நிகழ்ச்சிக்கு வணக்கம், வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், நான் அறிந்தவரையில் பசு பூனை இரண்டிற்கும் நாம் என்ன சொல்கிறோமோ அதற்கேற்றாற்போல் அது தலை ஆட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெடில்ஸ் ஹயாத் பாஷா, இரவு வணக்கம் போட்டிருக்காங்க. அயனாவரம்லேருந்து அப்போ அப்படிங்கிறவங்க, எங்கள் கடைக்கு 3 காக்கா வரும், வாசற்படியில் வந்து நின்று நாங்கள் கவனிக்கலைன்னா கத்தும், அப்படியே கவனிக்கலைன்னா கட்டிங் டேபிள் மேலே வந்து நின்று கத்தும், உடனே நான் எழுந்து பிஸ்கெட் வச்ச உடனே எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் அதில் ஒரு காக்கா மட்டும் அந்த பிஸ்கெட் டேபிளில் வச்சா கூட எடுக்காது, கையில் கொடுத்தா தான் வாங்கும். இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ரீஜா மனோகரன், நான் பார்த்த விலங்குகளில் ஆடுகளின் குணத்தை பார்த்து வியந்ததுண்டு. பெண் ஆடு தன் குட்டியுடன் காலை 6 மணிக்கு என் கடைக்கு வந்துவிடும். கடை திறந்தவுடன் பச்சை வாழைப்பழம் மற்றும் தோலை பதிரப்படுத்தி கொடுப்பேன். ஒரு வியப்பான பார்வையில் அந்த பழங்களை சாப்பிட்டு மகிழ்வுடன் செல்லும். இது தினந்தோறும் நடக்கின்ற காட்சி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வலங்கை மாநிலேருந்து ஆட்டோ அவங்க வந்து துரை அப்படின்னு போட்டிருக்காங்க. நிகழ்ச்சி அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. நாகராஜன், நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் களமருதுரையிலிருந்து நாகராஜன், பிருந்தா நாகராஜன் போட்டிருக்காங்க. அலி நகரம்லேருந்து மகாதேவன், நிகழ்ச்சிக்கு வணக்கம், வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஹயாத் பாஷா அவங்க வந்து போட்டிருக்காங்க. என் மைத்துனர் அவர்கள் சேவல் சண்டை கோழி வளர்த்தார், அது அவருக்கு பல போட்டிகளில் பரிசு வாங்கி தந்தது, அது சில நாட்களில் காணாமல் போயிடுச்சுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பண்ணைப்புறம் மணிகண்டன், இரவு வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் மேடம், நாங்கள் வந்து மாடு ஆடு கோழி முயல் பச்சை கிளி வீட்டில் வளர்த்தோம். நாங்கள் எங்கே இருந்தாலும் என் குரலை கேட்டதுமே என்னோடு ஓடி ஓடி வந்துவிடும். குறிப்பாக சொல்லணும்னா பைக் எடுத்துகிட்டு கடைக்கு போனோம் அப்படின்னா பச்சை கிளி வந்து என் பைக்கில் எனக்கு தெரியாமலே கம்பி பிடிச்சிட்டு வந்து இருக்குது. எனக்கு பறக்காமல் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வரைக்கும் பைக்லேயே இருந்து வந்து பார்த்தது மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நேயர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் யார்? வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: மீனாட்சி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: நாங்க ஒரு கிளி வாசம் மேடம். அது எங்க வீட்டை சுத்தி சுத்தி நிக்கு மேடம். நாங்க சாப்பாடு எல்லாம் இருந்துதான் இருந்தது. அது எப்படியோ பறந்து போயிட்டு மேடம்.
0: வளர்த்தது பறந்து போச்சு
1: மேடம். சுத்தி சுத்தி வீட்டை தான் சுத்தி வச்சு.
0: சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
2: அன்பான சுரிக்கு அன்பு வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: மதுரையில இருந்து ஆண்டனி.
0: சொல்லுங்க.
2: அந்த கால்நடையில வந்து எங்க ஏரியால ஸ்ட்ரீட்ல மதுரையில ஒருத்தர்ல அவ்வளவு குழுமமா இருக்கும். அதுல ஒன்னா படுத்திருக்க இரவு நேரத்துல, ஆனா காலையில எழுதி நான் 4:30 எந்திரிச்சிருவேங்க. கார்டன் பண்ணிக்கு போனதுனால போறதுனால அந்த 4:30 எந்திரிச்சு லைனா வந்து எங்கடா தண்ணி என்ன காலையில எந்திரிச்ச உடனே அந்த கால்நடைகளுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு நீர் ஆகாரத்தை நைட்டே இரவு நேரத்துல எடுத்து வச்சிருவேன். காலையில 7 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் கரெக்டா 5:10 வந்துருவேன் எங்க வாசல் முன்னாடி.
0: வந்துட்டு
2: அந்த நீர் பழகும் போது எனக்கு அவ்வளவு மற்ற மகிழ்ச்சியா இருக்கும். கடைசியா லைனா வரும் ஒரு 3 பக்கெட்டு தண்ணி அதற்கன்னு எடுத்து வச்சிருவேன். பாத்தீங்கன்னா அதை டைட்டில் வைக்கும்போது நீங்க வைத்த உடனே அந்த ஞாபகம் தான் வந்து டெய்லி எவ்ரிடே வந்து அந்த தண்ணீர் பருகும் போது அவ்வளவு மற்ற மகிழ்ச்சியா இருக்கும்.
0: தொடர்ந்து வந்துகிட்டு
2: இருக்குது. ரொம்ப ஒரு மேன்மை சோரி. கண்டிப்பா.
0: நன்றி.
2: தேங்க்யூ சார்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கணும் ஜெயராம் மேடம்.
0: சொல்லுங்க.
3: நான் ஜெயராம் திருப்பத்தூர் மாவட்டம்.
0: கேட்குது கேட்குது ஐயா, சொல்லுங்க.
3: நான் வந்து ஒரு 25 முன்ன ஒரு கிளி வளர்த்துனாங்க.
0: கிளி வளர்த்தீங்க?
3: ஆமா, கிளி வளர்த்து என்கிட்ட ரொம்ப அன்பா பழகினுச்சு. எங்கன்னா பறந்துட்டு போயிட்டு அதே வந்துடும்,
0: போயிட்டு திரும்ப வந்துடும்.
3: ஆமா ஆமா, சின்ன சின்ன சின்ன குஞ்சிருந்து அப்படி வளர்ந்தது எங்களை பழகிச்சு. அது பறந்து போயிட வேணா வந்து நம்மகிட்ட வந்துடும். அது அப்படி வந்து பழக்கமா இருந்துட்டு ரொம்ப நாள் அப்படியே இருந்துட்டு இடையில போனது வரவே இல்லை மேடம். ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆகி போயிட்டேன்.
0: சில பறவைகள் வந்து அந்த இடத்துல நகர்ந்துருது இல்லையா?
3: ரொம்ப நாள் எங்களுக்கு மறக்கவே முடியாத என்னால அப்படி எங்க போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு இதாகி போச்சு.
0: ஓகே, நன்றி.
3: நன்றி மேடம்.

நாம் கேட்ட அந்த பாடலின் படம் சிம்லா ஸ்பெஷல் அப்படிங்கிற படத்துக்காக பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவன் சேர்ந்து பாடியது, வாலி ஏற்றிய பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல்களும் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 8:49:30 ஆயிட்டிருக்குது. நிறைய நேயர்கள் வந்து இணைப்பில் வந்துகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார் சொல்றது? கேக்குதுங்களா? குரல்
2: கேக்குதா?
1: சொல்லுங்க.
2: ஹலோ
1: ஹலோ, எனக்கு கேக்குது, நீங்க பேசலாம்.
2: நாங்க வந்து ஒரு பூனை தன்னால வந்தது மேம். நாங்க அதுக்கு பால் ஊத்துனா இங்கேயே இருந்து குட்டியோட வந்தது. அதுக்கப்புறம் அது இங்கேயே இருந்து அது குட்டி போட்டு அப்படியே அது வளர்ந்து நான் ஒரு 4-5 வருஷம் 6 வருஷமா இருந்தது மேம். இப்பதான் இல்ல, ஒரு 6 மாசமா அது நிறைய பூனை குட்டிங்க இருந்தது. பூனையும் பூனை குட்டிங்களும் பால் காசுனா போதும், எங்க இருந்தாலும் வந்துடும் மேம். எங்க
1: இருந்தாலும் வந்துடும்.
2: ஒரு தடவை ஒரு பூனைக்கு அடிபட்டுடுது. எங்க பையன் அதை கூட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டு ஒரு கூட அதுக்குன்னு வாங்கி எல்லாம் கொண்டு வந்து கட்டு போட்டு வச்சு சரியாயிடுச்சு. அந்த பூனை தான் மேம் அப்பப்ப வந்து போகுது. இப்போ அந்த பூனைதான் வந்து போகுது. ஆனா அதுக்கு மாத்திரை போடுவான் மேம். அவன் சும்மா இப்படி போய் வாயை சும்மா இப்படி பிடிப்பான், உள்ள லொடக்குன்னு போட்டு ஒரு சொருவான். அவன் கம்முன்னு வாய கையை திறக்காது, கத்தாது. அந்த மாதிரி அதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. சரியாயிடுச்சு அப்புறம்.
1: சரி,
2: அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு?

0: ஒரு நாய்க்குட்டி ஒரு நைட் எல்லாம் கத்துங்க இருந்தது. காலையில வாசல் பிறகு போனா இந்த மாதிரி குட்டி நாய், அது வெளிநாட்டு நாய் மாதிரி போல இருக்கு. அப்புறம் அதை போய் எங்க சின்ன பையன் தூக்கினோம் தான். ஒரு நாள் புள்ள வச்சிருந்தோம், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணோம். அப்ப கூட அது வந்து அது அழைய அது கத்துறதே நிக்கல, அதுக்கு வலி போல இருக்கு. அப்புறம் கொண்டு போய் மறுநாள் அங்க அந்த ஹாஸ்பிட்டல் எங்கேயோ இருக்கு, கிண்டியாண்ட எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டாங்க. அந்த நாய்க்குட்டிய சேர்த்துக்கோ, நாய்ங்க அவங்க பாத்துக்கோங்க அப்படின்னு.
1: மகிழ்ச்சி, நன்றிங்க. வணக்கம். ஹலோ,
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், கேக்குது
2: சொல்லுங்க. மயிலாடுதுறை மாவட்டம் கோனையராஜு சுரேஷ்குமார், நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கும், சொல்லுங்க
2: மேடம். நாங்க சின்ன ஒரு எஸ்எஸ்இ கடை வச்சிருக்கோம் மேடம். காலையில 5 மணிக்கு 5:30 க்கு எல்லாம் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா காலையில இந்த புயல் அந்த பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஒரு 6 மணிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி இது ஏதோ ஒரு தானியம் போடுவோம் மேடம். கரெக்டா ஒரு 5:30 to 6 கரெக்டா வந்து நம்ம கடவாசல்ல கரெக்டா வந்துடும் மேடம். எல்லாமே
1: குறிப்பிட்ட நேரத்துக்கு
2: அவ்வளவு அழகா புயல் கிழி எல்லாமே வந்து எல்லா பறவைகளும் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து நம்ம அந்த அந்த அந்த டயத்துக்கு வந்து நம்ம ஏதாவது தானியம் ஏதாவது போட்டாலும் மேடம் அதுல ரிலீஃப் ஆகும் மேடம். அதுல
1: அதுங்களுக்கு அது பழக்கம் வந்து அது வந்து காலையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா?
2: ஆமா மேடம், கண்டிப்பா மேடம். காலையிலே வந்து அந்த சத்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்க, குயில் கூவம், பறவைகள் எல்லாம் ஒரு 4-5 பறவைகள் எல்லாமே அந்த
1: வெளியில கொண்டு வந்துடும்.

தேனியிலிருந்து ஹரிராம். அவங்க வந்து நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டுட்டு, வீட்டில் கூடி கட்டி வாழும் குருவிகளிடம் சண்டை, பிறந்த குஞ்சுக்கு உணவு கொடுக்க வந்த குருவியை வெகு நேரம் வழிமறித்து உணவை கொடுக்க விடாமல் செய்து குஞ்சு குருவிகளை கொன்றுவிட்டது. குருவிகளிடையே சண்டை காரணம் இன்று வரை புரியவில்லை. மற்றொரு குருவி தன் சிறகடிக்கு கற்றுக் கொடுத்தது. மறுநாள் தான் தன் தாயுடன் பறந்து சென்று வெளி உலகை கண்டுவிட்டு கூடு திரும்பியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த சண்டை அப்படிங்கிறது தெரியவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. எம்என்பி நச்சுப்பிள்ளை அப்படிங்கிறவங்க காரைக்காலிலிருந்து போட்டிருக்காங்க. இணைய நிகழ்ச்சிக்கு வணக்கம், வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பாலுகிருஷ்ணன் நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சீர்காழியிலிருந்து கமலாவர்தன், அப்புறம் வாரியங்காவல் கதிரவன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வலங்கை மாநிலேருந்து ஆட்டோ துறை அப்படிங்கிறவங்க, எங்கள் வீட்டில் 7 ஆண்டுகளாக கிளி வளர்த்து வருகிறோம். அப்பா அவங்களோட வந்து அழகாக சொல்லும், அவங்க பேரை வந்து அழகாக சொல்லும் அப்படிங்கிறது மாதிரி போட்டிருக்காங்க. ரெடில்ஸ் ஹயாத் பாஷா, மேடம் உங்கள் வேண்டுகோளை ஏற்று புது நேயர்களுக்கு வழிவிட்டிருக்கிறோம். ஆனால் சில நேயர்கள் அதை பின்பற்றுவதில்லை. கண்டிப்பாக அது நம்ம கண்டிப்பாக குறிப்பிட வேண்டிய விஷயம். நம்ம வந்து புது நேயர்கள் நிறைய பேர் வராங்க, இப்போ நிறையா ஸ்டேஷன்ஸ்லேருந்து வராங்க. அதாவது கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் இந்த மாதிரி நியூ ஸ்டேஷன் நம்ம வந்து அங்கே கேட்குறவங்களாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருடைய கருத்துக்களும் நம்ம கேட்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லா நிகழ்ச்சியிலும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு 1-2 நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு மற்ற நேயர்களுக்கு வழிவிடும்பொழுது நம்ம எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கலாம். நம்ம அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்க வந்து, நாகையில் உள்ள எங்கள் வீட்டில் பசுமாடு வளர்த்தோம். மாலை நேரங்களில் எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு திருமணிக்கு வரும்போதே பசுமாடு அம்மா என்று கத்தும். உடனே நாங்கள் எல்லாம் அலர்ட்டாகி டிவி ஆஃப் பண்ணிவிடுவோம், பாடக புத்தகம் படிக்க ஆரம்பித்துடுவோம், இல்லைன்னா இன்னும் படிக்க ஆரம்பிக்கலாம் என்று கேட்பார்கள். நாங்கள் அந்த பசுமாட்டிற்கு தீவனம் வைக்கோல் எல்லாம் போட்டு விடுவோம். ஆனால் அப்பா வந்தால் அவங்க முன்னாடி நாங்கள் ஏதும் கொடுக்காத மாதிரி சினிங்கி ரொம்ப சீன் போடுவோம். அப்பா எங்களிடம் ஏன் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. நாங்கள் அப்பாவிடம் இந்த ஃபுல்லாக கட்டு கட்டிட்டு இப்போ உங்களிடம் நடிக்கிதுப்பான்னு சொல்லுவோம். ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், நிகழ்ச்சியில் நாங்களும் இணைந்திருக்கிறோம் மேடம். நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நாங்கள் வளர்த்த வளர்ப்புனா இடுப்புக்கு மேலே ஏறி நின்று கொஞ்சம் செல்லம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகே, நேயர்கள்லாம் அவங்களோட கருத்துக்கெல்லாம் அருமையாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடல் கேட்டெல்லாம் இதோட நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. நீ கோரினார்

9 மணிக்கு கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள். நம்ம நிகழ்ச்சி நிறைவாக பாடல் எஸ் ஜானகி பாடியது, கண்ணதாசன் அவங்க எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா, ரிஷி மூலம் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம்.

0: நீ கோரினாய்.
1: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயருடைய இருப்பிடத்திற்கு திடீரென்று அப்போது குந்தவை பிராட்டி வர, அங்கே ஆழ்வார்க்கடியான், பூங்குழலி ஆகியோரை பார்த்த பிறகு மிகவும் ஆச்சரியப்பட்டு குந்தவை பிராட்டி அனிருத்தரிடம் சற்று சந்தேகத்திற்குட்பட்டு, ஏன் இந்த பெண்ணை இங்கே தருவித்திருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்க, அனிருத்தரும் தான் ஒன்றும் தருவிக்கவில்லை என்றும், அவளாக இங்கே வந்திருக்கிறாள் என்றும் தயங்கி தயங்கி சொல்ல, இல்லை இல்லை உண்மையை சொல்லுங்கள் என்று சொன்ன பிறகு, இவளுடைய அத்தையை தான் இங்கே வரவித்ததாகவும், ஆனால் இவள் அதற்கு பதிலாக இங்கே வந்திருப்பதாகவும் கூறுகிறாள். உடனே குந்தவை, ஓ, சேந்தன் அமுதனுடைய அம்மாதானா என்று கேட்க, இல்லை இல்லை, இலங்கையிலே இன்னொரு பெண், இன்னொரு இவளுக்கு ஒரு அத்தை இருக்கிறாள், அவளால் வாய் பேச இயலாது, அவளை தருவிக்க நினைத்ததாகவும் இவள் இங்கே வந்துவிட்டதாகவும் அனிருத்தர் ஒருவாறு தெரிவித்து முடிக்கிறார். குந்தவை தேவி சொல்லி முடியாத பரபரப்பை அடைந்து, உண்மையாகவா? அந்த பெண்மணி இப்போது இங்கே இருக்கிறாளா? நான் உடனே பார்க்க வேண்டுமே என்று சொல்லிக்கொண்டே பீடத்தை விட்டு எழுந்தாள்.
1: மன்னிக்க வேண்டும் தேவி, வெற்றி கிட்டும் சமயத்தில் இந்த பெண் குறுக்கிட்டு காரியத்தை கெடுத்து விட்டாள்
0: என்றார் முதன் மந்திரி. குந்தவை மிக்க ஏமாற்றத்துடன் திரும்பவும் உட்கார்ந்து, பூங்குழலி, இது உண்மைதானா? என்ன காரியம் செய்துவிட்டாய் என்றாள். தேவி, என் அத்தையை அழைத்து வருவதற்கு முதன் மந்திரி கையாண்ட முறையை கேளுங்கள், அப்போது என் பேரில் குற்றம் சொல்ல மாட்டீர்கள் என்றாள் பூங்குழலி. பிறகு முதன் மந்திரி நடந்தவற்றை சுருக்கமாக கூறினார். கேட்டுக்கொண்டிருந்த இளைய பிராட்டி, அப்படியானால் இந்த கோட்டைக்கு பக்கத்திலேதான் எங்கேனும் இருக்க வேணும், தேடி பார்க்கலாமே என்றாள்.
1: நல்ல வேளையாக, தேடி பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. சேந்தன் அமுதன் குடிசையில் இன்று காலையில் பார்த்ததாக என் சீடன் சொல்லுகிறான்
0: என்றார் முதன் மந்திரி. அப்படியானால் ஏன் வீண் காலதாமதம்? மற்ற காரியங்கள் எல்லாம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். நாமே போய் அழைத்து வருவோம். தாங்கள் வருவதற்கில்லாவிட்டால் நான் போய் வருகிறேன். வானதி, புறப்படு, போகலாம் என்றாள். ஆழ்வார்க்கடியான் அப்போது குறுக்கிட்டு,
2: தேவி, சற்று யோசித்து செய்ய வேண்டும். புதிய மனிதர்கள் கூட்டமாய் வருவதைக் கண்டால் அந்த அம்மாள் விரண்டு ஓடத் தொடங்கி விடலாம். பிறகு புயலை பிடித்தாலும் அந்த அம்மணியை பிடிக்க முடியாது
0: என்று சொன்னார்.
1: ஆம், திருமலை சொல்வது சரிதான். நம்மை பார்த்ததும் பூங்குழலியின் அத்தை மிரண்டு ஓடத் தொடங்கலாம். நமது பிரயத்தனமெல்லாம் வீணாகிவிடும். நீ என்ன யோசனை சொல்லுகிறாய் திருமலை
0: என்று முதன் மந்திரி கேட்டார்.
2: இந்த பெண்மணியையே போய் அழைத்து வரும்படி சொல்லுங்கள். இந்த உலகத்தில் அந்த மாதரசியை கட்டுக்குள் வைக்கக்கூடியவர்கள் இரண்டு பேர்தான். அவர்களில் இந்த பெண் ஒருத்தி.
1: இன்னொருவர் யார்
0: என்று முதன் மந்திரி கேட்டதற்கு ஆழ்வார்க்கடியான் சிறிது தயங்கி,
2: இன்னொருவர் கடலில் மூழ்கிவிட்டதாக ஊரெல்லாம் வதந்தியாயிருக்கிறது
0: என்றான். குந்தவை தேவி அதை கவனியாதவள் போல பூங்குழலியை பார்த்து, கரையர் மகளே, உடனே போய் உன் அத்தையை இங்கே அழைத்து வா. அவளுக்கு இங்கே ஒரு கெடுதியும் வராது. மிக முக்கியமான காரியமாக உன் அத்தையை உடனே நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனக்காக இந்த உதவி செய்வாயல்லவா என்றாள். ஆகட்டும் அம்மா, முயன்று பார்க்கிறேன். ஆனாலும் முதன் மந்திரி இப்படிப்பட்ட உபாயத்தை கடைபிடித்திருக்க வேண்டிய அவசியமில்லை. முன்னாலேயே எனக்கு தெரிந்திருந்தால் விஷயங்களை மறைத்து வைப்பதில் இம்மாதிரி அசந்தர்ப்பங்கள் நேரத்தான் நேருகின்றன. அதை நானே உணர்ந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். சீக்கிரம் அத்தையை அழைத்து கொண்டு வா. அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான வேலை உனக்கு இருக்கிறது என்றாள் இளைய பிராட்டி.
1: திருமலை, நீயும் இந்த பெண்ணோடு போய்விட்டு வா. கோட்டை வாசல் வழியாக நீங்கள் வருவதில் ஏதேனும் சிரமம் இருந்தால் நமது அரண்மனைக்கு வரும் ரகசிய வழியில் அழைத்து கொண்டு வா
0: என்றார் அனிருத்தர். பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் போன பிறகு குந்தவை முதன் மந்திரியை பார்த்து, ஐயா, வாசலில் வந்து காத்திருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்பிவிட்டு வாருங்கள். மிக முக்கியமான காரியங்களை பற்றி தங்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டியிருக்கிறது என்றாள்.
1: இதோ வந்து விடுகிறேன் தாயே, எனக்கும் தங்களிடம் பேச வேண்டியது இருக்கிறது
0: என்று சொல்லிவிட்டு அனிருத்தர் சென்றார். இத்தனை நேரமும் மௌனமாக இருந்த வானதி,
3: அக்கா, பூங்குழலிக்கு இன்னொரு முக்கியமான காரியம் என்ன வைத்திருக்கிறீர்கள்? மறுபடியும் நாகப்பட்டினத்துக்கு அனுப்பப் போகிறீர்களா என்று கேட்டாள்.
0: ஆம் வானதி,

0: நீ வீணாக கவலைப்படாதே. பொன்னியின் செல்வனுக்கு ஆபத்து ஒன்றும் நேர்ந்து விடாது. நானும் அவளுடன் நாகைப்பட்டினத்துக்குப் போகிறேனே அக்கா. நீ போய் என்ன செய்வாய்? உன்னை காப்பாற்றுவதற்கு வேறு யாராவது வேண்டுமே? அந்த ஓடக்காரிக்கு என்னை கண்டால் பிடிக்கவே இல்லையக்கா. எப்படியடி அவள் மனதை நீ கண்டுபிடித்தாய்? என்னுடன் அவள் பேசவே இல்லை. நீயும் அவளோடு பேசவில்லை, அவளும் உன்னோடு பேசவில்லை. நான் அடிக்கடி அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் என்னை ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கவில்லை. அவளுக்கு ஏதோ என் பேரில் கோபம்.
1: ஆமாம் அடிவானதி, இந்த நாட்டில் உள்ள கல்யாணமாகாத கன்னிப் பெண்களுக்கெல்லாம் உன் பேரில் கோபமாய்த்தான் இருக்கும். அதற்காக நீ வருத்தப்படுவதில் பயனில்லை என்று சொன்னாள் இளைய பிராட்டி குந்தவை தேவி.
0: முதன் மந்திரி தம் அரண்மனை ஆச்சார வாயிலில் காத்திருந்தவர்களை பார்த்து பேசி அனுப்பிவிட்டு விரைவிலேயே திரும்பி வந்தார்.
2: அம்மணி, ஏதோ என்னால் முடிந்த வரைக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறேன். புயலினால் நேர்ந்த சேதங்களை அறிந்து வர நாலா பக்கமும் ஆட்களை அனுப்பியிருக்கிறேன். சின்ன பழுவேட்டரையருக்கும் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். நம் இருவரின் பொறுப்பிலும் பொக்கிஷசாலையை திறந்துவிட வேண்டும் என்று.
0: ஐயா, பெரிய பழுவேட்டரையரின் மாளிகையொட்டி நிலவரை பொக்கிஷம் ஒன்று இருக்கிறதாமே, அதில் கணக்கில்லாத பொருள்கள் குவிந்திருப்பது உண்மையா? பெரிய பிராட்டி ஒரு தடவை சொன்னார்கள்.
2: அதை திறந்தால் அதில் உள்ள பொருளை கொண்டு 1000 பெரிய கோயில்கள் புதிதாக கட்டலாமே என்று அந்த அம்மாளுக்கு எண்ணம். நான் கூட அந்த நிலவரைக்குள் போனதில்லை அம்மா. அதற்குள் ஒரு தடவை போகிறவர்கள் உயிரோடு திரும்புவதில்லை
0: என்றார் முதன் மந்திரி. அது போகட்டும் ஐயா. அந்த வாய் பேச முடியாத தாயை இவர்கள் அழைத்து கொண்டு வந்து விடுவார்களா? கை கெட்டியது வாய் கெட்டாமல் போய்விடுமோ என்று எனக்கு கவலையாயிருக்கிறது என்றாள் குந்தவை.
2: தாயே, அந்த மாதரசியை பற்றி தங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி தெரிந்தது? தாங்கள் ஏன் அவளை பற்றி இவ்வளவு பரபரப்பு அடைந்திருக்கிறீர்கள்
0: என்றார் அனிருந்தர். ஐயா, சில தினங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தியே என்னிடம் அந்த மாதரசியை பற்றி சொன்னார்.
2: என்ன, அவள் உயிரோடு இருப்பதாக சொன்னாரா? என்ன?
0: இல்லை ஐயா, 25 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளை சொன்னார். அவள் இறந்து போய்விட்டதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார். அதனாலே தான் அவருடைய சித்தம் கலங்கி போயிருக்கிறது. அந்த வாய் பேச இயலா தாய் கடலில் விழுந்து இறந்து போய்விட்டதாக தாங்கள்தானே தெரிந்து கொண்டு வந்து என் தந்தையிடத்தில் சொன்னீர்களாம். பின் அந்த மாதரசி உயிரோடு இருக்கும் செய்தி தங்களுக்கு எப்படி தெரிந்தது?
2: தங்களை அதே கேள்வி கேட்க வேண்டும் என்று எண்ணினேன். தங்களுக்கு எப்படி தெரிந்தது தேவி?
0: அதற்கென்ன சொல்லுகிறேன். வானர்குலத்து வீரர் ஈழத்துக்குப் போய் திரும்பி வந்தாரே, அவர் முதலில் சொன்னார். பிறகு என் தம்பி அருள்மொழி என்று கூறிவிட்டு குந்தவை தன் தவறை தானே உணர்ந்தவள் போல வாயை கையினால் பொத்திக் கொண்டாள்.
2: தேவி, இளவரசர் அருள்மொழிவர்மரை பற்றி தாங்கள் என்னிடம் சொல்ல விரும்பவில்லை என்றால் சொல்ல வேண்டாம். தாங்கள் அந்த பெயரை குறிப்பிட்டதை நான் அடியோடு மறந்து விடுகிறேன்.
0: இல்லை ஐயா, தங்களிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவது என்ற எண்ணத்துடனேயே வந்தேன். விஷயங்களை மூடி மறைத்து வைப்பதினால் தீமைதானே தவிர நன்மை ஒன்றுமில்லை என்பதை கண்டுகொண்டேன். நேற்றிரவு எனக்கு அது நன்றாய் தெரிந்தது. ஐயா, என் இளைய சகோதரனை கடல் கொண்டு போய்விடவில்லை. பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் காப்பாற்றி கரையில் சேர்த்தார். அவன் இப்போது நாகைப்பட்டினத்தில் உள்ள புத்தவிகாரத்தில் இருக்கிறான். அவனை பார்ப்பதற்காகவே நான் நாகைப்பட்டினம் போயிருந்தேன். ஆனால் தங்களுக்கு இது எல்லாம் தெரியும் என்று ஒரு சந்தேகம் உண்டு எனக்கு. தாங்கள்
2: சந்தேகித்தது நியாயமே. ஆனால் தேவி, தெரிந்ததாக நான் காட்டிக்கொள்ளவில்லையே. வேறு யாருடைய காரியத்தில் தலையிட்டாலும் தங்களுடைய காரியத்தில் தலையிடுவதில்லை என்று வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆட்களுக்கும் அவ்விதமே கட்டளையிட்டிருக்கிறேன். தாங்கள் செய்வது எதுவுமே உசிதமாகத்தான் இருக்கும் என்பது என் நம்பிக்கை. நானும் மலையமான் கொடும்பாளூர் வேளானும் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறோம். இளைய பிராட்டி மட்டும் ஆண் பிள்ளையாய் பிறந்திருந்தால் இந்த அகில உலகத்தையும் சோழர்களின் வெண்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து தனியரசு செலுத்தி ஆண்டு வருவாள் என்று.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: ஒருத்தரை ஒருத்தர் பாராட்டிக்கவோ குற்றம் சாட்டிக்கவோ பரபரப்பான இந்த தருணம் ஏற்றது அன்று என்பதால தேவையில்லாத பேச்சை இளைய பிராட்டி தவிர்ப்பதை கவனிச்சுக்கிட்டு வரோம். மந்தாக்கினி தேவியை அழைச்சிக்கிட்டு வர்ற பூங்குழலி அனுப்புகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வேலையும் இருப்பதாக சொன்னார்.

0: சொன்னதை கேட்டோம். இந்த குறிப்பை எடுத்துக்கிட்டு அனிருத்தரும் தம் சீடனை பூங்குழலிக்கு துணையா போக சொல்றார். பாருங்க, நாகைப்பட்டினம் பத்தின பேச்சு எழுந்ததுமே வானதியின் மனசுல பெரிய கிளர்ச்சி ஏற்படுது. காரணம், பொன்னியின் செல்வர் பூங்குழலி ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அந்த ஓடக்காரிக்கு என்னை கண்டால் பிடிக்கவே இல்லை அக்கா. எப்படி அடி அவள் மனத்தை கண்டுபிடித்தாய்? என்னுடன் அவள் பேசவே இல்லை. நீயும் அவளோடு பேசவில்லை, அவளும் உன்னோடு பேசவில்லை. இந்த உரையாடலை கேட்டோம். நேர்களே, 1932 அதாவது இந்த நெடுங்கதையை எழுதுறதுக்கு 18 ஆண்டுகளுக்கு முன்னால பேச்சின்பம் என்ற தலைப்பில் கல்கி அவர்கள் எழுதின கட்டுரையின் ஒரு பகுதியை பார்க்கலாமா? சிறு பிள்ளைகளுக்குள் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் வந்தால் அவர்கள் கொடுக்கும் பெரிய தண்டனை என்ன? உன்னோடு பேசுவதில்லை போ என்பதுதான். சிநேகத்துக்கு அடிப்படை பேச்சு. பேச்சு இல்லாவிட்டால் சிநேகம் இல்லை. பெண்கள் இல்லாவிட்டால் கலகம் கிடையாது என்று சொல்வார்கள். இதற்காக உலகில் பெண்களே வேண்டியதில்லை என்று தீர்மானித்து விடலாமா? இதில் ஒரு சங்கடம்தான் இருக்கிறது. பெண்கள் இல்லாவிட்டால் கலகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதோடு உலகமும் இல்லாமல் போய்விடும். அவ்வாறே பேச்சில்லாவிடில் கலகம் இல்லாமல் இருக்கலாம், அத்துடன் சிநேகமும் இல்லாமல் போய்விடும். இப்படி நம் சிந்தனைக்கு நிறைய தந்திருக்க ஆசிரியர். விஷயங்களை மூடி மறைப்பதால தீமைதானே தவிர நன்மை ஒன்றும் இல்லைன்னு அனிருத்தரை ஒட்டி குந்தவை பணிவாக சொன்னதும் அவர் பூரிச்சு போயிடுறார். அவ மட்டும் ஆணாக பிறந்திருந்தார் இந்த உலகத்தை வெண்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து தனி அரசு செலுத்துவாள்னு தம்மை போன்ற இராஜ தந்திரிகளுடன் கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கிட்டதை நினைவுபடுத்துகிறார். வெண்கொற்ற குடை அரசனின் ஆட்சி அதிகாரத்தை குறிக்கிற முக்கியமான சின்னங்களில் ஒன்று. கொற்றம்னா வீரம், வன்மை, ஆட்சி, நேர்மை. சோழ மன்னனின் வெண்கொற்ற குடை முழு நிலவின் தன்மையையும் முடுக்கையும் கொண்டிருக்குதான். முன்னீர் நாப்பண்ணு தொடங்கும் புறநானூற்று பாடல்ல வர சொல் ஓவியம். திணை பாடான் துறை குடை மங்கலம். நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நாம் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள்.

0: பூமிக்கு கூடு எதற்கு?
1: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு இல்லையா? கூடெல்லாம் வேண்டாம், அது அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
2: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
1: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தம் அடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
1: நேரம் 9:15:30.

இந்த இதமான இரவு நேரத்தில் இதயம் மெல்ல அப்படியே சுழல, இனிமையான பாடல்கள் கேட்டு மகிழ்ச்சியில் திளைக்க, இதோ நாம் கேட்கலாம் என் இனிய பொன்னிலாவே. பேரை சொல்வது முறையா? அது தகுமா? அப்படியே சொன்னாலும் அது செல்லமாக சொல்வதுதானே. இருந்தாலும் நியாயம் வேண்டிதான் போராட்டம் நடக்கின்றது.

குரு அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடல் நாம கேட்ட ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. கண்ணதாசன் அவங்க எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. ஒவ்வொரு வரிகளும் எவ்வளோ ஒரு இனிமையான சுவையான, அந்த வரிகள் கேட்கும்பொழுதே இப்படி ஒரு பேரை சொல்ல வேண்டுமா, சொல்லாமல் தான் இருக்க முடியுமா அப்படின்னு மனசு கண்டிப்பாக தவிக்கத்தான் செய்கின்றது. அடுத்ததாக வரக்கூடிய பாடல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலையும் சிறந்ததுதான், அத்தனையும் வாழ்விற்கு ஒரு பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது கூடவே புதிய வாய்ப்புகள் எத்தனையோ உண்டு. ஆனால் ஒவ்வொரு நாளும் அன்பில் திளைப்பது, புதிய புதிய பாடல்கள் எழுத தூண்டுவதும், அந்த பாட்டிலே கலந்து நம் நெஞ்சத்தை தொலைப்பதும் அனுபவம்தானே. அந்த ஆனந்தத்தில் வரக்கூடிய பாடல்

0: அன்பு கொண்ட இதயங்கள் ஒன்றாக துடித்து கொண்டே ஓடினால் பாடல் கூட இப்படித்தான் வரும் போல. எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி பாடியது பஞ்சாரணச்சலம் எழுதி பாடலுக்கு இசை இளையராஜா. நெஞ்சத்தை கில்லாதே அந்த படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில். அங்கே ஓட்டத்துடனே அன்பும் கலந்து இரு இதயங்கள் ஒன்றாக துடித்து கொண்டே சென்றது போல் பாடல் வந்தது. இப்படியும் ஒரு நாடகம் அரங்கேறுமா என்று உள்ளம் கேட்க, அந்த நாடகம் மெய்யா பொய்யா என்று நாம் வியக்க வரும் பாடல்.
1: ரெடியா?

நாம் கேட்ட அந்த பாடல் கல்லுக்குள் ஈரம் அந்த படத்திற்காக இடம்பெற்றது. விதவிதமான ரசனைகளாக எப்படி காட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னாலும் பாடல் அருமையாக நம்மை செவிகளை குளிர்வித்தது இல்லையா? இளையராஜா, எஸ்பி சைலஜா, மலேசிய வாசுதேவன் சேர்த்து பாடியது கங்கையம்பரன் அவங்க எழுதிய பாடல். கேட்டு ரசித்தோம்.

கண்கள் பேசும் ரகசியங்கள் மனிதர்களுக்கு மட்டும்தானா, பறவைகளுக்கு இல்லையா? அப்படி என்னதான் ரகசியம் அரங்கேறுகின்றது? பறவைகளுக்கா அல்லது மனிதர்களுக்கா? இந்த மலை முழுவதும் உள்ள ரகசியம்தான் என்னவோ பாடலை கேட்டு தெரிந்து கொள்வோமா?

அதிசயம் என்பது உண்மைதானே. நிறமாறாத பூக்கள் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடல் கேட்டோம். ஜென்சி குழுவினருடன் பாடியது கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல், இளையராஜாவின் இசையில் கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்ததாக நாம் கேட்கக்கூடிய பாடல் என்னவென்றே சொல்ல முடியாத உணர்வு. அந்த உணர்விற்கு ஒரு பெயரும் உண்டு. தாளாட்டுகின்றதா, தழுவுகின்றதா, என்னவென்றே சொல்ல முடியாதது.

0: கோழி கூவுது இந்த படத்திற்காக நாம் அந்த பாடல் கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில். கேட்ட பாடலை பாடியிருந்தார்கள் கிருஷ்ணச்சந்தர் மற்றும் எஸ் ஜானகி. வைரமுத்தெழுதி பாடல் இளையராஜாவின் இசையில் இடம்பெற்றது.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.
0: கேட்க கேட்க தவிட்டாத கானங்கள் அரங்கேற இதயம் மீண்டும் மீண்டும் அந்த பாடல்கள் என்று தவிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியினை. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. 9:44 ஆயிட்டிருக்குது. அடுத்து வரக்கூடிய பாடல் பட்டுமேனி கண்டால் பட்டுக்கள் எல்லாம் தோற்றுத்தான் போகுமோ.

இதமான அந்த பாடல் பட்டை போல் நம்மை தழுவி சென்றது இல்லையா? தாய் மூகாம்பிகை அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசித்தோம். இளையராஜாவின் இசையில் மலேசிய வாசுதேவன், பி சுசீலா பாடியது.

காவியமான பாடல்கள் கானங்களாக காற்றாலைகளில் தவழ்ந்து வர கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியே. அடுத்ததாக வரக்கூடிய பாடலை பாடியவர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒழித்த பாடலை நாம் கேட்டோம். உமா நாகபூஷணம் எழுதிய பாடலுக்கு இசை ஏ ஏ ராஜ். தனியாத தாகம் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடல் கேட்டோம். தவிப்பின் ஸ்வரங்களில் ஒழித்தது அந்த பாடல். அடுத்ததாக காதல் கவிதையே கவிதையாக அரங்கேற அந்த அழகான சொற்களின் கவிதை அரங்கேற கேட்கலாம். கே ஜே சுதாசிஸ் ஜானகி பாடியது.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் என் இனிய பொன்னிலாவே.

நேரம் 10:30 ஆயிட்டு இருக்கிறது. விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப நாம கேட்கலாம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினை. உங்களுக்கு தெரியும், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பாடல் தேர்வை. எந்த படம், எந்த பாடல், உங்க பெயர், ஊர் தெளிவாக டைப் பண்ணி அனுப்பும்படி கேட்டுக்கிறோம். நேற்றைய தினம், அதற்கு முன்தினம் பங்கேற்ற நேயர்கள் வந்து நாளை அல்லது அதுக்கு அடுத்த மறுநாள் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் வளம் வர கேட்டு ரசிக்கலாம். 10:00 முதல் 11:00 வரை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினை.

இப்போ நாம் எந்த நேயர் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உமா அப்படிங்கிற நேயர் தாழம்பூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. படித்தால் மட்டும் போதுமா அந்த படத்துலேருந்து பொண்ணொன்று கண்டேன் அந்த பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். டிஎம் சௌந்தரராஜன், பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியது, கண்ணதாசன் அவங்க எழுதிய பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

படித்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிற படத்திற்காக பாடல் நாம் கேட்டோம். டி எம் சௌந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் இணைந்து பாடியது அந்த அற்புதமான பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 10:06 நிமிடம் 30 நொடி ஆயிட்டு இருக்கிறது. அடுத்த

வரக்கூடிய பாடல் கேட்டிருக்காங்க. திவ்யப்பிரியா அப்படிங்கிற நேயர் சென்னை போரூர்லேருந்து எஜமான் படத்திற்காக ஒரு நாளும் உணைமறவாத அப்படிங்கிற பாடல் ஒளிபரப்பு மாதிரி கேட்டிருக்கோம். இப்போ அந்த பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடல் ஆசிரியர் ஆர் வி உதயகுமார். இளையராஜாவின் இசையில் வலம் வரும் பாடல்

எஜமான் படப்பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நேயர்கள் அவங்களோட விருப்பமான பாடல்கள்லாம் மெசேஜ்க்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. 9444001023 9444001023 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் வளம் வர கேட்கலாம். அடுத்ததாக நாம் கேட்கக்கூடிய பாடல் கோபாலன் அப்படிங்கிற நேயர் பம்மல்லேருந்து கேட்டிருக்காங்க. தியாகம் படத்திற்காக நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு அப்படிங்கிற பாடல். குரல் டி எம் சௌந்தரராஜன், இசை இளையராஜா.

நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே, ஒன்று

0: இணைந்திருக்கின்றோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில்
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
0: நேரம் 10:18:40 ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய பாடல் அச்சம் என்பது மடமையடா. அந்த பாடல் கேட்டிருக்கிறாங்க மன்னாதி மன்னன் படத்திற்காக காரைக்கால்ல இருந்து ஷேக் அலாவுதீன் அப்படிங்கிற நேயர். இப்ப அந்த பாடலை கேட்கலாம். குரல் TM சௌந்தரராஜன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

சூப்ரானந்த சாங்க நாம கேட்டு ரசிச்சும் மன்னாதி மன்னன் அப்படிங்கிற படத்திற்காக. அடுத்து யாருடைய விருப்பத்தில் பாடல் கேட்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரவணன் அப்படிங்கிற நேயர் ராயபுரம்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஆலயமணி படத்திற்காக கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அப்படிங்கிற பாடலை ஒளிபரப்பு மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த பாடல் கேட்கலாம். டிஎம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடியது, கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல், விஸ்வநாத ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைப்பில் கேட்கலாம். ஆலயமணி படப்பாடல்.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் பாடல்களாக நாம் கேட்டுட்ருக்குறோம். எண்ணற்ற நேயர்கள் எண்ணற்ற பாடல்கள் நிறைய கேட்டிருக்காங்க, நாம் தேர்ந்தெடுத்து தொகுத்து கொடுத்துட்ருக்குறோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். அடுத்ததாக நேயர்கள் பாடல் கேட்டிருக்காங்க. நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் குறிப்பிடக்கூடிய பாடல், எந்த படம், எந்த பாடல் அப்படிங்கிறது சரியாக முறையில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புமாறு கேட்டுக்கிறோம். ஏன்னா பாடல் சமயங்களில் மாறி இருக்குது, படம் பேர் மாறி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து படம் பெயர், அதுக்கு அது சரியான பாடல் கரெக்டாக டைப் பண்ணி அனுப்புங்க. உங்கள் பெயர் ஊர் குறிப்பிட்டு அனுப்புங்க. ஏன்னா பாடல் மாற்றி கேட்டாலோ அல்லது படம் மாற்றி கேட்டாலோ நம்மளால் கொடுக்க இயலாது. அதனால் நேயர்கள் வந்து சற்று கவனமாக படம் அதுதானா பாடல் அதுதானா அப்படிங்கிறத தேர்வு பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு மெசேஜ் போடும்படி கேட்டுக்கிறோம். ஏன்னா நிறைய நேர்கள் எங்களுக்கெல்லாம் வரல அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு இருக்கின்றார்கள். பாடல் பெயர் அதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளால் கொடுக்க முடியும். உங்கள் பெயர் ஊரையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க, வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் அனுப்பாதீங்க. அதனால் நம்ம மீண்டும் சொல்லிக்கிறோம், தெளிவாக டைப் பண்ணி அனுப்புமாறு கேட்டுக்கிறோம். அடுத்து வரக்கூடிய பாடல் அச்சமில்லை அச்சமில்லைங்கிற படத்திற்காக கேட்டிருக்காங்க. மலேசிய வாசுதேவன் பி சுசீலா பாடியது. எழிலரசி அப்படிங்கிற நேர் சத்வாச்சேரி அப்படிங்கிற இடத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த பாடலை கேட்கலாம். வைரமுத்து அவங்க எழுதிய பாடல், இசை வி எஸ் நரசிம்மன்.

சுப்ரானா சாங் நாம கேட்டிருச்சும். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்ததாக நாம கேட்க போகிற பாடலை ஒளிபரப்பு மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ரகுராமன் அப்படிங்கிற நேயர் ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டத்திலிருந்து முரடன் முத்து அப்படிங்கிற படத்திற்காக தாமரை பூக்குளத்தில் அப்படிங்கிற பாடலை தருமாறு கேட்டிருக்கிறாங்க. டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட வாய்ஸில் கேட்கலாம். இசை டிஜி லிங்கப்பா.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுகிறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் நாம் கேட்டுட்ருக்கிறோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம்.

ரிக்ஷா மாமா அப்படிங்கிற படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. கௌரி கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற நேயர் பெரும்பாக்கம்லேருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடலை இப்போ கேட்டு ரசிக்கலாம். இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.

ரிக்ஷா மாமா அப்படிங்கிற படத்திற்காக பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. நேரம் 10:46 ஆயிட்டிருக்கிறது. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேரம் கடந்து போகிறதே தெரியல. இனிமையான பாடல்கள்லாம் ஒரு சேர அரங்கேறி கேட்டுருக்கிறோம் இந்த இனிமையான இரவு நேரத்தில். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில்

அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க மகேஸ்வரி அப்படிங்கிற நேயர் மந்தைவெளி சென்னையிலிருந்து. எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிற பாடல் அழகிய தமிழ் மகன் அந்த படத்திற்காக கேட்டிருக்காங்க. இப்போ அந்த பாடலை நாம் கேட்டு ரசிக்கலாம். ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடியது, பாடல் ஆசிரியர் வாலி.

அழகிய தமிழ்மகன் இந்த படத்திற்காக இடம்பெற்ற பாடலை கேட்டோம். நேரம் 10:53 ஆயிற்றுக்குது. நாம் இணைந்திருப்பது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் பாடல்களாக கேட்டுட்ருக்கோம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். 11 மணி முதல் கேட்கலாம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியினை. இப்போ நாம் கேட்க போகிற பாடல் காற்று வெளியிடை அப்படிங்கிற படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க வெங்கடேஷ் அப்படிங்கிற நேயர் திருவண்ணாமலையிலிருந்து. இப்போ அந்த பாடல் நாம் கேட்கலாம். நிறைவு பாடலாக இடம்பெறும் சத்யபிரகாஷ் சின்மையை பாடியது வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை A.R. ரஹ்மான். இந்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது இன்றைய எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. இதுவரை உங்களுடன் R.J. செங்கமலம் சரத். மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை வணக்கம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் கொடுக்கறதுக்கு நான் உங்கள் நட்ராஜ் வந்திருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக மனைவிக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ சொன்னலதா இவங்களுடைய வாய்ஸில், பழனி பாரதி வரிகளில், சிற்பி அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நட்புக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய குரலில் பாடல் இதோ.

தர்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:21 ஆயிட்டிருக்கு. தர்மா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், வாசன் வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஜெயச்சந்திரன் அவர்களுடைய குரலில், பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நினைத்தேன் வந்தா இத்திரைப்படத்திலிருந்து சித்ரா, அனுராதா, ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸ்ல, பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சும் நேரம் 11:31 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். புஷ்பவனம் குப்புசாமி, சுவர்ணலதா இவங்களுடைய வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், வித்யாசாகர் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

இனியவளே படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் அவர்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:41 ஆயிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிலாவே வா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். விஜய் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 11:47 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிம்மராசி திரைப்படத்திலிருந்து கலைக்குமார் அவர்களுடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் உன்னிகிருஷ்ணன், சொன்னலதா இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

நேரம் 11:57 நிமிடம் ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துடும். நிறைவு பாடலாக மன்னவரு சின்னவரு திரைப்படத்திலிருந்து மனோ ரஞ்சனி இவங்களுடைய வாய்ஸில் வாலி வரிகளில் பாடல் இதோ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது.

0: மாளிகைக்கு நன்றி சொல்வதா? மடியிலே காலெடுத்து மடியிலே விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியிலே தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா?
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்,
0: கொஞ்சமா இயங்குது இதயம், அட கொஞ்சினால் என்னதா?

சரி சரி கமபசனி சரி நீரி சொதனி நீ தத பப்பம் மக சரி சரி மகசத மகசத அரசத சக சக பத பத.

படக்கையிலே ஏக்கம் பிறந்ததம்மா இன்று நீ சிரிக்கையிலே இன்பம் பிறக்கும் அம்மா நாளை இந்த வேளையிலே ஒரு நாள் கூத்துக்கு நீ

நின்றான், அவன் யார் என்று பேர் சொல்லி நெஞ்சோடு நின்றான். சாலை மத்தியிலே கத்து வச்ச வித்தைகளை படித்தாம் பாரம்மா, பொம்பளைய சொத்த

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இல் நாம்

கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பேரிகை வி வெங்கடராஜு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே டி ராமாஞ்சி அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது பவனுத்த என்று தொடங்கும் தியாகராஜர் ஏற்றியது மோகனம் ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. தேவ தேவ கலையாமிதே என்று தொடங்கும் சுவாதி திருநாள் மாயமாளவ கவுளை ராகம் ரூபகதாளம்.

நேரம் 4:31. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. மங்கம்புதி அனுமந்தா என்று தொடங்கும் அன்னமாச்சாரியா இயற்றியது தர்மாவதி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:56. பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது, என்ன கவி பாடினாலும் என்று தொடங்கும் ஆணையம்பட்டி ஆதிசேஷ ஐயர் இயற்றியது நீலமணி ராகம் ஆதிதாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பேரிகை வி வெங்கடராஜு அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். கே டி ராமான்ஜி அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.

6.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சி சரோஜா, சி லலிதா இவர்களின் குரல்களில்.

நேரம் 5:15. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பாம்பே சகோதரிகள் அவர்களின் குரலில்.